0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: தண்ணீர் ஆவியாக மாறி மறைந்து விடுவதைப் போல லட்சியத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதவர்களுடைய அறிவும் திறமையும் பயன்படுத்தாமலேயே மறைந்துவிடும். நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. ஆற்று நீர் 2 கரைகளுக்கிடையே ஓடும் போதுதான் அந்த நீர் முழுவதும் கொஞ்சம் கூட வீணாகாம நல்ல விஷயங்களை செய்ய பயன்படும். 100 கணக்கான மைல்கள் தூரம் 2 கரைகளுக்கிடையே சீராக ஓடி 2 பக்கங்களில் உள்ள நிலங்களுக்கு நீர் தந்து விவசாயத்தை பெருக்க அந்த ஆற்று நீர் உதவி செய்யும். பல நகரங்களையும் கிராமங்களையும் மக்களுக்கு குடிநீரா பயன்படும். அது நடுவே அணை கட்டி எதிர்கால தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். அணையிலிருந்து மின்சார சக்தி கூட உருவாக்கலாம். அந்த ஆற்று நீர் ஓட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கரைகள் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், அது எல்லா திசைகளையும் பரவி யாருக்குமே பயன்படாம போயிடும். அதே போலதான் மனிதன் தாங்கிட்டே இருக்கக்கூடிய சக்திய திட்டமிட்டு முழுமையா பயன்படுத்தினா நிறைய நல்ல காரியங்களை செஞ்சு முடிக்க முடியும். வாழ்க்கையில என்ன செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கணும். லட்சியம் ஒரு நபருடைய மனதில் இருக்கக்கூடிய சக்தியை 2 கரைகளுக்கிடையே ஓடக்கூடிய ஆற்று நீரை போல கட்டுப்படுத்தி சீரா இயங்க வைக்கும். பெரும்பாலான நபர்கள் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க எந்த ஒரு லட்சியத்தை ஏற்படுத்துறது இல்ல. இப்படிப்பட்ட நபர்கள் தங்க மனசுக்குள்ள உருவாகக்கூடிய பலவிதமான காரியங்கள், யோசனைகள் இதையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு எந்த ஒரு காரியத்தையும் உருப்படியா செஞ்சு முடிக்காம அதை பாதியிலே விட்டுட்டு தங்களுடைய உழைப்பையும் பொன்னான நேரத்தையும் வீணடிச்சுடுவாங்க. வாழ்க்கையில லட்சியம் இல்ல அப்படின்னா முன்னேற்றம் அடைய முடியாது. சமூகத்துல கீழ்மட்ட நிலையிலேயே தங்கி வேதனையையும் அவமானத்தையும் சந்திக்க கூடிய சூழல் உருவாகலாம். நான் பேங்குக்கு போய் பணம் எடுக்கணும், அடுத்ததா அஞ்சல் நிலையத்துக்கு போய் கடிதத்தை பதிவு தபால் அனுப்பணும், அப்புறமா நூலகத்துக்கு போய் ஏற்கனவே வாங்கின புத்தகங்களை திரும்ப கொடுக்கணும், புதிய புத்தகங்களை கையோட எடுத்துட்டு வரணும், கடைசியா ரயில் நிலையத்துக்கு போய் பயணச்சீட்டை வாங்கணும். இந்த மாதிரி தெளிவா ஒரு முடிவெடுத்து வீட்டை விட்டு கிளம்பக்கூடிய நபர் நேரத்தை கொஞ்சம் கூட வீணடிக்காம எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனா என்ன செய்யணும்னு எந்த ஒரு தீர்மானமும் எடுக்காம வீட்டை விட்டு கிளம்பக்கூடிய நபர் மனம் போன போக்கில் அங்க எங்கேயும் சுத்திட்டு முன்னேற்றம் தரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிக்காம தன்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் வீணடிச்சுட்டு ரொம்ப களை போட வீட்டுக்கு திரும்ப வருவாங்க. இப்படிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது. வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படின்ற லட்சியத்தை ஏற்படுத்திக்கணும். மிகப்பெரிய லட்சியங்களை ஏற்படுத்திக்கிட்டு அதை யாரெல்லாம் அடைஞ்சு காட்டுறாங்களோ அவங்க தான் புகழ், பெரிய பதவி, சௌகரியங்கள் நிறைந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இந்த உலகத்துல லட்சியங்களுக்கு பஞ்சமே கிடையாது. பெரிய எழுத்தாளனா மாறணும் அப்படின்னா இலக்கியத்திற்கான நோபல் பதக்கம் பெறத வாழ்க்கையோட லட்சியமா ஏற்படுத்தணும். சிறந்த விளையாட்டு வீரனா வந்து ஒலிம்பிக் பந்தயங்கள்ல பல தங்கங்களை வாங்கணும், பல தங்க பதக்கங்களை வாங்கணும், நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்ற லட்சியத்தை உருவாக்கலாம். பெரிய தொழிற்சாலை ஆரம்பிச்சு 1000கணக்கான நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்ற லட்சியம் உருவாக்கலாம். கடினமான ஆராய்ச்சிகள்ல ஈடுபட்டு எதிர்கால மனித சமுதாயம் பயன்பெறக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கலாம். ஆக எப்பவுமே நமக்கான லட்சியம் என்ன, இலக்கு என்ன அப்படின்றத ஆழமா சிந்திச்சு மனசுக்கு பிடிச்ச பெரிய லட்சியமா உருவாக்கிக்கணும். லட்சியத்தை அடையறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கவனிக்கணும். முதலாவதா ஒரு லட்சியத்தை அடையறதுக்கு தேவையான அறிவையும் திறமையும் நாம வளர்த்துக்கணும். பெரிய லட்சியங்களை அடையறதுக்கு பெரிய அளவில் அறிவும் திறமையும் தேவைப்படும். அடுத்ததா நல்லா சிந்திச்சு அந்த லட்சியத்தை அடையறதுக்கான காலத்தையும் அதற்கான ஒரு திட்டத்தையும் தயாரிக்கணும். அதே போல லட்சியத்தை அடையிற வரைக்கும் முதல்ல இருந்த அதே ஆர்வத்தோடையும் உற்சாகத்தோடையும் தொடர்ந்து உழைக்கணும். எந்த ஒரு நபரும் தன்னோட இலக்கை தவற விடுறதுக்கு இரண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்னு, தன்னோட அறிவுக்கும் திறமைக்கும் அப்பாற்பட்ட லட்சியத்தை ஏற்படுத்துறது. ரெண்டாவது, லட்சியத்தை அடையிறதுக்கு போதுமான அளவு உழைக்க தவறுறது. செய் அல்லது செத்துமடி அப்படின்ற வெறியோட யாரெல்லாம் இராது உழைக்கிறாங்களோ அவங்க தங்களோட லட்சியங்களை நிச்சயமா அடைவாங்க. தன்னுடைய அறிவையும் திறமையும் முழுமையா பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு நபருடைய லட்சியம் அமையணும். லட்சியத்தை கொண்ட நபருடைய உலகத்தையே அது ஆக்கிரமிப்பு செய்யணும். அந்த லட்சியத்திற்கு உதவக்கூடிய நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கணும். லட்சியத்தை யாரெல்லாம் ஏற்படுத்திக்கலையோ அவங்க பார்வையற்ற ஒரு பறவையை போலதான் வாழ முடியும். உயர்ந்த லட்சியங்களை ஏற்படுத்தி கொண்டு பாடுபட்டு உழைத்து வந்தால் மக்களின் வாழ்க்கை தரத்தை மட்டுமல்ல நமது சொந்த வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி கொண்டே செல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: பிரம்மாண்டமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக் BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி சொல்வன்மை, அதிகாரம் 65, குறள் எண் 644. திறன் அறிந்து சொல்லுக சொல்லை அரணும், பொருளும் அதனை நூங்கு இல். சொல்லின் திறத்தை அறிந்து சொல்ல வேண்டும். அத்தகைய சொல்வன்மையை விட சிறந்த அறமும் பொருளும் இல்லை. காரணத்தை தெளிவாக அறிந்து ஒரு சொல்லை சொல்ல வேண்டும். அந்த சொல்வன்மையை போன்ற அறமும் உண்மை பொருளும் இந்த உலகில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான உண்மை நிகழ்வு ஒன்று தெரிஞ்சுக்கலாமா? இங்கிலாந்து நாட்டின் முன்னாள் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் 11 ஆண்டுகள் இங்கிலாந்து நாட்டுடைய பிரதமராக பதவி வகித்தவர். இங்கிலாந்து நாட்டுடைய உயரிய பட்டமான சர்பட்டம் பெற்றவர். சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளரும் கூட. ஆனா இவரு தன்னுடைய இளமை காலத்தில் பள்ளி படிப்பில் பின்தங்கிய மாணவர். ஆங்கிலம் இவருக்கு சுத்தமா வராது. ஆங்கில பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை அப்படின்றதுக்காக ஒரே வகுப்பில் 3 ஆண்டுகள் படித்தவர்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட நபர் சர்பட்டம் பெறும் அளவுக்கு தன்னுடைய விடாமுயற்சியால தன்னைத்தானே உயர்த்தி கொண்டார். இவருடைய கைகள்ல எப்பவுமே ஒரு ஊன்றுகோல், தலையில தொப்பி, வாயில சுருட்டு புகஞ்சுகிட்டே இருக்கும். இதுதான் இவருடைய அடையாளம். ஒரு நாள் இவரை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உரையாற்ற கூப்பிட்டுருக்காங்க. அந்த பல்கலைக்கழகத்திலே பேச போறாரு அப்படின்னா இவருடைய முயற்சி எவ்வளவு பெரியதா இருக்கும். இவருக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. தனக்கே உரித்தான ஊன்றுகோல், கையில் தொப்பி, வாயில் சுருட்டு, இதெல்லாத்தோடையும் தான் வராரு, மேடை ஏறாரு. மேடை ஏறினதும் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அவர் என்ன உரை தயாரிச்சுட்டு வந்திருக்காரோ அதனுடைய பேப்பரை அந்த மேல வைக்க போறாரு அப்படின்னு. ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னுடைய தொப்பியை கலட்டி அதன் மேல வைக்கிறாரு. வாயில் புகைந்து கொண்டிருக்கும் சுருட்டை அதற்கான இடத்தில் அதை வச்சு வச்சிட்டாரு. அதுக்கப்புறமா தன்னுடைய ஊன்றுகோலை உயர்த்தி எப்பொழுதும் விடாமல் முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு தன்னுடைய குரலை உயர்த்தி ஒரே வார்த்தையில தன்னுடைய உரையை முடிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா தன்னுடைய தொப்பியை தூக்கி தலையில வச்சுட்டு ஊன்றுகோலை காண்பித்தபடி மேடையிலிருந்து இறங்கிட்டாரு. அந்த அரங்கமே அதிர்ற அளவுக்கு அப்படி ஒரு கைதட்டல்கள். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இதுவரை கொடுக்கப்பட்ட உரைகளில் இதுதான் மிகச்சிறிய உரை. மூர்த்தி சிறியதா இருந்தாலும் கீர்த்தி பெரியதா இருக்கும் அப்படின்னு சொன்னது போல இந்த உரை சிறியதா இருந்தாலும் இங்கிலாந்து மக்களுடைய உள்ளங்களில் இன்றும் மாறாமல் உற்சாகத்துடன் செயல்பட வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எனவே நாம பேசக்கூடிய சொல் திறமையானதா இருக்கணும், சிறந்த அறமும் பொருளும் கொண்டதா இருக்கணும். அதை விட மேலான அறம் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்றதுதான் இந்த நிகழ்வு மற்றும் திருக்குறள் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய கருத்து. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு சின்ன பொடியன் தன்னோட வீட்டுல விளையாண்டுட்டு இருந்தான். அவனோட விளையாட்டு என்ன தெரியுமா? கல்ல தூக்கி போட்டு விளையாடுறதான். விளையாட்டா விட்ட ஒரு கல்லு அங்க மேஞ்சிட்டு இருந்த ஒரு கோழி குஞ்சு மேல பட்டுடுச்சு. சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்தது கோழி குஞ்சு. பாட்டி ஆசை ஆசையா வளர்க்குற கோழி குஞ்சு. சுத்தி முத்தி பார்த்தான் தம்பி, யாருமே பார்க்கல. நல்ல வேலை, எப்படியாவது தப்பிக்கணும், இல்லைன்னா பாட்டி நம்மள திட்டியே சாச்சிடும். வேகமா ஒரு சின்ன குழியை தோண்டினான். அந்த கோழி குஞ்சு உள்ள வச்சான், புதைச்சிட்டு பெருமூச்சு விட்டான். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? ஜன்னல் வழி அதை பார்த்துட்டா அக்கா. புதைச்சிட்டு வந்த தம்பி கிட்ட காது கிட்ட போய் மெதுவா ரகசியமா கிசு கிசுத்தா. என்ன சொன்னா? கோழி குஞ்சு கோழி குஞ்சு அப்படின்னு சொன்னா. கேட்டதுதான் தாமதம், கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிட்டான் தம்பி. பாட்டியோ காணாம போயிருந்த கோழி குஞ்ச தேடிட்டே இருந்தாங்க. காலை நேரம் அக்காவை கடைக்கு போக சொன்னாங்க பாட்டி. அவ தம்பிய போக சொன்னான். ரொம்பவே அதிகாரமா சொன்னான். மாட்டேன்னு சொல்லிட்டான் தம்பியும். உடனே அவனோட காது கிட்ட போய் கோழி குஞ்சு கோழி குஞ்சு அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், நடுநடுங்கி கடைக்கு ஓடி போனான் தம்பி. மதிய நேரம் அக்காவை தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாங்க பாட்டி. அவளோ தம்பிய வேலை எவரா, அவனோ மறுக்க காது கிட்ட போய் மறுபடியும் கோழி குஞ்சு கோழி குஞ்சு அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், நடுநடுங்கி போயிட்டான் தம்பி. இப்போ சாயந்தரம் ஆச்சு. அக்காவை வெத்தலை இடிக்க சொல்றாங்க பாட்டி. அவன் என்ன பண்ணிருப்பா? மறுபடியும் தம்பியை கூப்பிடுறா. அவன் மாட்டேன், இப்பதானே நல்லா விலையும் பார்த்தேன், நான் விளையாட வெளியே போறேன் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் அவனுக்கு மட்டும் கேக்குற மாதிரி அதே வார்த்தைகளை சொல்ல பயந்துகிட்டே கவலையோட வெத்தலையே இடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதே போல அடுத்த நாளும் நடக்குது, அடுத்தடுத்த நாட்களும் நடக்குது. முடியல தம்பியால, என்ன பண்றான்? கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். நான் ஏன் இப்படி அக்காவுக்கு பயந்து பயந்து ஒரு அடிமை மாதிரியா வாழணும்? இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறான். காரணம் என்ன? வேகமா பாட்டி கிட்ட போனான். நடந்த எல்லாத்தையும் சொல்றான். மன்னிப்பு கேக்குறான். பாட்டி, நான் செஞ்சது தப்புதான், உன்கிட்ட அப்பவே சொல்லிருக்கலாம். எங்க நீ திட்டுவையோன்னு பயந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். அக்கா என்ன தினமும் இதையே சொல்லி சொல்லி மிரட்டிட்டே இருக்கா. நான் செஞ்சது தப்புதான் பாட்டி, என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்றான். பாட்டிக்கு அவ்வளவு சந்தோஷம். தன்னோட பேரு நான் கட்டி அணைச்சு கொஞ்சியபடியே நான் உன்னை மன்னிச்சிட்டேன். செஞ்சது தப்பு, அதை உரியவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்ற எண்ணம் உனக்கு வந்ததே எனக்கு போதுண்டா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் அக்காவை வேலையவுறாங்க பாட்டி. மறுபடியும் அவன் கிட்ட சொல்றா. ஆனா அவன் எந்த மதிப்பும் கொடுக்கல. சரி, தூரமா நிக்கிறதால மதிக்கல, பக்கத்துல வரட்டும், அவனை மிரட்டலான்னு சொல்லிட்டு, டேய் என்னோட பேனாவுக்கு மை நிரப்புடா அப்படின்னு சொல்றா. மாட்டேன், உன்னோட பேனா தானே, உன்னோட பேனாவுக்கு நீயே மைய நிரப்பிக்கோ அப்படின்னு சொன்னதும் பாட்டி கிட்ட சொல்லவா அப்படின்னு கேக்குறான். கேட்ட உடனே இப்போ அவன் பயப்படவே இல்ல. அக்காவை பார்த்து நக்கலா கேலியா ஒரு சிரிப்பு சிரிச்சான். அதுதான் விடுதலை சிரிப்பு. ஆமா நீர்களே, பாவத்தையும் தவறையும் கட்டி போட பகட்டான வழி என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு தான். செஞ்சது தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு தவறுக்கு என்னைக்கு மன்னிப்பு கேக்குற ஒரு உள்ளம் வருதோ அன்னைக்கே வாழ்க்கை விடுதலையான வாழ்க்கை தான். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
2: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
1: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
2: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
1: இதனால மக்களுக்கு சொல்றது
2: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதான்
3: எல்லாருக்கும் தெரியுமே.
1: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
2: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
4: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா, இதான் மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம் தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை. நம்ம கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. அந்த காலத்து போலந்து நாட்டு கரப்பாட்டியா அவங்க ஒரு தடவை கேள்விப்பட்டாங்களாம், ரஷ்ய நாட்டு அதிபர் வர்றாரு அப்படின்னு. கேள்விப்பட்ட உடனே வரவிற்கு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்களாம். அதிகாலை நேரம், போலந்து விமான நிலையம், ரஷ்ய நாட்டு அதிபர் வந்துட்டாரு. உடனே ராணுவ வரவேற்பு அவருக்கு கொடுக்கறாங்க. வானத்தை நோக்கி 24 குண்டுகள் முழங்கினாங்க. திட்டமிட்டபடி வரவேற்பு வைபவம் ரொம்பவே நல்லா முடிஞ்சது. அப்போ அந்த பாட்டி அங்கிருந்து திரும்ப வந்துட்டு இருந்த ஒரு ராணுவ வீரரை கூப்பிட்டு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாங்களாம். ஏன்பா பேராண்டி, ஏன் இப்படி சுட்டீங்க? அத்தனை பேரும் சேர்ந்து ஒரே அடியா ஒரே நேரத்துல அப்படின்னு கேட்டாங்களாம். போற போக்குல சொல்லிட்டே போனாரா அந்த வீரர், இது தெரியாதா பாட்டி, ரஷ்ய நாட்டு அதிபர் இங்க வந்திருக்காருல்ல, அதனாலதான் சுட்டோம், 24 தடவை சுட்டோம் அப்படின்னு பெருமையா சொல்றாரு. பெருமையோட சொன்னவர் கிட்ட அழுத்துக்கிட்டே கேட்டாங்களாம் பாட்டி, ஏன்பா அத்தனை தடவை நீங்க சுட்டுமா இன்னும் அவர் உயிரோட இருக்காரு? என்னதான் பயிற்சி எடுத்தீங்களோ போங்க. முடிச்சாங்களாம் அந்த ஏகத்தாளமான பாட்டி. சரி சரி, அடுத்த தடவையாவது குறி தவறாம சுட பாருங்க. அது சரி, சுட்டுத்தான் ஒரு நபரை வரவேற்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டாங்களாம். ஆமா நேர்களே, இந்த நிகழ்வு ஒரு யதார்த்தமான நகைச்சுவையான நிகழ்வா இருந்தாலும் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? ஒரு தாத்தா பாட்டி இருக்கிற வீடு ஒரு அழகான நூலகம் மாதிரி. தாத்தாவுக்கு ஏத்த பாட்டியும் பாட்டிக்கு ஏத்த தாத்தாவும் கண்கொள்ளா காட்சிகள். 1000 மரநெறி புத்தகங்களை கொண்டது தாத்தா பாட்டி இருக்கக்கூடிய ஒரு வீடுன்னு சொல்லுவாங்க. பாட்டி வீட்டுல பிறந்ததால அந்த காலத்துல அடிக்கடி பாட்டி வீட்டுக்கு போனோம். ஆஸ்பத்திரியில பிறந்ததால அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போறோமோ என்னவோ. ஒரு எழுத்தாளர் தன்னுடைய தாத்தாவை பத்தி இப்படி சொல்லியிருக்காரு. என்னுடைய தாத்தா சொன்ன கதையில பெரும்பாலும் யாருமே செத்து போனதில்ல. ஆனா என்னுடைய தாத்தா செத்த பிறகு ஒவ்வொரு கதையும் செத்து போயிடுச்சு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

சகா மியூசிக் தமிழ் அமெரிக்காவின் மீனவர் பாட்டு வெளியிடுவதில் பெருமிதம் கொள்கிறது. கடல் ஒசை FM 90.4 மீனவர்களுக்கான இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: அருளானந்தம், தெற்குவாடி பல்கு பக்கம் இருக்கு வீடு. நான் என் வாழ்க்கையில் ஒரு நண்டு வேலை போட்டு நடத்தும் போது ஒரு சம்பவம் நடந்தது. 40-45 வயசு இருக்கும் நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு ஆளாக தான் அந்த வத்தையில் போய் வலை விட போகுது. பாலம் தெரியும், நல்லா தெரியுற மாதிரி தான் கொண்டு விடுவோம். இதே காற்று தான், கச்சா நேரம் தான். இப்போ இன்றைக்கும் பார்த்து அந்த வலையை நான் விட்டுட்டு வந்துட்டேன். வலையை பிடிக்கிறதுக்காக வேண்டி போகும்போது ஒரு சொந்தக்கார பையன் தான், ஒரு பையன் பாங்கு நிற்கிறான், மதியம் மகன். அவனை வாரியாடா கடலுக்கு, ரீக வாரியான்னு கூப்பிடுறேன், வரும்னு சொல்லிட்டான். அதோட போய் வலையை பொறிக்க போகும்போது காண கம்பு உருவி தண்ணியில் விழுந்துட்டு நானும் பட்டன் தண்ணியில் விழுந்துட்டேன். இதே காற்று, உரத்த காற்று, நல்ல சரியான காற்று. தண்ணியில் விழுந்துட்டேன். எந்த வல்லமோ வத்தையோ அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. எல்லாங்க கிடக்கு காற்று, கச்சாங்காற்று, உரமாக அனுப்பிட்டேன். வத்தை வேகமாக வலிஞ்சு போகுது. நான் அந்த வத்தையை நோக்கி நீறேன். நீ முடியலை, வத்தை அவ்வளோ வேகமாக குறுக்க போகுது. அப்படியே இன்ஜினை ஆஃப் பண்ணுறான்னு சொல்கிறேன், அவன் ஆஃப் பண்ணிட்டான். ஆச்சரியமாக இருக்குது, அதே எனக்கு ஒரு ஆச்சரியம் தான். ஆஃப் பண்ணி முடிஞ்சு கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டான். ஆஃப் பண்ணி முடிஞ்சால் நீ நிற்க மண்டுக்கு வத்தை குறுக்க போ, என்னை விட நான் எவ்வளவுக்கு நீறோனோ அவ்வளோக்கு அது வேகமாக போகுது. திரும்ப அடே நங்கரத்தை தூக்கி போடுறான்னு சொல்கிறேன். நங்கரத்தை தூக்கி போட்டால் நிலம் பிடிக்கலை. நிலம் பிடிக்காமல் அப்படியே தூக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ நின்றுட்டு வத்தை நின்று வலியுது. அதோட போய் ஆண்டதே, இந்த இடத்துல மறிச்சோம்னா என்ன ஆகும்? இந்த பையன்ஜதி என்ன நடந்துச்சுன்னுமே தெரியாத, இவனும் இப்படியே போயிட்டான்னா என்ன இருக்குது ஒன்றுமே தெரியாதேன்னு சொல்லி எனக்கு கண்ணீர் நீஞ்சிக்கிட்டே கண்ணீர் ஓடுது. ஆண்டவரே அப்படி என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த வத்தையில் கையை வச்சேன். அப்படியே அந்த சோத்திரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டேன். இவ்வளோ ஒரு இன்றைக்குன்னு பார்த்து அந்த பையனை நான் ஏற்றிட்டு போயிலன்னு வச்சுக்கிறேங்க. எம்போ நான் என்ன ஆச்சுன்னு தெரியாது, பாடியும் கிடைக்காது, கிடைக்கிற லக்கத்தில் இல்லை. அதே சமயம் பலகரும் வத்தை எப்படி போச்சு, வத்தை வேறால் வத்தை அவன் எப்போ வாங்கினோம்னு போடுவான், கடத்திட்டு அந்த வத்தையை எடுத்துகிட்டு போவான். அங்கே போய் திரும்ப போய் வத்தையில் ஏறிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு சுக்கான லேசாக இப்படி வளைச்சி பிடிச்சிக்கிட்டு அப்படியே போய் அந்த கம்பை எடுத்தாச்சு. கம்பை எடுத்து வர கம்பை சொருவிக்கிட்டு அதோட அந்த சுக்கானில் அந்த இப்படி இந்த புளி கூடு மாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ளே சொருவுன உடனே அந்த கம்பு நின்றுக்கிறேன். இது நடக்கும்போது வந்து ஒரு கலையை பிடிக்கும் போதெல்லாம் கண்ணீர் தான் எனக்கு. என்ன ஆண்டவர் இன்றைக்கு இந்த பையெல்லாம் கூப்பிட்டு வரவிட்டான், நம்ம கதி என்ன சொல்லிட்டு அப்படியே கரையாது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமைக்கு வந்து வந்தாச்சு. மீண்டும் ஒரு வாரம் இனிதான் வந்து நிறைவு பெற போகுது. அடுத்தடுத்து ஒரு வாரங்கள் அப்படியே நாட்கள் எல்லாம் கடந்து போயிட்டே இருக்குது. இன்றைக்கி அப்படியே நாளை வந்து தொடங்கிடலாம். செப்டம்பர் 19, 2026 காலை நேரம் 7:11 ஆகிடுச்சு. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்பப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிட்டா இன்றைக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டுருக்கு. எனக்குமே கொஞ்சம் வருத்தம் தான். ஒரு இந்த வடகிழக்கு வடக்கு திக திசையிலேருந்து காற்று வீசினா மட்டும்தான் நம்ம உள்ள அப்பப்போ மழை துளிகளே வந்து பார்க்க முடியுது. ஆனால் அந்த காற்றோட மாற்றம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் நம்ம பார்க்கவே முடியலை. செப்டம்பர் முடிகிற சமயத்துலையாச்சும் ஒரு மழை வரும் அப்படின்னு பார்த்தா இல்லை, அக்டோபர் வரைக்கும் நம்ம மழையே வராது அப்படிங்கிற மாதிரி அதுவும் விடாப்பிடியாக வந்து நம்ம மழையும் வந்து இருக்குது. சரி பார்ப்போம், வரும்பொழுது மழை வந்து வரட்டும். இப்போ தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 18 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 31 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும்னு தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இன்னைக்கும் பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 28°C. இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்த இன்னைக்கு விடுமுறை இருந்துச்சு அப்படின்னா விடுமுறைனால பயனுள்ளதாக வந்து மாற்றிக்கிங்க. இதுக்கெல்லாம் எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. நல்லா விளையாட்டுகளுக்கு நடுவில் அப்பப்போ வந்து படிச்சுங்க. ஸ்கூல் இருந்துச்சு, ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கிளம்பி போயிட்டு வாங்க. உங்களுடைய தேர்வுகளும் இன்றைக்கி இருந்துச்சுன்னா ஒரு வாழ்த்துக்களோட இப்படுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ், ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம், ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் மற்றும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று முகமது சதக் ஹமீது மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெற உள்ளது. இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்தவர்களும் ITI, டிப்ளமோ, பொறியியல் பட்டதாரிகள், முதுகலை இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியன்கள் கலந்து கொள்ளலாம். 100க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொள்ள உள்ளதால் தேவைப்படுவோர் பங்கேற்று பயன்பெறவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 7:24 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசி கொண்டிருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் எல்லாரும் அந்த ரேஷன் கார்டு இருக்குல்லையே, நம்மளோட ரேஷன் கார்டு அதில் இகேஓசி வந்து பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக இந்த வேலைகள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, பண்ணிடுங்க சீக்கிரம் முடிய போகுது இதுதான் கடைசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்புகள் வந்து வந்துட்டே இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா இன்னைக்கு மீண்டும் அந்த முகாம் வந்து நடைபெற இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ரேஷன் கடைகளையும் இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் சிறப்பு முகாம் இகேஓசி முடிக்கிறதுக்கான சிறப்பு முகாம் ரேஷன் கடையில் நடைபெறுது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வருங்காலத்தில் நம்ம அரசு தரக்கூடிய சலுகைகள் எல்லாம் வந்து கிடைக்கணும். அந்த என்ன பருப்பு அரிசி அதுக்காக மட்டும் கிடையாது, மற்ற சலுகைகள் கிடைக்கணும் அப்படின்னா ரேஷன் சார்ந்தது நிறைய பொருட்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இகேஓசி பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படியே ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பரவாயில்ல, பணல் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு பண்ணிடுங்க. உங்களோட ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் அதாவது ஸ்மார்ட் கார்டையும் எடுத்துகிட்டு போயிருங்க. எடுத்துகிட்டு போய் அதை அப்டேட் பண்ணிவிட்டு அவங்களோட கைரேகைலாம் வந்து வச்சுட்டு இகேஓசியை முடிச்சுட்டு வந்துடுங்க. மறக்காமல் இன்றைக்கி பண்ணிடுங்க. யார் யார் பண்ணலையோ அவங்க திடீர்னு ஒரு நாள் இதுக்கப்புறம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த அரசின் சலுகைகள் கிடைக்கிறது ஏதாச்சும் பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் போட்டு முண்டியடிச்சு கிடைக்குமா கிடைக்காத ஏன் எங்களுக்கு மட்டும் தரல நாங்களே ஒரு தமிழ்நாடு பிரஜை தானே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடக்கூடாது. அவங்க பல நாளாக வந்து சொல்லிட்டுருக்காங்க, நாங்களுமே தெரிவிச்சிட்ருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இகேஓசி பண்ணி வச்சுருங்க. இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிடுங்க. ரேஷன் கடைக்கு உங்கள் ஆதார் கார்டையும் எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போ அடுத்ததாக விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்துலேருந்து ஏ ரகுமான் இசையில் தாமரை அவங்க வரிகளை நரேஷ் ஐயர் அவங்க குரலில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்பாடு வெளுப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய ராமேஸ்வரம் வனத்துறை ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ராமேஸ்வரத்துலேருந்து இந்த தனுஷ்கோடி போகிற பாதை எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான வாகனங்கள் வந்து போயிட்டுருக்கும். 4 சக்கர வாகனங்கள் கார்கள் வந்து அதிகமாக வந்து போகக்கூடிய ஒரு பகுதியாக வந்து இருக்கும். அந்த பகுதிக்கு வந்து போகும்போது அங்கிட்டு நிறைய வாகனங்கள் வந்து போகிறனால ஒரு நல்ல ஒரு வனப்பகுதியாக வந்துருக்கனால அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளத்துக்கு வந்து பாதுகாப்பாக ஒரு ஆபத்தாக வந்து இருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய புகைகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு அழகை வந்து கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வனத்துறை மூலமாக இயற்கை எரிவாயுவில் இயங்கக்கூடிய பேருந்துகளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்களாம். இது என்ன ஆன போகுது அப்படின்னா, ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி அரிச்சல் முனைவர் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வர போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய முக்கியமான விஷயத்தில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இனிமே அந்த பஸ் மட்டும் தான் தனுஷ்கோடி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. இது கேட்கவும் லைட்டாக ஷாக்காக தான் இருந்திருக்கு. எப்படி, ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து 300-400 காருக்கு மேலே அதிகமாக வந்து போயிட்டுருக்கு. அதுவும் வந்து ஃபெஸ்டிவல் லீவு டேஸ்லனா வந்து பார்க்கும்போது 1000 தாண்டுது அந்த காரோட எண்ணிக்கை. அவ்வளோ கார்கள் வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல் போட்டால் அது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தாலும் நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வேறு வழி இல்லை. அதனால் ஒரு பெரிய ஒரு பார்க்கிங் ஸ்லாட் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த பார்க்கிங் ஏரியாவில் இந்த பேருந்துகள் இருக்கிற மாதிரி அங்கே உங்கள் காரை நிப்பாட்டுங்க, பஸ்ஸில் ஏறுங்க, பஸ்ஸில் ஏறி தனுஷ்கோடி வர சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்து இறங்கிங்க, உங்கள் கார் எடுத்துகிட்டு திரும்ப ஊருக்கு போங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர போகிறாங்களா. ஆட்டோ நிச்சயமாக வந்து போகும், பைக்குமே போக ஒரு இடம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளூர்காரவங்க பைக்கில் வருவாங்க, அவங்களாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கார் வந்து போகாது, வேன் போகாது அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு ஒவ்வொரு வேன்லேயும் ஒவ்வொரு கார்லேயும் அவ்வளோ பேர் வருவாங்க. அவங்களுக்குனா அந்த பேருந்துகள் பத்துமான்னு தெரியல. இப்போதைக்கும் பிளான் பண்ணி அந்த பஸ்ஸுகளெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணி எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஒரு நபருக்கு 50 ரூபாய் கட்டணம் மேல் வசூலிக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளோ விஷயங்களும் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளானில் வந்து இருக்குது. சில திடீர்னு இது வந்து அறிவிப்போட கொண்டு வந்து இந்த பேருந்துகளை நம்ம ஊருக்கு கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம ஊர்லேருந்து தனுஷ்கோடி போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த டிராஃபிக் நிறைய குறையும். அந்த தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய அந்த டிராஃபிக் அது எவ்வளோ பெரிய டிராஃபிக் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியும். சும்மா ஒரு வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டால் திரும்ப வெளியே வர்றதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அந்த டிராஃபிக்கை தாண்டி வர்றதுக்கே அவ்வளோ டைம் ஆகும். அந்த மாதிரினா இல்லாமல் பேருந்துகள் போய் கரெக்டாக லைனாக நிற்க, இறக்கி விட, திரும்ப வர, திரும்ப போய் ஒரு ஆள் கூட்டுற, திரும்ப இறக்கி விட அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பிளானாக வந்து இருக்கும். பார்ப்போம் இது சக்ஸஸ்ஃபுல்லாகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்ததாக மனிதன் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கோட்பாடு நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக ஒரு சைபர் கிரைம் பற்றின ஒரு விழிப்புணர்வு. இது ஏற்கனவே பல தடவை வந்து கொடுத்துட்ருக்கதான். நம்ம வந்து ஃபோன் பண்ணால் கூட யாருக்காவது ஃபோன் பேசும்போது கூட அடிக்கடி இது வரும். அப்போ கூட நம்மளை வந்து ரைட்ட டென்ஷன் ஆகும், என்ன இது தெரியாது எங்களுக்கு, நாங்கள் ஃபுல்லாக புத்திசாலியாச்சே, என்ன நடக்காமல் இருக்க போது யாராச்சும் வந்து ஃபோன் பண்ணி காசு கொடுங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருமா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தோணும். ஆனால் கொடுத்துட்டே இருக்கா இந்த ஒரு கேஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வந்துக்கிட்டே வந்து இருக்குது. இப்போவும் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட ஒரு வயதான ஒரு தாத்தா உங்களுக்கு டிஜிட்டல் அரெஸ்ட், நீங்கள் வந்து அரெஸ்ட் ஆகிட்டீங்க, உங்கள் பேரில் இந்த மாதிரியான ஒரு உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி தப்பான ஒரு அக்கௌண்ட்லேருந்து காசு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை இந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வரணும்னா நீங்கள் இவ்வளோ ₹100,000 வந்து கட்டணும்னு சொல்ல அவங்களும் கட்டிட்டாங்க. அந்த கட்டி அந்த காசை வந்து திரும்ப வந்து வாங்குறதுக்காக இப்போ போராடிட்டு இருக்காங்க. கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. அதனால தான் விழிப்புணர்வு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க நம்மளோட அரசு. இதுதான் நம்மளும் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து இங்கே வந்து பேசலாம், ஆஹா ஓஹோன்னு பேசலாம், நான் வந்து யாரை வந்து பயப்பட மாட்டேன், தைரியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு ஒரு ஜர்க்காக போலீஸ் எதுக்காக நம்மகிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும். அந்த பயம்தான் அந்த போலி மோசடிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு தைரியத்தை வந்து தருது, அதுதான் அவங்களுக்கான ஆதாயமே. அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னா முதல் வேலையாக போய் போலீஸில் போய் இதுக்கு உண்மைதானு கேட்டுருங்க. என்ன மாதிரியான ஒரு கால் வந்தாலும் இது உண்மைதானா அப்படின்னு கேளுங்க. போலீஸ் ஸ்டேஷனை வந்து நம்ம தகவல் அறியும் மையமாகவே பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்தவும் மாட்டோம். நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்தால் கூட போலீஸ் ஸ்டேஷன் போயிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதல்ல போலீஸ்காரங்கிட்ட போய் இது மாதிரி என்ன அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஒரு டீட்டெயில் சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த காலை ட்ரேஸ் பண்ணி அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை தவறு நடக்காமல் பயன்படுத்துவாங்க. அதனால் புரிஞ்சுக்கங்க, டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. யாரையுமே டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி ஃபோன்லேயே கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே அரெஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண முடியாது. இப்போ அடுத்ததான் இன்றைக்கான விலை நிலவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரமும் பார்க்கும் பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு ₹109.50 இருக்கும். டீசல் லிட்டருக்கு ₹101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,581 ரூபாய்க்கும் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,155 ரூபாய்க்கும் 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,863 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தினால 22 கேரட் 113,240 ரூபாய். இப்போ அடுத்த பாடல்கள் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, இன்னைக்கு ஒரு முக்கியமான தினம் நம்ம ஊரில் கிடையாது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தினத்தை நம்மையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு அப்படி, ஏன்னா அப்படின்னா நியூஸ்லாந்து நாடு, இந்த நாடு நம்மளுக்கும் தெரியும் நியூஸ்லாந்து அப்படிங்கிறது நம்ம கிரிக்கெட் விளையாடும்போது கேள்விப்பட்டுருவோம். ஒரு முக்கியமான ஒரு நாடும், நிறைய ஒரு அந்த காலத்திலேருந்து ஒரு பாரம்பரியமான விஷயங்களை வந்து கொண்டிருக்கக்கூடிய, பாரம்பரியமான கலாச்சாரங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாட்டில் வந்து நியூஸ்லாந்து ஒன்று. அங்கே தான் முதல்ல 1981 அந்த காலகட்டத்தில் பெண்களும் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. 1881 மன்னிச்சிருங்க, 1800களில் தான் பெண்கள் வந்து வாக்களிக்கலாம் அப்படின்றது ஒரு உலக அளவில் வந்து ஒரு பேசுபொருளாக மாறி அவங்களும் வந்து ஓட்டு போட வராங்க. அது வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு. ஒரு தேர்தல் அப்படின்னு கொண்டு வந்தால் ஆண்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டு இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம உலக அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நியூசிலாந்து வந்து கொண்டு வந்தாங்க, அங்கேருந்து பரவுனதான் உலகம் முழுக்க பெண்களும் ஓட்டு போடணும், பெண்களுக்கும் ஓட்டு உரிமை அப்படிங்கிறது வந்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து ஓட்டு போட ஆரம்பித்தோம். இப்போ வந்து வாக்களிக்கிறது அப்படிங்கிறது தனி மனித உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுது. முன்னாடி ஒரு காலகட்டத்தில் இது இருந்திருக்கு, அந்த தனி மனிதம் அப்படின்ற ஒரு வார்த்தை பெண்களுக்கு அந்த டேகே பண்ணப்படலை, பெண்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கல. ஒரு பெண் ஒரு அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தனி மனுஷி அப்படின்ற ஒரு விஷயமே வந்து கிடையாது. அவங்க வந்து ஒரு ஆணை சார்ந்தவங்க, அது அப்பா அம்மா சார்ந்தவங்க, ஒரு அப்பா அம்மா சார்ந்தவங்களோ இல்லை கணவரை சார்ந்தவங்க, பிள்ளைகளை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரியே இருந்திருக்கு. அதெல்லாம் மாற்றி உடைச்சி இப்போ எவ்வளோ பெண்கள் தனித்தனியாக, நாங்கள் எங்களோட வாழ்க்கையை வாழணும், நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வாழுங்க, யாருக்கு என்ன போச்சு அப்படிங்கிற மாதிரியான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் நல்ல ஒரு மாற்றம். இப்போ அங்கங்கே சில நாடுகளில் உருவான புரட்சிகள் தான், அந்த வெடிச்ச புரட்சிகள் தான் இப்போதைக்கும் நம்ம தமிழ்நாடு வரைக்கும் வந்து பரவி வந்திருக்கு. அதனால் இன்னும் வந்து உயருங்க, எல்லா பெண்களுக்கும் வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் வின்சென்ட். நான் பிறந்தது பாம்பன் தான், ஆனால் வளர்ந்தது ஃபுல்லாக சென்னை. சென்னையில் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வரைக்கும் படிச்சுட்டு நான் இந்த ஊருக்கு வந்தேன். எங்கள் அப்பா இறக்கவும் இந்த ஊருக்கு வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்னு சொல்லும்போது வந்து பாவக்கடை போய் நேராக போய் மடியை வச்சேன். நல்லா தெளிவாக வச்சு இழுத்துட்டு போன மடி வாடகை தாக்குல போக தூர் வந்து சென்டரில் வந்து கிடக்கு. அதுக்கு தேவைதான் டிஸ்க்கு, பவர் டேக்கு டிஸ்க்கு காலியாகி கை கம்பம் வாங்குகிறேன். அப்போவுமே சொல்கிறேன், டிரைவர்கிட்ட கரையை ஓடிடுவோம். எனக்கு கிளம்ப போட்டில் சந்தேகமாக தெரியுது, கரையை ஓடிடுவோன்னு சொன்னால் அவர் கேட்க மாட்டேங்கிட்டார். கேட்க மாட்டேன்னு சொல்லவும் திருப்பி ஓடி போய் பழைய டிஸ்கெல்லாம் எடுத்து மாட்டி கடல் மேலே பாடு வச்சுட்டு ஒரு 4 மணி இருக்கு. அவரை சொல்கிறேன், ஏ காற்று ஒரு மாதிரி தெரியுது, வாங்கிட்டு ஓடுவோம்ப்பான்னு சொல்கிறேன். அவன் டிரைவர் இந்த சிகரெட்டு கரைக்கிட்டுன்னு சொல்லிட்டான். அதோட நாங்கள் அடே வாங்கடா கேலியடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தாத்தியை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு கடை பிடிச்சிச்சு, போட்டு ரோட்டில் போயிட்டுருக்க போட்டுதான் கடை பிடிக்கிறவங்க தூக்கி போட்டு அப்படியே பிரட்டி போட்டு பிரட்டி போட்டு கடவுள் தான் எங்களை அப்படியே காப்பாற்றுனது. அவ்வளோதான், இனிமேல் உலகமே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நீஞ்சி வரும்போதே நினைச்சேன் இனிமேல் இந்த கடை தொழிலே விட்டுருண்ணா அப்படின்னு. நைட்டு ஃபுல்லாக நீஞ்சியே வந்தோம். நீஞ்சின்னா கையில் ஒரு பாக்ஸு, உடஞ்ச பாக்ஸ் கையில் கிடந்துச்சு. அதை வச்சுட்டே அப்படியே வந்தோம். காலையில் தான் நீவாடு மாறி திருப்பி விலங்க தூக்கிட்டு திருப்பி நீவாடு மாறி கூட காற்று வந்து தூக்கிட்டு போயிட்டு. அதோட தான் சொல்கிறேன், கடவுள்னாலும் இனிமேல் நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதில் கூட நாங்கள் கடவுள் நான் சொல்லிட்டேன், என்ன கையை கழுவி விட்டுருங்க, நான் ரத்தம் கைக்கிட்டேன், ரத்தம் கைக்கிட்டேன், எனக்கு வாய் ஊக்குவிக்க ரத்தம். ஏன்னா தாமூட்டி தானே வெளியே வந்த போட்டை விட்டு 4 பேர் தப்பிக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னு. அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் சொல்லிச்சு, செத்தா 5 பேர் ஒன்றா செத்துருவோம் அப்படின்னு. ஒரு வல்லங்க லாஞ்சிக்காரங்களாம் யாரும் தேடி வரல. எங்களுக்கு பசி 4 மணிக்கு விழுந்தது. எங்களை கவு தூக்கமோ கொள்ளவோ ஒரு போட்டோ எதுவும் தேடி வரல. அவ்வளோ எல்லா கண்டிஷன் தப்புற நேரம், சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நக்கையெல்லாம் வரட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரங்களில் கடவுள் கிருபையில் வந்து எங்களுக்கு அந்த 2 பாய் தெரிந்துச்சு. 1 பாய் இன்னும் ஓடிக்கிட்டு பின்னால் உள்ள பாயை வெளில போட்டு வர சொல்லி வந்துட்டு அதோட அந்த வல்லங்க வந்து எங்களை கொண்டு வந்து கரையை கொண்டு விட்டாங்க. அவ்வளோ பேருக்கு குறுக்கும் சோடிச்சு. அதான் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவம் மிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
1: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ், ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்க உள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்க உள்ளார். இது தொடர்பாக நடைபெறவுள்ள வேலைவாய்ப்பு திருவிழாவில் அவர் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதற்காக நாடு முழுவதும் 45 இடங்களில் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நிதி, ரயில்வே, பாதுகாப்பு, உள்துறை, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை என மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை மத்திய அரசு நிரப்பி வருகிறது. இதுவரை நடத்தப்பட்டுள்ள பிரதமரின் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 12,75,000 பேருக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்க உள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற துணைவேந்தர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்கள் நலன் சார்ந்த முன்முயற்சிகளில் உயர்கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பையும் அவர்களின் தலைமை பண்பையும் ஈடுபடுத்தும் வகையில் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களுக்கு பல்கலைக்கழகங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2,700 மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் விரைவில் பணியமர்த்தப்படுவார்கள் என்று கூறினார். கடந்த ஆட்சியில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும், ஆனால் தற்போது அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநில அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இன்னும் முடிவெடுக்காத நிலையில் துணைவேந்தர் நியமனத்திற்கு விரைவில் நல்ல முடிவு ஏற்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும், இருமொழி கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நவோதயா பள்ளிகளை அனுமதிப்பது தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு ஹிந்தி மொழிக்கு எதிரான மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தெரிவித்த கருத்து குறித்து அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்தந்த மாநிலங்கள் தாங்கள் விரும்பும் மொழிக் கொள்கையை பின்பற்ற அனுமதிப்பதே நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு வலு சேர்ப்பதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நவோதயா பள்ளிகளை அனுமதிப்பது தொடர்பான விஷயத்தில் தற்போதுள்ள மாநில அரசு உறுதியான வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சிகளின் வேட்பாளர்கள் உள்ளிட்ட 48 பேர் மனு தாக்கல் செய்தனர். அவர்களில் 28 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் பிரதான அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் உட்பட 53 பேர் மனு தாக்கல் செய்த நிலையில் மனுக்கள் பரிசீலனையின் போது 22 மனுக்கள் ஏற்கப்பட்டன. இந்நிலையில் மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். இதையடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை மாநில அரசு திரும்பப் பெற்றுள்ளது. கடந்த 1 வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசிதழில் செய்யாறில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவின் 3 கட்ட பணிகளுக்கான மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் மேல்மா கிராமத்தில் நிலங்களை கையகப்படுத்த அறிவிக்கை வெளியிடப்பட்டதாகவும், ஆனால் அந்த அறிவிக்கை திரும்பப் பெறப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இந்த முடிவை மாநில அரசு எடுத்துள்ளது. நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ரஷ்யாவில் உள்ள கர்ஸ்க் அணுமின் நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு சர்வதேச அணுசக்தி முகமை கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹரித்வாரில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கும்பமேளாவிற்கு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உத்தராகண்ட் மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். 2025-26 நிதியாண்டில் நாட்டின் மென்பொருள் சேவை ஏற்றுமதி 8.2% அதிகரித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழு சார்பில் ஏற்றுமதி விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. தூத்துக்குடியில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மீன்வள பெண்களுக்கு இருசக்கர வாகனத்துடன் கூடிய குளிர்காப்பு பெட்டிகளை மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் நேற்று வழங்கினார். காரைக்காலில் நேற்று 100 மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. பிரயாக்ராஜ் நெல்லை இடையே இன்று முதல் அடுத்த மாதம் 10 வரை சனிக்கிழமைதோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4 வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஜப்பானின் ஐச்சி மாகாணத்தின் நகோயாவில் நடைபெறவுள்ளது. இதில் 43 பிரிவுகளில் 45 நாடுகளைச் சேர்ந்த 11,000 மேற்பட்ட விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 36 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டிகள் இன்று பிற்பகல் ஜப்பானின் நகோயா நகரில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகின்றன. தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்தியா சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜேந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிரிக்கெட் உள்ளிட்ட சில விளையாட்டுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் சபேரா ஹாரிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய போதும் நூலிழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். இதேபோல் பவ்யா திருப்பதி, கிருஷகா ஜோஷி ஆகியோரும் இறுதிப் போட்டியில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டனா். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்க உள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம், ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் மற்றும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று முகமது சதக் ஹமீது மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெற உள்ளது. இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்தவர்களும், ITI, டிப்ளமோ, பொறியியல் பட்டதாரிகள், முதுகலை இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியன்கள் கலந்து கொள்ளலாம். 100க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொள்ள உள்ளதால் தேவைப்படுவோர் பங்கேற்று பயன்பெறவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: நேரம் சரியாக 8:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் மீனவர்களுக்காகவும் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த பேச்சு வந்துச்சு. ஒரு 2-3 நாள் ரொம்ப பரபரப்பாக வந்து ஏற்படுத்திட்டு ஒன்றுமே இல்லாமல் அப்படியே அமைதியாக வந்து போன கள்ளக்கடல் அப்படிங்கிறது தான் மீண்டும் அந்த கள்ளக்கடலுக்கான ஒரு வாய்ப்பு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கள்ளக்கடல் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அப்படின்னா அலையோட அந்த சீரான ஒரு வேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறி அதிகப்படியான காற்று வந்து வீசும், நல்ல ஒரு பலத்த காற்று வந்து வீசலாம். அலையோட அந்த சீற்றம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக தெரியும். நம்ம அந்த மண்டாடி திரைப்படத்தெல்லாம் பார்க்கும்போது தெரியுது, பாய்மரத்தை வச்சுட்டு இங்கே பல வித்தைகள் வந்து காமிச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிங்கிறது. இருந்தாலும் கூட நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம மக்கள் வந்து ரொம்ப ரிஸ்க்குள்ளே நம்மளோட அரசு வந்து எப்போவுமே விடாது. ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு உயிரிழப்பு வந்து ஏற்படக்கூடாது, எதுவும் வந்து பொருட்களுக்கு வந்து சேதமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீனவர்கள் எவ்வளோ கவனமாக இருக்காங்களோ அதை விட அதிக அக்கறையோடு நம்ம அரசும் வந்திருக்காங்க. அதனால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்குமாறு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட படகு வலை உள்ளிட்ட பொருட்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இந்த இன்னைக்கு கரெக்டாக இன்றைக்கி இரவு நேரத்தில் இந்த கள்ளக்கடல் அப்படிங்கிறது வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு 11 மணி வரைக்கும், நைட்டு 11 மணி வரைக்கும் வந்து கள்ளக்கடல் அப்படின்ற அந்த ஒரு சுழற்சி அப்படிங்கிறது நம்ம கடலுக்குள்ளே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மீனவர்கள் யாராச்சும் கடலுக்கு வந்து போயிருந்தீங்க அப்படின்னா கவனமுடன் இருந்துக்கங்க, போகலை அப்படின்னா நாளைக்கு கூட போய்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அத சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னர், ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்ட கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:42 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இது நிகழ்ச்சிக்கான நிறைவு மட்டும் கிடையாது, நம்ம இந்த வாரத்தின் நிறைவுனாலும் கூட. இந்த வாரமும் ரொம்ப இனிமையான ஒரு வாரமாக, நல்ல ஒரு வாரமாக எல்லாருக்கும் வந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நாள் வந்து இதுவும் பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் எதுவும் பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை. விநாயகர் சதுர்த்தி இருந்துச்சு. விநாயகர் சதுர்த்தி மாதிரி ஒரு மஜாவான ஒரு பண்டிகையும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு, எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா ஒரு மகிழ்ச்சியாக ஒரு 2-3 நாட்களை வந்து என்ஜாய் பண்ணி கொண்டாடி விநாயகர் சதுர்த்தி வந்து நிறைவு பண்ணியாச்சு. அதே மாதிரி எல்லோரும் வந்து கடலுக்கு வந்து சீராக வந்து போயிட்டு வந்துட்டுருந்தாங்க. இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு வாரமாக வந்து போயிடுச்சு. அதே மாதிரி இந்த வாரத்துக்கு நன்றி டாட்டா பைபிகளை சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மறக்காமல் வந்து சந்தைக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள், காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவேறது. நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை அடுத்த வாரம் திங்கட்கிழமை வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா பை பை, சி யூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோஎஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ள சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலையின் எதிர்காலம் என்ற தலைப்பிலான இந்த மாநாடு 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற மற்றும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்கின்றனர். மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகள், மாநில சட்ட சேவை ஆணைய உறுப்பினர்கள், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையர்களின் பிரதிநிதிகள் மாநாட்டின் அமர்வுகளில் கலந்து கொள்ள உள்ளனர். சுற்றுச்சூழலை பராமரிக்கவும் அதற்கான கொள்கைகளை உருவாக்கி செயல்படுத்துவதில் உள்ள இடைவெளியை போக்கும் வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற தென் மாநிலங்களுக்கான மண்டல வேளாண் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய அரசும் மாநில அரசுகளும் குழுவாக செயல்பட்டு வேளாண் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். விவசாயிகளுக்கான அடையாள அட்டைகளை உருவாக்கும் பணியில் தென் மாநில அரசுகள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும், தெலங்கானா, கர்நாடகா மாநிலங்கள் இதில் 75% பணிகளை முடித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாடு, கேரளம் மாநிலங்களும் அந்தமான் நிக்கோபர் யூனியன் பிரதேசமும் இந்த பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், வரும் ஆண்டுகளில் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் இந்த அடையாள அட்டைகளை சார்ந்திருக்கும் என்பதால் குறிப்பிட்ட காலத்திற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்வது தொடர்பாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கனடா வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மனிந்தர் சித்துவுடன் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பான பேச்சுகளை விரைவுபடுத்தி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இரு நாடுகளும் இந்த ஆலோசனையின் போது விருப்பம் தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தால் வர்த்தகம், முதலீடு மற்றும் சேவை துறைகளில் இந்தியா கனடா இடையே பொருளாதார ஒத்துழைப்பு அதிகரித்து பல்வேறு துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த கேரள அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மோன்ஸ் ஜோசப் தெரிவித்துள்ளார். கோட்டையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த மாதம் சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டின்போது இது தொடர்பாக கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசனும் தமிழக முதலமைச்சர் திரு விஜயும் ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறினார். அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை குறித்து தமிழக அரசிடமிருந்து முறையான அழைப்பு ஏதும் வரவில்லை என்றும், ஆனால் பேச்சுவார்த்தைக்கு கேரளம் எப்போதும் தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதிய அணை கட்டப்பட வேண்டும் என்றும், தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை கேரளம் வழங்கும் என்றும் திரு மோன்ஸ் ஜோசப் கூறினார். புத்தொழில் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்திய இளைஞர்கள் புதிய உச்சத்தை எட்டி வருவதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக காந்திநகரில் நேற்று நடைபெற்ற இளைஞர்களுடனான கலந்துரையாடலில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் புத்தொழில் நிறுவனங்களுக்கென மத்திய மாநில அரசுகளின் ஆதரவு கிடைக்கவில்லை என்று அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி புத்தொழில் இந்தியா திட்டத்தில் கவனம் செலுத்தியதன் மூலம் இளைய தொழில் முனைவோர்களுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளதோடு வேலைவாய்ப்புகளும் உருவாகி வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவு பொருட்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துதல், நீர் மேலாண்மை ஆகிய துறைகளில் இளைஞர்கள் உருவாக்கியுள்ள புதிய மாதிரிகள் புதுமையான தீர்வுகளாக உள்ளன என்றும் திரு பூபேந்திர பட்டேல் கூறினார். சண்டிகரில் கூட்டுறவு அடிப்படையிலான பாரத் டாக்ஸி சேவையை பஞ்சாப் மாநில ஆளுநர் திரு குலாப்சந்த் கட்டாரியா நேற்று தொடங்கி வைத்தார். சொந்தமாக கார் வைத்திருக்கும் ஓட்டுநர்கள் முழுமையாக பயனடையும் வகையில் ஏற்கனவே பல்வேறு நகரங்களில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஓட்டுநர்களும் பொதுமக்களும் பயனடைவார்கள் என்று நிகழ்ச்சியில் பேசிய திரு குலாப்சந்த் கட்டாரியா தெரிவித்தார். நாட்டில் தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்களின் சதவீதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் தொழிலாளர்களின் சந்தை நிலவரம் குறித்த புதிய அறிக்கையில் இது தெரியவந்துள்ளது. இதன்படி மக்கள் தொகை அதிகமாக உள்ள 100 மாவட்டங்களில் குஜராத் மாநிலம் சூரத் மாவட்டத்தில் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு அதிகமாக உள்ளது. பீகார் மாநிலம் தர்பங்கா குறைந்த அளவு பெண் தொழிலாளர்களை கொண்ட மாவட்டமாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. குழுவின் தலைவர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டு மசோதாவில் இடம்பெற்றுள்ள முக்கியமான விதிமுறைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளித்தனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால், கூட்டம் சுமூகமாக நடைபெற்றதாகவும் மசோதா தொடர்பாக உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதாகவும் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் துகராஜா பட்டணத்தில் கப்பல் கட்டும் தளத்தை அமைப்பது தொடர்பாக பொதுத்துறை நிறுவனமான மஸ்கான் கப்பல் கட்டும் நிறுவனத்திற்கு ஆந்திர மாநில அரசுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அடுத்த 6 ஆண்டுகளில் இத்திட்டத்திற்காக 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தேவையான அரசு அனுமதி மற்றும் ஒப்புதல்கள் கிடைப்பதன் அடிப்படையில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஆந்திர மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் கட்டும் தளம் செயல்பாட்டுக்கு வந்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 45,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அந்த இரு நாடுகள் மீதும் பொருளாதார நிபந்தனை அதிகரிக்கும் வகையில் இந்த சட்டத்தில் அதிபர் கையெழுத்திட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ரஷ்யாவிற்கு எதிரான சட்டப்பூர்வ தடைகள், வரிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தற்போதைய தடைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை குறிப்பிட்ட அளவில் வாங்கும் நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% வரை வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் சபேரா ஹாரிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய போதும் நூலிழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். இதேபோல் பவ்யா திருப்பதி, கிருஷகா ஜோஷி ஆகியோரும் இறுதிப் போட்டியில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஜப்பானின் ஐச்சி மாகாணத்தின் நகோயாவில் நடைபெறவுள்ளது. இதில் 43 பிரிவுகளில் 45 நாடுகளைச் சேர்ந்த 11,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 36 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டிகள் இன்று பிற்பகல் ஜப்பானின் நகோயா நகரில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகின்றன. தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்தியா சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜேந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிரிக்கெட் உள்ளிட்ட சில விளையாட்டுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆடை துபாய் உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்ன தங்கமான குரலுக்கு போல ஏன் குரல் கேட்குது அப்படின்னா, தங்கமான இன்றைக்கி விடுமுறை. தங்கமானனால் இன்றைக்கி வந்து வர முடியாத ஒரு சூழல். அதனால் இன்றைக்கி வந்திருக்கிறது நான் தான், நான் அலெக்ஸ் பாண்டியன். நீங்கள் கேட்டு நினைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களர் கடலை இன்ன கடல் ஓசேஃபம் 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ அப்படியே நம்ம உள்ளே வந்து போயிட்டோம் அப்படின்னா, நிறைய நல்ல நல்ல பண்டிகைகள், நிறைய வாழ்த்துக்கள், எல்லாரும் வந்து நிறைய வாழ்த்துக்கள் வந்து சொல்கிறக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. மறக்காமல் உங்களோட வாழ்த்துக்களை கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அனுப்பிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கான பாடலை வந்து கொடுத்துடலாம். நிறைய பேர் வந்து 9:45 மேலே வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு என்னோடய மெசேஜ் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டீங்க. எங்களுக்குமே அது வருத்தமாக தான் இருக்குது. பாட்டு கேட்டவங்களை கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து கேட்குறது ரொம்ப தாமதமாக வந்து கேட்குறதுனால எங்களாலையும் உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய பாடலை வந்து கொடுக்க முடியாமல் போயிடுது. அதனால் பாடல் கேட்குறவங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாடலை வந்து கேட்டுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, அப்படியே இப்போ தொடக்கத்தில் ஒரு நல்ல ஒரு பாடல் வந்துட்டுருக்கு, அந்த பாடலை கேட்டு தொடர்ந்து அப்படியே இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம். செய்தி 60 வயசாச்சு. நான் சொல்றது கேளுங்க. நான் பிறந்தது எங்க அம்மா ஊரு மூக்கூர். அங்க இருந்து வந்து தங்கச்சி படம் பொழைக்க வந்தோம். மடிக்கார காலத்துல பொழைக்க வந்தா நாங்க அண்ணன் நாங்க 3 பேர் இருக்கோம். எங்க அம்மா கருவாடு மீன் இது வச்சு எங்கள் அம்மா பிழைப்பாங்க. ஒரு அண்ணனும் நான் ஒரு தங்கச்சியும் தான். இப்படி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். நல்லா எங்களை கண் மாதிரி பார்த்துக்கிடுவாங்க. நாங்கள் நல்லா இருந்தோம். நாங்கள் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கச்சுல அங்கே ஒரு முடியாது இடம் இல்லை. நான் பாமனுக்குள்ள வந்து ஒரு புறம்போக்கு இடத்துல இருக்கோம். 7 பிள்ளைகள் எனக்கு. 7 பிள்ளை, 3 பொம்பளை பிள்ளை, 4 ஆம்பளை பிள்ளை. மடிமால் முடிப்போம், லாஞ்சி மால் முடிப்போம், வள்ளத்து மால் முடிப்போம், மடி தாட்டு மால் உருவி உருவி சுற்றி சுற்றி முடிப்போமே அதெல்லாம் முடிப்போம். காட்டுக்கு விறகு போவோம். இப்போ உள்ளவது அசையாமல் திங்காக காட்டுக்கு விறகு போவோம், கிணத்துக்கு தண்ணிக்கு போவோம். ஃபாரஸ்ட் காடு எங்கே இருக்குது? அவ்வளோ தொலைவில் அக்காம்பரத்து தாண்டி போவோமே, குந்தகால தாண்டி அதுக்கு போய் விறகு போவோம். எல்லா மீனும் கருவா எல்லா கருவாடும் உணர்த்துவேன், எல்லா மீனும் உணர்த்துவேன். ஆமாம், இவ்வளோ கொண்டு வந்தால் நான் போடுற மீன் புழுவும் வைக்காது, அதில் வந்து அசிங்கமாகவும் தெரியாது. கொண்டுட்டு போய் விற்றுட்டு வருவேன். என் குழந்தை மண்டாட்டிலாம் சொல்லுவாள், இப்போ கருவாடு கொட்டேன்னா புழு திரும்பத்தே, அதனால நான் போட மாட்டேன்னு சொல்லுவாள். எனக்கு 8 நாள் தண்ணிக்குள்ள கிடந்தாலும் நான் கழுவி போகிற நேரத்தில் ஒரு புழு பூச்சி பார்க்க முடியாது. கை பக்குவம் தான். இந்த கருவாட்டுக்கு எவ்வளோ உப்பு வைக்கிறது, இன்னும் கருவாட்டுக்கு எவ்வளோ உப்பு வைக்கிறது அப்படின்னு கணக்கு வச்சுக்கோ. யார் வந்து கேட்டாலும் இன்றைக்கியா கை விளக்கி கேட்டால் இது 1000 ரூபாய்க்கு போகும் இந்த கருவாட்டு. என் கைத்திறமையில் காசு நாங்கள் பொழைச்சிக்கிறோம், உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். 10 ஒரு நாளைக்கு 10 ரூபா போட்டாலும் 30 நாளைக்கு 300 ரூபா சம்பாதிக்கணும். எங்களை சுருக்கமாக எந்த பிள்ளைகிட்டையும் கேட்கல, எந்த அண்ணனா தம்பியா கலந்தங்கச்சி ஆட்டையும் கேட்கல. எங்கள் தேவையை நாங்கள் சந்திப்போம். இருக்கிறது பக்குவமாக தலைமாட்டு வச்சு படுத்துக்கிடுவோம், இருக்கிற காசை வச்சு பக்குவமாக சாப்பிட்டுக்கிறோம், பக்குவமாக இருந்துக்கிறோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
3: நேரம் சரியாக 9:19 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா ஒருத்தவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, யாருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
4: எல்லோருக்கும் காலை அன்பான வாழ்த்துக்கள். இனி சனிக்கிழமை எல்லோருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதுபோல் திருமண நிகழ்ச்சியை கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்று தங்கம்மா நேச்சி அண்ணன் தங்க பாண்டியன் அவர்களுக்கும், சாரி அலெக்ஸ் பாண்டியன் அவர்களுக்கும், தோத்து வழங்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களுடன் எனக்காக 1100 படத்திலிருந்து அதோ அந்த பறவை போல் வாழ வேண்டும் என்ற பாட்டாகவும் இன்னைக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
3: உங்களுக்குமே ரொம்ப நன்றி அண்ணா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு அண்ணன் என் பேர் வந்து லைட்டாக வந்து மறந்துட்டு தங்க பாண்டியன் சொல்லிட்டாங்க. பரவாயில்லண்ணே, நீங்கள் எந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலும் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து வாழ்த்து வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்ததாக செல்வி அவங்க பாமல்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கூடம்பாக்கம் அப்படின்ற ஒரு திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் வேணுமா, ரகசியமான காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அந்த பாடல் 2 பாடல்களும் வருது. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 9:39 நிமிடங்கள் ஆயிடுச்சு. நேசிக்கிங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 தங்கமான வார்த்தை நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். கொஞ்சம் வந்து உழவதுக்கான நேரத்தை நான் மாற்றி சொல்லிட்டேன், நேரத்தை மாற்றி சொல்லிட்டேனே அப்படின்ற பரபரப்பில் தான் நான் எல்லாத்தையும் மாற்றி போய் சொல்லிட்டு இருக்கேன். நேரம் சரியாக 9:31 நிமிடங்கள் ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு ஏதாவது தினம் இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, இன்னைக்கு நிறைய அங்கங்கே சில தினங்கள் வந்து கொண்டாடுறாங்க. நம்ம ஓவராலாக வந்து பார்க்கும்பொழுது பெரிய அளவுக்கு இல்லாட்டாலும் அங்கங்கே சில தினம் வந்து இருக்குது. அதில் முக்கியமான தினம் இன்னைக்கு நிலவு இரவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மூன் நைட் அப்படிங்கிறத ஒரு அப்சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு நாளை வந்து கொண்டாடுறாங்க. நம்ம மூணில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை, அதாவது நிலவில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை வாங்கி அதை வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு இரவாக இன்னைக்கு இரவு வந்து சர்வதேச அளவில் வந்து அது ஒரு தினமாக வந்து வச்சுட்ருக்காங்க. அந்த மாதிரி நிறைய தினம் அங்கங்கே வந்துருக்கு. பெரிய அளவுக்கு இல்லாட்டாலும் இன்றைக்கி என்னென்ன தினங்கள் வந்து கொண்டாடுறாங்களோ எல்லா தினத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். அடுத்ததாக கடலாடி வட்டம். கடலாடிலேருந்து நம்மளோட ராபர்ட் அண்ணா வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. மெசேஜ் பண்ண அண்ணா வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க ஊரில் வந்து மழையை விட்டதுக்கும் பெருசாக வந்து பெய்யலையா, ரொம்ப ஒரு சிரமத்துக்குள்ளே நம்ம கருவூடி மக்கள்லாம் வந்து இருந்துட்டுருக்காங்க. எல்லா இடத்துலையும் மழையை பெய்ய மாட்டேங்குது, ஆனால் இன்றைக்கி ராமநாதபுரத்தில் மழை வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம் மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு. மழை வந்தாலும் நம்ம ஊர் பக்கம்னா பெரிய அளவுக்கு மழை வரதுக்கான ஒரு அறிகுறி கூட வந்து தெரியல. காற்று தென்மேற்கு திசையிலேருந்து அவர் அடிச்சிட்ருக்கு, அது காற்று என்றைக்கு திசை மாறுது பார்ப்போம். மாறினதுக்கப்புறம் மழை வரும். அண்ணா இன்னைக்கு நமக்காக தூள் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் வந்து கேட்டிருக்காங்க, அருவா மிச குடுவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு அந்த பாடலை கொடுத்துடலாம். பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம், ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் மற்றும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று முகமது சதக் ஹமீது மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெற உள்ளது. இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்தவர்களும் ITI, டிப்ளமோ, பொறியியல் பட்டதாரிகள், முதுகலை இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியன்கள் கலந்து கொள்ளலாம். 100க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொள்ள உள்ளதால் தேவைப்படுவோர் பங்கேற்று பயன்பெறவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 9:42 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி. இன்னைக்கு தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்தது நான், அலெக்ஸ் பாண்டியன். இதன் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, தங்கமான இன்னைக்கு விடுமுறை, விடுமுறைனால் அதனால் வர முடியல. அதனால் இன்னைக்கான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினதுனால தான் இன்றைக்கும் ஒரு பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மக்களது பாடலை கேட்டாலும் கேட்ட வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்ல நல்ல பாடலாக வந்து கேட்டீங்க. பாடல் கேட்டவர்கள் அனைவருக்கும் ஒரு நன்றி. இப்போ அடுத்ததாக பார்வை ஒன்றே போதுமே அப்படின்ற ஒரு படத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு படம். படத்தை விட அதில் இருக்கக்கூடிய அந்த 6 பாடல்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராக வந்து இசையமைச்சிருப்பார் பரணி அப்படின்ற ஒரு இசையமைப்பாளர். நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு 10 படத்துக்குள்ளே தான் மியூசிக்காக ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் ஒரு 4-5 படம் சூப்பராக வந்திருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான படம் இந்த பார்வை ஒன்றே போதுமே. அந்த படத்துலேருந்து பாடல் வருது. இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைய பண்ணிக்கலாம். நீங்கள் இருந்திருந்தது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை திங்கட்கிழமை காலையில் வந்து நம்ம வெளுப்பு பாடு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா பை. சி யூ மக்களே.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். எல்லாருக்குமே அழகான காலை வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சினிமாங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஊறி போன ஒன்றுன்னு சொல்லலாம். காலையில் எந்திரிச்சு டீ குடிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு படமும் நம்ம லைஃப்பில் ஒன்று கலந்துருச்சு. ஓயாத வேலை டென்ஷன் ஒரு மாதிரி இருக்கும்போது ஒரு படம் பார்த்தா போதும், அதுவும் தியேட்டருக்கு போய் உக்காந்தா போதும். அந்த ஏசி ஹாலில் அட அட லைட் அணைஞ்சதும் நம்ம கவலையெல்லாம் எங்கேயோ ஓடி போயிடும். ஹீரோக்கள் அடிக்கிற காமெடிக்கு சிரிக்கிறது சென்டிமெண்ட் சீன்லாம் நம்மளை அறியாமலேயே எங்கேயோ போய் கூட்டிகிட்டு போயிடும். எல்லாத்தையும் மறந்துடுவோம். அது மட்டும் இல்லாம சமுதாயத்தில் நடக்கிற தவறுகளை நேரில் தட்டி கேட்க முடியலைனா படங்களில் தட்டி கேட்கறத பார்க்கும்போது அது ஒரு செம்ம ஃபீலாக இருக்கும். படத்தில் ஹீரோ போடுற சட்டை கூலிங் கிளாஸ் இதில் இது இருந்து பேசுகிற பஞ்சு டைலாக் வர எல்லாமே அடுத்த நாளே நம்ம ஊர் தெருக்களில் பார்க்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு சில வித்தியாசமான வார்த்தைகளும் நம்ம சினிமாவில் தான் இருந்து கற்றுக்குறோன்னு சொல்லலாம். தமிழ் படத்தை தாண்டி மலையாள படமும் ஹாலிவுட் படம்னு எல்லாமே இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு. மொழி புரியலைனாலும் அதோட ஃபீலிங்ஸை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் லைட்மேனில் இருந்து டைரக்டர் வரைக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட பசி ஆத்திர இடமாகவும் திரைப்படம் இருக்குது. புதுசாக ஊருக்கு வர்றவங்களுக்கு கனவுகளை காட்டுற மாய உலகமாகவும் நம்ம கலாச்சாரத்தை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற தூதுவனாகவும் சினிமா நிற்குதுன்னு சொல்லலாம். இந்த உலகத்தையே ஒரு குடைக்கு கீழே கொண்டு வந்து நிற்கிற பெரிய சக்தி படங்களுக்கு இருக்குது. அங்கே எல்லாரும் ஒன்று தான். கை தட்டுறப்ப யார் எந்த ஊருன்னு பார்க்குறதில்ல. பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி கலர்ஃபுல்லாக கொண்டு வந்துடும். நம்ம திரைப்படங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இத்தனை விஷயங்களையும் தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம இப்படியும் செய்யலாமான்னு நம்மளை சிந்திக்க வைக்கிற ஒரு முகம் பார்க்குற கண்ணாடினே சொல்லலாம். சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கை முறையோட ஒரு அங்கம். இந்த மாதிரி நம்ம பொழுதுபோக்குக்காக பார்க்குற திரைப்படங்கள் நமக்கு நல்லதையும் விதைக்குது, தேவையில்லாதையும் விதைக்குது. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்துக்கிறது நம்ம கடமைன்னே சொல்லலாம். இன்றைக்கான நிகழ்ச்சியில் நாம் பேச போகிறது, நாம் சில நடிகர் நடிகையோட படத்தை அவங்க நடித்த ஒரு சீனுக்காகவே விரும்பி பார்ப்போம். அப்படி நீங்கள் விரும்பி பார்த்த படம் எது, அந்த படத்தோட சீன் எது, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-449-3999. அந்த வகையில் இன்னொரு விஷயமே உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பாக ராமநாதபுரத்தில் இலவச 4 சக்கர வாகன ஓட்டுநர் பயிற்சி தர்றாங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா செப்டம்பர் 22ஆம் தேதி தொடங்கி 30 நாட்கள் நடக்குமா. காலையில் 9:30 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். இதுக்கு வயசு வரம்பு பார்த்தீங்கன்னா 19 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும், ஆனால் 8ஆம் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பயிற்சி முற்றிலும் இலவசம். இலவசம் நீங்கள் கால் பண்ணி கேட்கணும். உங்களோட தொடர்புக்கு நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருக்குது நான் கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9087-26-00-74. இன்னொரு நம்பர் என்னென்னா 9710-80-3339. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா சந்தியா அவங்க களத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கம் அக்கா, உங்க பேர் என்னக்கா?
4: சந்தியா.
3: நீங்க என்ன பண்றீங்க?
4: வீட்டுலதான் இருக்கேன்.
3: சரி, இப்ப ஏதோ ஒரு தமிழ் நடிகரோ நடிகையோ அவங்க நடிச்ச படத்துல இந்த ஒரு சீருக்காக அவங்க நடிச்ச நடிப்புக்காக நான் திரும்ப திரும்ப பார்த்தேன் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
4: விஜய் படம் கில்லி.
3: அதுல என்ன சீன்?
4: அந்த ஜீப்ல அவன் தூக்கிட்டு போவாங்கல்ல, அந்த சீன் பிடிக்கும். சேர்ந்துருவாங்கன்னு தெரியும், ஆனா அந்த பரபரப்பு அப்படியே இருக்கும்.
3: நன்றி.
2: கண்டிப்பா கில்லி படம் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. எனக்கு கில்லி படத்தை எடுத்துக்கிட்டா செல்லம் ஐ லவ் யூ செல்லம் பிரகாஷ் ராஜ் சொல்ற அந்த டைலாக் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்ததா சந்தியா அவர்கள் கேட்ட பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:16 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நாம சில நடிகர் நடிகையோட படத்தை அவங்க நடிச்ச ஒரு சீனுக்காகவே விரும்பி பார்ப்போம். அப்படி நீங்க விரும்பி பார்த்த படம் எது, அந்த படத்தோட சீன் எது, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை உங்களால கால் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்லயும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். படத்தோட கதை எப்படி இருந்தாலும் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஸ்கிரீன்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச நடிகரோ இல்ல நடிகையோ வந்து நின்னாலே போதும் மனசுக்குள்ள ஒரு தனி குசி வந்துடும். படம் முழுக்க முக்காவாசி நேரம் கொஞ்சம் டல்லா போனாலும் பரவாயில்ல, நம்ம ஃபேவரட் ஸ்டார் ஒரே ஒரு ஸ்டைலான லுக்கு விட்டா போதும், அவ்வளவுதான், அது போதும் அப்படின்னு நம்ம வாங்கின டிக்கெட்டுக்கு காசுக்கு முழுசாக திருப்தி கிடைச்ச மாதிரி ஆகிடும். சில பேர் படம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த ஒரு குறிப்பிட்ட என்ட்ரிக்காகவே போவாங்க. அவங்க பேச போகிற அந்த ஒரே ஒரு அருமையான டயலாக்குக்காகவும் தியேட்டருக்கு போய் உட்காருவோம். தியேட்டரில் லைட் அணைச்சதுலேருந்து நம்ம ஆள் எப்போ ஸ்க்ரீனில் வருவாங்க அப்படின்னு ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்டே இருப்போம். திடீர்னு ஒரு சீனில் இருந்து எந்திரிச்சு கை தட்டி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற அந்த தருணம் இருக்கே, அது ரொம்ப ஸ்பெஷல். இயக்குனர் என்னவோ வேற எதையோ சொல்ல வந்திருப்பாங்க, ஆனா நமக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா கிடையாது. நம்மால ஒரு சண்டை காட்சியில கலக்கிறதையோ இல்ல ஒரு நல்ல விஷயத்தை பேசிட்டு சிரிக்கிறதையோ பாக்குறதையோ அந்த படத்தை திரும்ப திரும்ப தியேட்டருக்கு போய் பாக்குற எத்தனையோ பேர் இருக்காங்க. பிடிச்ச நடிகர் மேல இருக்கிற அன்புனால அவங்க பண்ற எல்லாத்தையுமே நாம ரொம்ப ரசிச்சு பார்ப்போம். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது கதை பரவாயில்லையா மச்சான்னு பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா அதெல்லாம் விடுமச்சான், நம்ம ஆளோட என்ட்ரி வேற லெவல்ல இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி சிலிர்த்து போயிடுவோம். இதுதான் சினிமாவோட உண்மையான அழகுன்னு சொல்லலாம். அடுத்ததா மாரிவேல் அவங்க களத்துல இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
4: முடிவு ஒரு சரியான முடிவை கொண்டு போய்விட்டு இருக்கு அந்த படத்துல. அந்த படத்துல கதை என்னடா, அவர் தங்கச்சி ஒரு மாற்றுத்திறனாளி ஊமை, அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு அந்த அந்த இதுல வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் கல்யாணம், தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு தான் அந்த கதாநாயகன் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பான். முரளி சொந்தக்காரமா அப்படியே அந்த படத்துல கட்ட மாட்டான், அது வந்து தியேட்டர்ல உட்காந்து கண்ணீர் விட்டு இருக்கு அந்த படத்தை பார்த்து. கடைசியில கால விட்டு இறந்துடுறாங்க, மனவளத்துல இறந்துடுவா அண்ணனுக்கு கல்யாணம், நம்மளால தானே அண்ணன் கல்யாணம் முடிக்காம இருக்கு, நம்ம செத்துட்டா அண்ணன் கல்யாணம் முடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இறந்துடுவோம். அவள் போய் இறந்து செங்கச்சூழல வச்சுட்டு இது பண்ணிக்கிடுவோம், செத்துருவா. செத்தப்புறம் என்ன செய்வான், தங்கச்சியை வந்துக்கிட்டு தூக்கி அடக்கம் பண்ணிட்டு எவருமே கட்டளையாட என் தங்கச்சியை எல்லாரும் என்ன என் தங்கச்சி ஊமையின்னு சொல்லிட்டு வெறுத்துட்டாடா அப்படின்னுட்டு ஊரில் உள்ள ஆளுக்களை ஃபுல்லாக திட்டிட்டு எனக்குலாம் போய் இருந்து அழுதுட்டு இருப்பாள். அந்த கதாநாயகி ரெண்டு பேரும் சீரியஸாக காதலிச்சிருப்பாங்க. கதையில் முரளி சொல்லுவான், நீ அம்மா நீ வந்துக்கிட்டு நீ இருக்கிற அளவுக்கு உனக்கு 1008 மாப்பிள்ள வருமா, என் தங்கச்சியை மாதிரி ஊனமுள்ள பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஒருத்தர் வர மாட்டேன், என் தங்கச்சி ஒரு ஆயம் எனக்காக அவன் காதலை விட்டு கொடுத்து நீ இருந்துரு, நீ வேற ஒருத்தர கல்யாணம் முடிச்சுக்க, நான் வேணா என் தங்கச்சி ஆத்மா சாந்தியாக ஒரு ஊனமுற்ற பொண்ணை கட்டினா என் தங்கச்சியுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சுங்க. கடைசியில் அவ கையாலே தாலி எடுத்து கொடுத்து கட்டி அந்த ஊனமுற்ற பொண்ணை கூட்டிட்டு போறோட படத்தை முடிச்சுக்குவாங்க. அது அற்புதமான ஒரு கதை.
5: அது உண்மையிலே கதையை கண் முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா நல்ல ஒரு திரைப்படம், நல்ல ஒரு காட்சி சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான பாடல் என்ன சொல்லுங்க?
4: அதாவது அந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு பாட்டு, இந்த கருவேலம் காட்டுக்கு விரைவு விட்டு போவாங்க. அந்த பாட்டு வந்து கருவேலம் காட்டுக்குள்ளே கட்டி வச்ச சுற்றத்தில் காணாமுடிய அந்த பாட்டை எனக்கு ஒரு
5: நன்றி.
4: நன்றி நன்றி.
3: கண்டிப்பாங்க, ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு படங்கள் பார்க்கும்போது ஒரு சில படம் வந்து நமக்கு நல்ல விஷயங்களை உண்மைக்குமே. இந்த படத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொற்காலம் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றுத்தில திறனாளி பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு தெரியும்போது அந்த படத்தோட ஹீரோ வந்து தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருவாங்க. அதை ஒரு சில விஷயங்களை நமக்கு புரிகிற மாதிரி கூட புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு விட்டு கொடுத்து போகிறது எப்படி, எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சில கருத்துக்களையுமே படங்கள் நமக்கு வலியுறுத்தும். அடுத்ததா ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்மா,
3: நல்லா இருக்கீங்களாண்ணா? எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
6: என்னுடைய பேர் வந்து தௌஃபிக் ராமன், நான் சித்தாரூர்ல இருந்து பேசுறேன்.
3: சொல்லுங்க, நீங்க ரொம்ப விரும்பி பார்த்த நடிகர் நடிகையோட படம் என்ன, எந்த சீனுக்காக அந்த படத்தை போய் பார்த்தீங்க?
6: எனக்கு வந்து விஜயகாந்த் படம் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து கோலிஸ் வேடங்கள்ல நிறைய நடிச்சிருக்காரு, அந்த இருக்க வசனங்கள் நல்லா இருக்கு.
3: ஏதாவது ஒரு படம் சொல்லுங்களேன்.
6: அதை வந்து ரமணா படத்துல வந்து ஒரு இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு காட்சி இருக்கு தெரியுமா,
3: மன்னிப்பு படம்ல இறந்த சீன், அந்த
6: அந்த சீன்ல வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி வச்சுருவாங்கல்ல, மன்னிக்கும் சார், மன்னிப்பு. அப்ப அந்த பேசுவார்ல அந்த மன்னிப்புங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காத வார்த்தை. அதே மாதிரி வந்து கேப்டன் பிறவாத மழை படம் இருக்குல்ல, அந்த படத்துல வந்து இந்த கோர்ட் சீன்ல உள்ள பாட்டு இது பூரா நல்லா இருக்குமா கேட்க. நான் நேரத்தில் அந்த படம் ரெண்டு படமும் நல்லா பாப்பேன். அந்த சவாரி இது வரும்போது
3: விஜயகாந்த் படம் தான் பாப்பீங்க. சமீபத்துல நடிகர் நடிகை, இந்த காலத்துல உள்ள நடிகர் நடிகை படம் எதுவும் பாக்க மாட்டீங்க?
6: சமயத்துல வந்து நம்ம அண்ணன் விஜயன் சொல்லலாம்.
3: சொல்லுங்க, அவங்க நடிச்ச படத்துல உங்களை ரொம்ப ஈர்த்தது என்ன படம், எந்த சீன்?
6: அவளுக்கு வந்து இந்த காதல் குமரி படத்துல இருந்து ஒரு சீன் வந்து தெரியுமா, ரெண்டு பேரும் விரும்பி அதாவது பிரிஞ்சிருவாத்தில, அப்ப அந்த சீன்ல போய் அந்த வீட்டுக்கு போவா, மன்னிப்பு கேட்க போவா, அந்த சீன் நல்லா பாக்க. அவ நமக்கே கொஞ்சம் இதா தெரியும்,
3: வாழ்க்கையில நடந்த மாதிரியே இருக்குமா. சரிண்ணா சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன,
6: உங்களுக்கு நன்றி. எனக்கு வந்து இந்த கேப்டன் பிரபா படத்துல இருந்து ஆட்டமா சீரோட்டமா அந்த படம்
3: கண்டிப்பா தந்துடலாம்ண்ணா.
6: தேங்க்யூமா.
3: உண்மைக்குமே ஒரு சில படங்கள் வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையில அப்படியே ஒன்றிணைந்த மாதிரியே இருக்கும், ஒரு தொடர்புடைய மாதிரியே இருக்கும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு கூட தோணும். இது அப்படியே அடுத்து நேர்கள்லாம் கால் பண்றதுக்காக வெயிட் பண்ணி எந்த படம் நமக்கு உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன படம் அப்படின்னு யோசித்து வச்சுட்டே இருங்க. அடுத்ததான் மாரிவேல் அண்ணன் கேட்ட பாடலும் தௌஃபிக் அண்ணன் கேட்ட பாடலும் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: மருதுபாண்டி சின்னபாளம், 2013 நினைக்கிறேன். அது நான், எங்கள் மாமா, எங்கள் மச்சான், இன்னொரு மாப்பிள்ள, மூணு பேரும் தீவில் இருந்து வரும்போது காற்று பாய்ப்பட்டு ஓடி வந்தோம். சாய நாடு வரும்போது காற்று கவலை பார்த்துச்சு. கவலை பார்த்து கடலுக்குள்ளே போய் மர ரிட்டர்ன் திரும்பி வர எங்களால் முடியலை. அவட மாமா கொஞ்சம் பெரியாளாக இருந்தாப்புல, நாங்கள் உள்ளே சின்ன பயிலு. அவ பிடிச்சி மறுபடியும் சுக்கான திருப்பவும் பத்த நேரம் நாளைக்கு போச்சு. மரம் திருப்பிட்டு வந்தாச்சு. மீன் நல்ல பாடு இல்லைன்னா கிடந்து காலையிலே நான் நைட்டோட வந்திருக்க மாட்டோம், பகலில் வந்திருப்போம். நல்ல மீன் கிடந்ததுனாட்ட ஐஸ் கண்ணில் அவட வந்து திருப்பிட்டு வந்து இங்கே வந்து காவாய்க்கில் வந்து தாண்டிருச்சு. ஏற்ற இதோட இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு தோணுச்சு. கொஞ்சம் அழுக வேற தம்பி வந்திருந்தாப்புல, என் தம்பி, அவன் பேர் வீரபாண்டி, அவளும் வந்திருந்தாப்புல. அத அவனை பார்க்கறதா என்னைய பார்க்கறதான்னு சொல்லி எனக்கு அது இல்லை. நீயலை பத்தங்கனை தாண்டிருச்சு. ஆளுகள் ஃபுல்லாக எங்கள் மாமா வந்துக்கிட்டு இருந்தாங்க. மினிசோவோ பேர் ஒரே ஆள். நாங்கள் சின்னதன பசங்க தான் அப்போ. அவன் மாமா மட்டும்தான் பெரிய ஆள். அவளை தூக்கிட்டு வந்தாங்க. மாமா அந்த இடத்துலையும் அதை யோசிக்கலை. எல்லாருமே ஆளையருமே அவ்வளோ காப்பாற்றி அவ்வளோ கொண்டு வந்து சேர்த்தாங்க. கொஞ்சம் ஏதோ குழைச்சது மறுபடையான்னு வந்தாச்சு. மைண்ட் எல்லாம் கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி ஆயிடுச்சு. பயத்தில் பயத்தில் கைகாலெலாம் ஆடுது. இங்கே வந்து இருந்த அவ்வளோ எல்லாரும் ஆளுக்குலாம் வந்துட்டாள். அந்த அவ்வளோ காப்பாற்ற
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:36 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். நாம சில நடிகர் நடிகையோட படத்தை அவங்க நடிச்ச ஒரு சீனுக்காகவே விரும்பி பார்ப்போம். அப்படி நீங்க விரும்பி பார்த்த படம் எது, அந்த படத்தோட சீன் எது, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை உங்களால கால் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் வழியா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறது சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, யாரு, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு, அந்த நடிகருக்காகவே நான் ஒரு படத்தை இந்த ஒரு சீனுக்காக நான் போய் பார்த்தேன் அப்படின்னா எந்த படம்?
3: என்னுடைய நான் வாழ்க்கையில முத முத பார்த்த படம் வந்து பாஷா படம், ரஜினி சார் நடித்த படம்.
2: சரி,
3: அதுல இருந்துதான் என்னுடைய சினிமா பற்றிய ஒரு அறிமுகம் வந்து இருந்தது. அதுக்கு பிறகு வந்து நாகேஷ் சாரு, அப்புறம் வந்துட்டு சொல்லிராஜன், அப்புறம் எம் ஆர் ராதா, தேங்காய் சீனிவாசன் அவர்கள் இப்படி ஒரு, அப்புறம் சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள், முக்கியமான நடிகர்கள் இவங்க எல்லாம் வந்து சமூகம் சார்ந்த விஷயங்களா மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க.
2: சரி,
3: நம்மளுடைய சமூகம் சார்ந்த விஷயங்களும் மக்களுக்கு வந்து சிந்திக்க வைக்கவும் சிரிக்க வைக்கவும் ரெண்டையுமே சேர்த்து அவங்க மக்களுக்கு கொடுத்ததுனால எனக்கு அவங்களுடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உதாரணமா சொல்லணும் பாத்தீங்கன்னா, சொல்லுவாரு ஒரு படம், சர்வ சுந்தரம்ன்ற படத்துல வந்து சொல்லுவாரு, நான் இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு தான் நான் இந்த வேலைக்கு இந்த இடத்துல இருந்துதான் நான் வந்து மேல வந்து உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதனால என்னைக்கு உயர்ந்த இடத்துக்கு வந்தாலும் கூட நான் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த உடையை போட்டுட்டு தான் நான் வந்து சமூகம் சார்ந்த விஷயங்களை வந்து சினிமா உலகம் வந்து மக்களுக்கு நிறைய கொடுத்துருக்கு. இன்னைக்கு சொல்லணும்னா வாழை அப்படின்ற அந்த படமா இருக்கட்டும், செய்தி படமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து மக்கள் எப்படிலாம் வந்து போராடணும், ஒரு மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரம், நம்ம மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பத்தி நினைச்சு கூட பாத்திர மாட்டோம். நம்ம ஒரு சுற்றுலாவுக்கு போறோம், அப்படி போகும்போது அந்த மக்களுடைய இதை பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, அந்த மலை இயற்கை அழகு ரசிக்கிறோம் அவ்வளவுதான். அதை தாண்டி அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, அவங்க என்னென்ன மாதிரி அந்த கஷ்டங்கள்லாம் படுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கிறது கூட இல்லை. ஆனா இந்த

0: சோ அந்த மாதிரி வந்து நிறைய சமூக கருத்துக்கள் சார்ந்த படங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் நானும் சினிமா துறையில வந்து ஒரு இரண்டு மூன்று படங்கள் எல்லாம் நடித்தோம்.
1: வெளியாயிடுச்சா? வாழ்த்துக்கள்.
0: ஆமாங்க, நாங்க வந்து பரகுப்பட்டி ராமசாமி அப்புறம் ரெட்ரோ இந்த மாதிரி படங்கள் பண்ணோம். இப்போ எங்களுடைய பயணங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. சினிமா மனிதனுடைய வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய அங்கம். அதை வந்து நம்ம சரியான முறையில கொடுத்தோம் அப்படின்னா அது மக்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க.
1: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: நீங்க வந்து வியாபாரி படத்துல இருந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலான்ற பாட்டு கொடுங்க.
1: கண்டிப்பா தந்துடலாம். தேங்க்யூண்ணா.
0: நன்றிமா.
1: கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ஜெரால்ட் அண்ணா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே அந்த அப்போ உள்ள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமூக கருத்துக்களை மையப்படுத்தி தான் இருக்கும். ரொம்பவே இன்னொரு விஷயமே இருக்கு, நாகேஷ் அவர்கள் சொல்லுவாங்க, பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சின்ன கல் மாதிரி தான், அதை கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தா ரொம்ப பெரிய பிரச்சனையாக தெரியும், தூரமாக வச்சு பாருங்க உங்க பிரச்சனை ரொம்ப சின்னதாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் யாசின் பேசுறமா, பாமல்ல இருந்து.
1: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க. நீங்க வெள்ளனியே வாங்க அடிங்க.
2: ஆமா, கட்டாயமா கட்டாயமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்பவும் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா?
1: எல்லாருமே நல்லா இருக்காங்க. சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? இந்த நடிகர் இருக்காங்க,
2: எனக்கு பிடிச்ச நடிகர் எம்ஜிஆர் சொல்லுங்க.
1: சரி, எம்ஜிஆரோட படங்கள்ல ஒரு படம் சொல்லுங்க நீங்க.
2: எனக்கு எம்ஜிஆர் படத்தை விட சிவாஜி படம் பாசமலர்.
1: சரி,
2: அண்ணன் தங்கி பாசம் எல்லாருமே படக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, ரொம்ப வந்து பாசமலர் பாசம் அப்படின்னு தான் சொல்லுங்க. எடுத்தாருந்தான் அது ஒரு அண்ணன் தம்பி பாசம்னா அப்படி ஒரு அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கணும். ஆனா எங்க வீட்டுல இருக்குது, எங்க வீட்டுக்காரவங்களும் எங்க அவங்க தங்கச்சி.
1: சரி, நீங்க பார்த்த படங்கள்ல இந்த ஒரு சீன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதுக்காகவே இந்த படத்தை நான் ஓயாம பார்த்தேன் அப்படின்னா எந்த படத்தை சொல்லுவீங்க? எந்த நடிகரோட படம்
2: வந்து ஓயாம பார்த்த படம் வந்து பாசமலர். அந்த பாட்டு படம் மலருந்து மலராக பாதி மலர்.
1: சரி அக்கா, அண்ணன் தங்கச்சி.
2: சரிக்கா,
1: சரிக்கா.
2: அதனால அந்த பாசம் ரொம்ப பாசமா இருக்கு. ஒன்னொன்னு மனைவி பாலும் பழம்.
1: கண்டிப்பாக்கா, கண்டிப்பா.
2: அந்த பாவம் அவன் அந்த மனைவி மேல அவ்வளவு பாசமா இருப்பாரு. அந்த மனைவிய முதல் இரண்டாவது மனைவி வந்து முதல் மனைவிய மறக்காம இருப்பாப்ல. அந்த பாசம் எங்க வீட்டுக்காரவும் என் மேல நல்லா பாசம் வச்சிருப்பாங்க.
1: ஓகேக்கா, நன்றி. ரொம்ப சந்தோஷமா சொல்றியே. ஓகே, அவன் தங்கச்சி மேல பாசமா இருக்கறனால உங்க மேலயும் பாசமா இருக்காங்க. அதனால வேணும் நமக்கு.
2: அம்மாவும் அம்மாவும் அவன் தங்கச்சியும் அவன் மேல அதே மாதிரியே பாசம் இருக்கு. அதே மாதிரி ஒரு தங்கச்சியும் அதே மாதிரி அந்த நம்பிக்கை அவ்வளவு நம்பிக்கையா இருக்கும் அண்ணன் மேலையும் அவன் தங்கச்சி மேலையும். தங்கச்சி என்னன்னா ஒரு 10 தலைக்காவது பாக்க போயிருவாங்க அம்மா. அது நம்மளுக்கு ஒரு போராம குறையா இருக்கும்.
1: நம்ம அண்ணன் இப்படி இல்லையேனா?
2: அதான் பாசமலர் பாசமே.
1: சரி, நம்ம அண்ணன் இல்லைனாலும் நம்மளோட கணவர் இருக்காப்ல, இல்ல அதை நினைச்சு சந்தோஷமா அப்படியே போட்டோம்.
2: சுதாரிப்பு இல்லாத பிள்ளைமா, அது ஒரு சுதாரிப்பு இல்லாத பிள்ளைனா காசு பணம்லாம் அருமை தெரியாது அதுக்கு. ஆனா சோறு குழம்பு எல்லாம் வைக்க அவருக்கு வாய்ப்பு தெரியாத ஒரு ஊமை அவருக்கு.
1: சரி சரி சரி.
2: அதனால வந்து இன்னைக்கும் தங்கச்சிய அப்படி ஒரு கவர்ச்சி வர்றாங்க அம்மா.
1: சரிக்கா, சரிக்கா.
2: எங்களுக்கு போறாமையா இருக்குது, அப்படி ஒரு அண்ணன் தம்பி நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு.
1: அப்படிலாம் பொறாமப்படக்கூடாது, நமக்கு அண்ணன் தம்பி இல்லைனாலும் நல்ல கணவர். தங்கச்சியை கவனிக்கிற மாதிரி நம்மளை கவனிச்சுக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறணும்.
2: காலம்பலத்துல புருஷன் கொண்டாடி எடுத்துக்கிறாங்க. அதனால வந்து எனக்கு வந்து இது பாலும் பழத்துலயும் ரெண்டு பாட்டு வேணும், பாசமலர்லயும் ரெண்டு பாட்டு வேணும்.
1: பாட்டு வாய்ப்பு இல்ல, ஒரு பாட்டு கேளுங்க. பாசமலர்ல போடவா பாலும் பழத்துல போடவா? கண்டிப்பா அந்த பாசமலர் படம் எல்லாம் சொல்லவே வேண்டாம். அண்ணன் தங்கச்சி இப்படியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி படங்கள்லாம் சமூகத்துன்னு சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்துல ஒரு அண்ணன் தங்கச்சி ஒரு உறவு முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப தத்ரூபமாவே சிவாஜி கணேசன்

அவர்கள் அந்த படத்தில் வந்து நல்லா நடித்து காட்டியிருப்பாங்க. அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மங்காத்தா படத்தில் நம்ம தலை அஜித்தோட ஸ்டைலில் சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக இருக்கும். முதலாக சால்ட் அண்ட் பெப்பரில் நடித்த ஹீரோ அப்படின்னு சொன்னால் நம்ம அஜித் சார் தான். எல்லா நடிகருமே இளமையாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அஜித் சார் தான் முதல்ல சால்ட் அண்ட் பெப்பரில் வந்தாப்பில். இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:50 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நாம சில நடிகர் நடிகையோட படத்தை அவங்க நடிச்ச ஒரு சீனுக்காகவே விரும்பி பார்ப்போம். அப்படி நீங்க விரும்பி பார்த்த படம் எது, அந்த படத்தோட சீன் எது, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை உங்களால கால் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்லயும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மங்காதா படத்துல நம்ம அஜித்தோட அந்த இன்ட்ரோ சீன் இருக்கே, அதுல அவர் சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல முதன் முறையா ஸ்கிரீன்ல என்ட்ரி கொடுத்த அந்த ஒரு சீன் இருக்கே, லுக் இருக்கே, பா அது கெத்து தான். மற்ற ஹீரோக்கள் எல்லாம் இளமையா இருக்கணும்னு நினைக்கிறப்ப அஜித் சார் மட்டும் நரைச்ச முடியோடையும் தாடியோடையும் செம மாசா இறங்கியிருப்பாங்க. அன்னைக்கு தியேட்டர்லாம் அதிர்ந்து போச்சு. அந்த ஒரு முகத்துக்காகவே, அந்த ஸ்டைலுக்காகவே அந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்தவங்க நாமெல்லாம். நமக்கு அஜித்தை ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால அவர் படத்தில் பண்ணுற ஒவ்வொரு சீனுமே நமக்கு அப்படி இருக்கும். கதை எப்படி போகுது, வில்லனை எப்படி பிடிக்கிறாங்க, இதெல்லாம் ரெண்டாவது விஷயம். படத்தோட ஆரம்பத்தில் அந்த போலீஸ் ஜீப்பில் இருந்து அவர் இறங்கி வர்றப்போ அந்த கூலிங் கிளாஸை கலட்டிட்டு வர்ற ஸ்டைல் இருக்கே, அதை பார்க்குறதுக்கே ரெண்டு கண் பத்தாது. அதுவும் அந்த வாட்ச் கட்டியிருக்கிற லுக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்டில் நம்ம யுவன் சாரோட மியூசிக்காக இருக்கட்டும், இவ்வளோ விஷயங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், கேட்குறதுக்கும் காதில் குளுமையாகவே இருக்கும், எந்திரிச்சு விசில் அடிக்கணும் போல இருக்கும். சில பேர் கேட்பாங்க, என்னப்பா படத்தில் அவர் என்னவோ வில்லனாக வர மாதிரி தெரியுது, கேரக்டர்லாம் நெகட்டிவ் தானே, அப்புறம் ஏன் இப்படி ரசிக்கிறீங்க அப்படின்னு. அட போங்கப்பா, நமக்கு தான் நம்ம அஜித் சார் தான், அவரோட ஸ்டைல் தான் நமக்கு ரொம்ப பிடிக்குமே. அவர் எதை செஞ்சாலும் அதில் ஒரு தனி ஸ்டைலும் நியாயமும் இருக்கிற மாதிரி தெரியும். படம் முழுக்க அவர் பணத்தை திருடுறதா இருக்கட்டும், நண்பர்களை ஏமாத்துறதா இருக்கட்டும், இந்த வில்லத்தனத்திலையும் ஒரு கெத்து காட்டுவாங்கல்ல, அது வேற யாருக்கும் வராது. அதனால தான் அந்த படம் முழுக்க வர்ற ஒவ்வொரு சீனுமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நானுமே மங்காத்தா படத்தை வந்து அந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைலுக்காகவே ஓயாமல் பார்த்துருக்கேன். எப்படி சொல்கிறது, முதல்ல அந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல், என்ன வயசான தோற்றத்தில் அஜித் சார் வந்திருக்காப்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கும் பா அப்படி இருந்துச்சு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, அடுத்ததாக பாடல் வருது. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமிலி ஜெனிஃபர். நாம சில நடிகர் நடிகையோட படத்தை அவங்க நடிச்ச ஒரு சீனுக்காகவே விரும்பி பார்ப்போம். அப்படி நீங்க விரும்பி பார்த்த படம் எது, அந்த படத்தோட சீன் எது, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை உங்களால கால் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்லயா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறது சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் பாம்பர்ல இருந்து சோஃபியா பேசுறேன்.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க சோஃபியா?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யாரு இல்ல நடிகை யாரு?
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் வந்து சூர்யா, நடிகை வந்து ஜோதிகா.
0: ஓகே, பிடிச்ச படத்திலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சீனுக்காக நான் இந்த படம் போய் பார்த்தேன் அப்படின்னா என்ன, எந்த படத்தை சொல்லுவீங்க?
1: அவங்க பேர் பிடிக்கும், இருந்தாலும் எனக்கு சூர்யா படத்துல வந்து வாரணாயிரம் மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே,
1: வாரணாயிரம் மூவி பிடிக்கும். சொல்லுங்க,
0: எந்த சீனுக்காக உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும்?
1: எந்த சீன்காண்டி பிடிக்கும்னா, ஹீரோயின் வந்து ஹீரோ தேடி போவாங்கல்ல, சூர்யா வந்து மிலிட்டரியில இருப்பாரு, ஆல்ரெடி அவர் ஏற்கனவே லவ் பண்ணிருப்பாரு, அவரோட எல்லா இதுமே தெரியும், தெரிஞ்சுமே அவருக்காண்டி வெயிட் பண்ணி லாஸ்ட்ல போய் சூர்யா போய் பாப்பாங்கல்ல, பூவெல்லாம் கேட்டு போறா சம்திங் ஏதோ ஒரு மூவி, அந்த மூவி நேம் வந்து எனக்கு கரெக்டா தெரியல. சூர்யா வந்து அவரோட அண்ணன் வந்து ரகுவரை வந்து மலையில இருந்து தள்ளி விட்டுருவாரு, கடைசியில ஜட்ஜ்மெண்ட் வர்றனே
0: உயிரோடு உயிராக.
1: உயிரோடு உயிராக மூவி, அதுல வந்து கடைசியில அண்ணன் தான் கொலைகாரன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு ஜட்ஜ்மெண்ட் குடுக்கற சைட்ல வந்து சூர்யா வந்து என்ட்ரன்ஸ் ஆகி எல்லாமே சொல்லுவார்ல, அவரோட பசத்தை வந்து நான்
0: எடுத்துக்கிட்டேன்,
1: அதை எங்க அண்ணன் வந்து அந்த ஆதங்கத்துலதான் பண்ணிட்டாக, மத்தபடி எங்க அண்ணன் மேல தப்பு இல்ல அப்படிங்கிறப்ப அது சொல்லுவார்ல. அப்ப வந்து ரவுவரை வந்து அவரோட தப்ப வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாருமே ஜாயின் பண்ணுவாங்கல்ல, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நடிச்ச படத்துல.
0: ரொம்ப நன்றி சோஃபியா, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பெரிய மருது மூவில இருந்து விடலப்பிள்ள நேசத்துக்கு சாங் போடுங்க, அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் வந்து எங்க வீட்டுக்காரங்களுக்காண்டி நான் டெடிகேட் பண்றேன்.
0: கண்டிப்பா தந்துடலாம், உங்க வீட்டுக்காரரை கேட்டுக்கிட்டே இருக்க சொல்லுங்க.
1: தேங்க்யூ
0: சோஃபியா. பாமனில இருந்து சோஃபியா அவங்க தான் பேசியிருந்தாங்க. உண்மையுமே இந்த உயிரோடு உயிராக படம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எப்பயுமே இந்த முதல் குழந்தை பிறந்ததுக்கு இந்த முதல் குழந்தைக்கு பிறந்த எல்லாரையுமே அப்படிதான், முதல் குழந்தையோ ரெண்டாவது குழந்தையோ எல்லாருக்குமே பாசம் அப்படிங்கிறது ஒன்று தான். இருந்தாலுமே நம்மளை முதல் குழந்தையை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி தான் ரெண்டாவது குழந்தையுமே வளர்ப்பாங்க. அதை முதல்ல பிறந்தவங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நம்மளை பாசமாகவே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அம்மாவும் அப்பாவும். எப்போ பார்த்தாலும் நம்ம அண்ணனையும் நம்ம தங்கச்சியை தான் வச்சுருக்காங்க, எப்போ பார்த்தாலும் நம்ம அண்ணனை தான் தம்பியை தான் வச்சுக்கிறாங்க இப்படின்னு நமக்கு ஒரு அது புரிஞ்சுக்கிற முடியும். இருந்தாலுமே ஒரு ஏக்கம் அப்படிங்கிற ஒன்று நம்மளை வந்து துரத்திட்டே இருக்கும். அதை இருந்து அனலைஸ் பண்ணி ஒரு அம்மா அப்பாவாக உட்காந்து, அப்பா உன்னையும் நாங்கள் இப்படி தான் வளர்த்தோம், அதே மாதிரி தம்பியும் வளர்ற வரைக்கும் அப்படி தப்பா வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அடுத்ததான் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த படம் தான். முதல் அந்த ட்விங்ஸ் ரெட்டை வேடத்தில் நடித்தது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருக்கேன். அந்த படத்தில் எம்ஜிஆர் வந்து ஒரு எம்ஜிஆர் வந்து ரொம்ப சோகமாக இருப்பாங்க, இன்னொரு எம்ஜிஆர் வந்து அதாவது ஒரு கோழைத்தனமாக அப்பாவித்தனமாக இருப்பாங்க, இன்னொரு எம்ஜிஆர் வந்து ரொம்ப வீரமாக தைரியமான ஆளாக இருப்பாங்க. ரெண்டு பேருமே கூட பிறந்தவங்க தான், ஆனால் தனித்தனி இடங்களில் வந்து வளருவாங்க. அந்த நம்பியார் அவர்கள் எம்ஜிஆர் அடிக்கும்போது ஒரு சொத்துக்காக தான், அக்காவோட கணவர் தான், இருந்தாலுமே ஒரு சொத்துக்காக அடிக்கும்போது அப்பாவித்தனமான அந்த ஃபேஸு, அதுக்கப்புறம் இன்னொரு எம்ஜிஆர் என்ட்ரி கொடுக்குற சீன்லாம் ரொம்ப தாறுமாறாக இருக்கும். அடுத்ததான் இன்னொரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்மா. வணக்கம், மண்டபம் முகேஷ் அம்பானியும்.
0: சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். சுகமா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யாரு?
2: முதல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, தனித்தன்மை வாய்ந்த அறிவிப்புக்கு நன்றி, மிக்க நன்றி.
0: தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா.
2: ஓகேம்மா. அப்புறம் சொல்ல போனா எப்படின்னா, ஒரு சில படங்கள்லாம் பிடிக்கும், ஆனால் அதே சமயத்தில் வந்து குறிப்பிட்டு யாரையும் சொல்லுவது இருக்குல்ல,
0: ஏன்னா
2: நிறைய பேர் இருக்காங்க நடிகர் ஃபுல்லாக எல்லாருமே மேக்சிமம் நடிக்கக்கூடியவங்க
0: தான்.
2: ஆமாம், அந்த வகையில் இது வந்து ஒரு மெசேஜ்னு கூட சொல்லலாம். அதாவது இருக்கிறவங்களும் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிணமிக்க கூடிய ஒரு அந்த நிகழ்ச்சி. அது என்னன்னா ஒரு இந்த கதை வந்து ஒத்து போற விஷயத்த வந்து இந்த படத்துல பாக்கலாம். அது என்ன படம் தெரியல எனக்கு ஆக்சுவலி. அது வந்து பழைய கார்த்தி, அதாவது முத்துராமன் மகனுடைய கார்த்திக், அவரு அவர் பேரு கார்த்தி இல்லையா? அவரு நடிச்ச படம் அது. அதுல என்னன்னா ஒரு சம்பவத்துல என்ன செய்வாரு, கோயில போய் நிப்பாரு. அப்ப கோயில போய் நின்றுட்டு என்ன செய்வாரு, கை நிறைய காசு வச்சிருப்பாரு. கீழே ஒரு வட்டம் போடுவாரு, சாமி அதே சமயத்துல இந்த கையில இருக்கிற காசு ஃபுல்லா தூக்கி போடுவேன் மேல. தூக்கி போட்டு கீழே வந்து விழுகும் போது இந்த வட்டத்துக்குள்ள விழுகிறது ஃபுல்லா உனக்கு தான், ஏதோ அங்கிட்ட அங்கிட்ட செதறி கிடக்கிறத வேணா நான் வேணா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவரு சொல்லுவாரு, அவர் சொல்லும் போது தூக்கி போடுவாரு. இல்ல இல்ல பணக்காரலாம் கிடையாது, அவரு சும்மா ஒரு அதாவது ஒரு ஜமீன்தார் வீட்டு வேலைக்காரர் மாதிரி நடிப்பாருன்னு நினைக்கிறாருல. என்ன இருக்கப்பட்டவங்க எவ்வளவு காசு பணம் எல்லாம் இருந்தாலும் நம்மளா தான் வச்சுக்கிறனும், அடுத்தவங்களுக்கு எதுவும் செய்ய கூடாதுங்கிற மனப்பாங்கு சில பேருக்கு இருக்கு, ஆனா சில பேர் செய்யறாங்க. அது எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இந்த வட்டத்தை தான் சொல்றேன், வட்டத்துக்கு வெளியில விழுகிறது ஃபுல்லா அவருக்கு, வட்டத்துக்குள்ள விழுகிறது ஃபுல்லா சாமிக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த சாமிக்கு அப்ப என்ன கேக்குறா, சாமி உனக்கு ஒரு ரூபா போதுமா, சரி பரவாயில்ல எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்ட போல அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி. ஆமா ஆமா, இது வந்து முன்னொரு சமயத்துல இது வந்து ஜமீன் அதாவது ஒரு காலத்துல வந்து நடந்தது. எப்படின்னா ஒரு விவசாய பண்ணை, அந்த பண்ணையில கிட்டத்தட்ட 100-200 பேர் வேலை பாக்குறாங்க. அப்ப அன்னாடங்க அவங்க என்ன செய்யறாங்க, காணி அதாவது காணினா அந்த நம்ம வீசம்படி இருக்குல்ல, வீசம்படி உலக்கு இருக்குல்ல, அதுல ஒவ்வொரு உலக்கு நெல் மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு உலக்குலதான் வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் சமைச்சு சாப்பிடணும் அந்த ஜமீன்தார் குடுக்கறது. அப்ப இவங்க போதாத குறைக்க என்ன செய்யறாங்க, பத்தாம இருக்க போகும்போது என்ன செய்யறாங்க, அவங்கள்ட்ட போய் கேப்போம், எல்லாரும் ஒண்ணு கூடி போய் கேப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊர்ல உள்ள ஒரு 100 பேர் திரண்டு அவங்க வீட்டு அந்த பண்ண வீட்டு உன்னுடைய அவர் மாடியில நிக்கிறாரு. 2-3 மாடிக்கு மேல நிக்கிறாரு. இங்க இருந்து போனவொன்னா அவர் வந்துட்டாரு, கூட்டமா வர்றாங்க மேல வந்துட்டாரு, வந்து நின்று பாக்குறாரு. என்ன திரண்டு எல்லாரும் திரண்டு வந்திருக்கீங்க என்ன சங்கதி அப்படின்னு, ஐயா எங்கனால நீங்க குடுக்கற நல்லா வந்து போதியமான எங்களுக்கு உணவு பத்தாக்குறையா இருக்கு, அது எங்கனால ஒண்ணும் பண்ண முடியல, அது நீங்க ஏதாவது அதுக்கு உண்டான ஒரு வழிமுறையில செய்யுங்க, ஏதாவது உங்களால இயன்றத கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க பசியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் சொல்ல போகும்போது அவர் சொல்றாரு, பாருங்க நீங்க தேடி வந்திருக்கீ, அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதனால யாராவது ஒரு ஆளு தனியா பிரிச்சு பிரிச்சு எல்லாம் கொடுக்க முடியாது, வட்டத்துக்குள்ள விழுகறத புள்ள எடுத்துக்கங்க, எவ்வளவு விழுந்தாலும் சரி அது உங்களுக்கு தான்,
0: வட்டத்துக்கு விஜயகாந்த் படம் நினைக்கிறேன்.
2: அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்களா அப்ப என்னதான் நீங்க வந்து கேட்டாலும் செஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்கிறதான கிடைக்குது. அப்ப என்னன்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கருத்து என்னதான் வந்து நம்ம மாடா ஓடா தேஞ்சு உழைச்சாலும் போதுமான ஊதியம் வந்து சில பேருக்கு கிட்டுறது இல்ல, அந்த கிட்டுறதையும் வந்து சரியான முறையில தக்க வச்சுக்கிட்டு சரியான முறையில செயல்படுத்துறதும் கிடையாது. நினைக்கிறேன் சமூக சீர்திருத்த கதைகள் இந்த மாதிரி காமெடிகள் பாக்குறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அது
0: கண்டிப்பா என்ன பாடல் வேணும்,
2: என்ன பாடல் சொல்லலாம் அப்படின்னா, நீ நடந்தால் நடையலக அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு
0: போடணும். மண்டபத்துல இருந்து முகேஷ் அண்ணாதான் பேசியிருந்தாங்க, ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க, என்னதான் நம்ம உழைச்சாலுமே நம்ம கையில நிக்கிறது தான் நிக்கும், நம்ம என்னதான் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாலுமே அது நிக்கிறது தான் நிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனா படம் பேர் என்னன்னு தெரியல. அடுத்துதான் சோஃபியா அவர்கள் கேட்ட பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:27 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். நாம சில நடிகர் நடிகையோட படத்தை அவங்க நடிச்ச ஒரு சீனுக்காகவே விரும்பி பார்ப்போம். அப்படி நீங்க விரும்பி பார்த்த படம் எது, அந்த படத்தோட சீன் எது, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்தில் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு, எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்கண்ணா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
3: என் பேர் பூபாலன், நான் பாமலை வீட்டு மேடம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் மேடம்.
2: சொல்லுங்க, உங்களுக்கு இந்த படம், இந்த நடிகருக்காக போய் பார்த்தேன், அந்த இந்த ஒரு சீனுக்காகவே பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த படம்?
3: எனக்கு பிடிச்ச நடிகர் விக்ரம், தியான் விக்ரம்.
2: ஓகே.
3: நடித்த நடிப்பு வீரதேசத்துல கார்ல வரும்போது வெடிவிடுவார், பாம்பு
2: வெடிவுண்டு
3: அந்த கார்ல வரும்போது இறங்கிற போது வெடிவு போடுவார், அது நல்லா இருக்கும்.
2: அதே
3: மாதிரி அந்த
2: சொல்லுங்க,
3: அதே மாதிரி பத்திரிகை கழித்து டாக்டரோட உள்ளே கருவாரு, எட்டி கொடுக்க.
2: ஓகேண்ணா.
3: போலீஸ் ஸ்டேஷன்ல எட்டி கொடுக்க உள்ளே கருவாரு, என்னன்னா
2: இந்த படம் தானா?
3: ஆமா. தெரியும் போது
2: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? இப்படிதாங்க ஒரு சில படங்கள் வந்து நடிகர்கள் நடிக்கிற அந்த ஒரு சீனுக்காக, ஒரு ஆக்ஷன் சீனு, ஒரு சண்டை சீன், இந்த மாதிரி வரும்போது நமக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த வகையில் பூபாலனனுக்கு வீரா தீரா சூரா படம் பிடிச்சிருக்கு. அடுத்ததாக இன்னொரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ,
4: வணக்கம். வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்னா, எங்க அங்கே மலையா?
4: பயங்கரமா மழைப்பா.
2: என்னன்னா காலையில மந்தமா இருக்கு, சரி மழை வருமா அப்படின்னு பார்த்தா மழையவும் காணும் உன்னையும் காணும்.
4: கண்டிப்பா மழை வரும் மேம், கவலையே படாதீங்க.
2: சரி சொல்லுங்க,
4: என்ன பிளான் மேம்? வீக்கெண்ட் சூப்பரா, என்ன பிளான் வச்சிருக்கீங்க?
2: வீக்கெண்ட் என்ன, ஃபங்க்ஷன் போலாம்.
4: பிச்சைக்காரன் அப்படிங்கிற படம் தான் மேம். யூஸ்வலாவே நான் வந்து சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொஞ்சம் மூழ்கிய ஆளு அப்படின்னு கூட சொல்லுவேன். குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா தன்னுடைய மகன் வந்து இன்னும் சின்னமல்ல மாதிரியே பொறுப்பாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா நினைக்கிறாங்க. ஆனா அவங்க அம்மாக்கு உடம்பு சூப்பரா சரியாகணும் அப்படிங்கறதுக்காக இவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் படாத பாடுபடுவாரு. அவங்க அம்மாக்காக 48 நாள் வந்து மண்டல பூஜை எல்லாம் செய்வாரு. அவர் வந்து பிச்சை எடுத்து அவங்க அம்மாவை உயிர் காத்தாரு. அவரு அவ்வளவு காசு பணம் இருந்தும் அதெல்லாம் துறந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக
2: அந்த நேரத்திலயுமே ஒரு காதல் கதையும் கூட வருமே.
4: எக்ஸாக்ட்லி, அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த திரைக்கதை. அப்புறமா திடீர்னு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், இவர் வந்து யாசை கெடுப்பாரு, அந்த பணத்தை எடுத்து அவர் யூஸும் பண்ணக்கூடாது, அந்த சமயத்துல ஒருத்தவங்க வந்து ஹெல்ப்பும் செய்வாங்க, அந்த ஹெல்ப் செஞ்ச அடுத்த செகண்ட் அவங்க அம்மா உயிர் பழிச்சிருவாங்க, அவங்க அம்மாவை கோவிலுக்கு கூட்டிட்டு போவாரு. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் ஒண்ணு பின்ன ஒண்ணு.
2: பிச்சைக்காரன் படம் சூப்பரா இருக்கும் மேம்.
4: ஐயோ, கிட்டத்தட்ட எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் இனி இந்த படத்தை மாதிரி ஒரு படத்தை பார்த்து நான் ஃபீல் பண்ணினதே இல்ல. ஒரு சென்டிமெண்டான ஒரு படம் அப்படின்னா அந்த படம் தான். இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருமே அம்மா வந்து பசங்களுக்காக பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்துல மட்டும்தான் பையன் வந்து அம்மாக்காக பண்ணி ஒரு நல்ல பெயர் வாங்கி அந்த பையன் வந்து அம்மாவுடைய மனசுல நிலைச்சு இருப்பான். அவங்க அம்மா வந்து ஒண்ணுமே தெரியாத பையன்பா, இவன் இன்னும் இப்படி இருக்கிறானே அப்படிங்கும் போது அவர் சிரிப்பு சிரிப்பா இருப்பாருங்க. அந்த சிரிப்புலயே எல்லா விஷயமும், அம்மா உனக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியாது, நீ அப்படியே நினைச்சுக்கோ, அதுதான் நல்லது. தான் பட்ட கஷ்டத்தை கூட அம்மாக்கு சொல்லக்கூடாது, ஏன்னா அம்மா கஷ்டப்பட்டுருவாங்கன்னு நினைச்சேன். அந்த படம் எனக்கு விஜய் ஆண்டனி சார்னா ரொம்ப பிடிக்கும். அவ்வளவா அவர் படம் நடிக்கல, ரொம்ப ரேரா தான் நடிச்சிருக்காரு. ஆனா அவர் நடிச்ச படங்கள் ஒவ்வொன்றும் கருத்து மிக்க ஒரு படங்கள்னு சொல்லுவேன்.
2: ஓகே, நான் நன்றி. நான் உங்க கருத்துக்கு, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: அதே படத்துல இருந்து நெஞ்சோரத்தில், என் நெஞ்சோரத்தில் அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
2: கண்டிப்பா தந்துடலாம்ண்ணா.
4: தேங்க்யூண்ணா,
2: பாய்ண்ணா. உண்மைக்குமே பிச்சைக்காரன் படத்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி ஒரு அருமையான படம் அந்த படம் எல்லாம். முதல்ல பார்க்கும்போது என்ன பணக்காரனா இருக்காப்ல, எதுக்கு இப்படி தர்மம் எடுக்கிறாப்ல அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அந்த படத்தை இருந்து பொறுமையா பார்க்கும்போது எப்பயுமே விஜய் ஆண்டனி சார் படம்னா சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான் படம். அந்த பிச்சைக்காரன் படத்தை பார்க்கும்போது அவ்வளோ அருமையா இருக்கும். இப்பயுமே எனக்கு ஒரு சில படங்களை வந்து ஒரு தடவை பார்த்தா இன்னொரு தடவை பார்க்க தோணாது. ஆனால் பிச்சைக்காரன் படத்தை எத்தனை தடவை போட்டாலும் நான் பார்ப்பேன். அந்த வகையில் உவைஸ் அப்படிங்கிற ஒரு அண்ணா வந்து வாட்ஸ்அப்லையா அபுதாபியிலிருந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மோனிசா அண்ட் மோனாலிசா டிஆர் படம், ராஜேந்திர சார் அவங்களோட படம் வந்து ரொம்ப பிடிக்குமா. அந்த படத்துலையுமே அந்த கதைக்களம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரே ஒரு காதல், அந்த காதலுக்காக ரெண்டு பேருமே முதல்ல முரண்பாடாக இருக்கிறது, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்க்கணும்னு நினைக்கும் போது ஒருத்தரை ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகும்போது கூட அந்த ஆக்சிடென்ட் நிகழும். அந்த ஆக்சிடென்ட்டை கூட இவராக தான் இருக்குமோ, காதலனாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டே மும்தாஜ் அவர்கள் கடந்து போவாங்க. கடைசியில் இவருமே கையசைச்சு கூப்பிடுவாங்க ஹீரோவுமே. அந்த தருணங்கள் ரொம்பவே ரொம்ப அழுதுருவோம். அந்த ஒரு அந்த அந்த தருணங்களை யாராவது விரும்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஒரு சீன் உண்மைக்குமே ரொம்ப ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த உவைஸ் அண்ணாவுமே அபுதாபியிலேருந்து அந்த படத்தை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த கருத்துக்காகவே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேம், நான் வசந்தி ரங்கநாதன் அரூர்ல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேங்க.
2: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும், இல்ல ஹீரோயினியை பிடிக்கும்? இந்த படம் வந்து இந்த ஒரு சீனுக்காக இந்த படத்தை வந்து நான் ஓயாம பாத்துருக்கேன், இல்ல இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படத்துல அப்படின்னு சொன்னா எந்த படத்தை சொல்லுவீங்க?
5: இப்போ நம்ம சினிமாவை வந்து விரும்பி பார்க்கணும்னு இருக்கு, ரசித்து பார்க்கக்கூடிய படங்களும் இருக்கு, சிந்திச்சு பார்க்கக்கூடிய சமூக சார்ந்த படங்களும் இருக்கு, பிரமிச்சு பார்க்கக்கூடிய இப்போ வரக்கூடிய கிராஃபிக்ஸ் நிறைஞ்ச படங்களும் இருக்கு. ஆனா வந்து நம்ம வந்து எல்லாமே ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு கோணத்துல நம்ம சினிமாவை ரசிச்சுதான் பாக்குறோம், விரும்பி தான் பாக்குறோம். இதுல வந்து நம்ம குடும்பமும் நகைச்சுவையும் சேர்ந்த படங்களும் இப்ப பாமா விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதுல குடும்பத்துக்கு தேவையான அத்தனை கருத்துலாம் அடங்கி இருக்குன்னு சொல்லலாம்.
2: ஒரு பாட்டுகளுமே அவ்வளவு அருமையா இருக்கும்.
5: ஒரே ஒரு பாட்டுலயே அத்தனையோ சொல்லிடுவாங்க. பாமா விஜயத்துல வரவு எட்டனான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாட்டுல தேவையான அத்தனை விஷயமே அடங்கி இருக்கு. இப்ப தெய்வ மகன் சிவாஜி மூணு கேரக்டர் நடிச்சாரு பாத்தீங்களா, அந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னாக்க அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட காசு கேட்டாரு. மூணு வேடத்துல வந்து ஒரு சிவாஜி வெகுளியா இருக்காரு, எடுக்கிறதால அம்மா பின்னாடி இருந்துகிட்ட அப்பா கிட்ட காசு வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அவங்க அப்பா வந்து எவ்வளவு பணம் வேணும்னு இவரு வந்து ஜஸ்ட் லேக்ஸ் ஒன் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்னு ஜஸ்ட் லேக்ஸ் ஒன் ஃபிஃப்டி தௌசண்ட் உனக்கு இவ்வளவு ஈஸியா கேக்குறீங்க, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அதை சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு உங்க அப்பா வேலை எங்க அப்பா பணக்காரு
2: நல்லா இருக்கும்
5: அப்படின்னு சொல்லுவாரு. அந்த நம்ம கேரக்டர் எல்லாம் பார்த்தாக்க ரொம்ப சிறப்பா இருக்கும். சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் பாத்தீங்கன்னாக்க ஜெனிலியா கேரக்டர் நல்லா இருக்கும், வெகுலியா நடிச்சிருக்கும்.
2: அப்படியே
5: பேரண்மை படத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஸ்ல இந்த ஜெயம் ரவி நடிச்ச சீன் எல்லாம் நல்லா இருக்கும். அதுவும் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கருத்துக்காக நம்ம பாக்கலாம், இதுதான் அதுதான் சொல்ல முடியாது. ஆனா எல்லாமே ஒவ்வொரு படங்களையும் நம்ம ரசிச்சு பார்க்க கூடியது நிறையவே இருக்கு.
2: ஆமாக்கா, நன்றி அக்கா உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு பாமா விஜயத்துல இருந்து வரவு எட்டனா அந்த பாட்டை கொடுத்துருங்களேன்.
2: நேரம் இருந்தா தந்துடலாம்க்கா, தந்துடலாம். தேங்க்யூ
5: அக்கா.
2: தேங்க்யூ அக்கா. அந்த காலத்தில் உள்ள படங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே ரொம்ப கருத்துள்ள சமூக கருத்துக்கள், வீட்டுக்கு தேவை இந்த மாதிரி. இந்த பாமா வசந்தி அக்கா சொன்ன படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வரவு எட்டனா செலவு பத்தனா அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயமும் எடுத்த வீட்டுக்காரவங்க அவ்வளவு நகை போட்டிருக்காங்க, எனக்கு நான் இவ்வளவு தான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி அந்த பாடலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியை பற்றி, பக்கத்து வீடு எடுத்த வீடு எல்லாத்தையுமே முழுக்க முழுக்க கொண்டு வந்துடுவாங்க. அப்படி ஒரு சூப்பரான கதைகளமாக இருக்கும் அந்த படத்தில். அடுத்ததா களத்திலிருந்து அப்ரிடி அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
6: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின் ஹீரோயின் யார் சொல்லுவீங்க?
7: விஜய், த்ரிஷா.
6: சரி, அவங்க இந்த ஒரு படத்தை நான் அவங்களுக்காக தான் பார்த்தேன், அந்த படத்துல இருக்க அவங்க வர சீன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. பாட்டு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க. போறோம்
7: தலைவர் கச்சேரி.
6: நன்றி.
7: நன்றி.
2: பொதுவாகவே சின்ன பிள்ளைகளுக்குன்னா விஜய் சாரை பிடிக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. பாடல்களும் பிள்ளைகள் வந்து அப்படியே ரொம்ப உத்வேகமாக இருப்பாங்க விஜய் சார் பாட்டை கேட்டாலே. அடுத்ததாக இன்னொரு நேயருமே புயல் காப்பகத்திலிருந்து கிறிஸ்டோஃபர் அண்ணா தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அவங்க ஜெய் பீம் படத்தையும் விசாரணை படத்திலையும் வாகை சுடவா படத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஜெய் பீம் படமும் சரி விடுதலை படமும் சரி அந்த

வருத்தப்படுறதும் இந்த ஆசிரியர்கிட்ட நிறைய விஷயங்கள் கணக்கெலாம் பார்க்குறத வச்சு கணக்கு எப்படி பார்க்கணும், ஏன்னா கொத்தடிமைகளாகவே வந்து முதலாளிகள்கிட்ட இருந்து வாழையடி வாழையாக ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது கணக்கே இல்லாமல் இவ்வளோ கொஞ்சம் அமௌண்ட்டு தான் வாங்கியிருப்பாங்க, ஆனால் ரொம்ப அமௌண்ட்டு வந்து கொடுத்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த கணக்குகள்லாம் பிள்ளை இங்கே இந்த வாத்தியார்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அங்கே போய் கணக்கு கேட்கும்போது அது அவ்வளோ கூஸ்பம்ஸாக இருக்கும், சொல்லவே முடியாது. அவ்வளவு அருமையான படம் வாகை சூடவாலாம். முத முதல்ல பார்க்கும்போது அந்த படங்களை முத தடவை பார்க்கும்போது அப்படி இருக்கும் படம். அடுத்ததாக பாடல் அப்ரிடி கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சொன்னா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா படே.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:45 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நாம சில நடிகர் நடிகையோட படத்தை அவங்க நடிச்ச ஒரு சீனுக்காகவே விரும்பி பார்ப்போம். அப்படி நீங்க விரும்பி பார்த்த படம் எது, அந்த படத்தோட சீன் எது, இதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். அந்த வகையில தங்கச்சி மடத்திலிருந்து டோனா அவங்க வந்து கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
6: ஹாய், ஹலோ, வணக்கம். என்னோட பேர் டோனா, நான் தங்கச்சி மடத்துலேருந்து நான் பேசுகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோன்னு பார்த்தோம்னா ரஜினி சார். ரஜினி சார் நடித்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து 6-60 வரை படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தம்பி தங்கச்சியில வந்து வளர்ப்பாரு. சிறு வயதிலேயே தகப்பனைகளிலிருந்து தாயிலிருந்து தான் தன்னோட தம்பி தங்கச்சியில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க ரஜினி சார். அவங்க எல்லாரும் நல்ல நிலைமைக்கு போகும்போது தன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அண்ணனையும் மறந்துடுவாங்க. அவங்க போய் நம்ம அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது தன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அண்ணனை பார்த்து கேட்பாங்க, அண்ணே நீ தான் என் அண்ணன் சொல்லிட்டு வந்து என் வீட்டு வாசல வந்து நிக்காதனே, என் பொண்டாட்டி என்னைய வந்து ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்கன்னு தம்பிக்காரவங்க சொல்றாங்க. தங்கச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாரு. குழந்தை பிறக்கும் போது குழந்தைய பாக்குறதுக்காக சார் வந்து போயிருப்பாங்க, ரஜினி சார் போயிருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச 2 ஆப்பிள் 2 ஆரஞ்சு ஒரு விளையாட்டு பொருளை வாங்கிட்டு போயிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல தங்கச்சி வந்து நல்ல ஒரு பெரிய பணக்கார வீட்டு கட்டி கொடுத்துருப்பாங்க. மனக்கார விட்டு கட்டி கொடுத்தது வந்து இந்த அண்ணன் தான்ங்கிறதே தன்னோட தங்கச்சி வந்து மறந்துருவாங்க. அண்ணா என்னடா அந்த 2 ஆப்பிளையும் 2 ஆரஞ்சையும் பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்க, வெளியே போனா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிளையும் ஆரஞ்சு விளையாட்டு சாமில எல்லாம் தூக்கி வெளியே வீசிடுவாங்க. அவரும் கண்ணீரோட வெளியே வந்துருவாங்க. ரொம்ப கஷ்டப்படுற காலத்துல வந்து இவங்க போய் ஹெல்ப் போய் கேட்கும் போது யாருமே பண்ணவே மாட்டாங்க. தன்னோட மனைவியோட திறமையால வந்து பெரிய ஒரு எழுத்தாளரா, அதாவது கவிஞரா மாறி பெரிய பணக்காரரா மாறிடுவாரு. பணம்னு ஒண்ணு வந்த பின்னாடி வேணாம்னு சொன்ன தங்கச்சியும் வெளியே போனான்னு சொன்ன உன்னை என் வீட்டுக்கார முன்னாடி வந்து நிக்காதனா, உன்னை வந்து என்னோட அண்ணன் சொன்னா என் பொண்டாட்டி ரொம்ப அசிங்கமா நினைப்பான்னு சொன்ன தம்பியும் அந்த பணங்கிற ஒரு விஷயம் வந்த பின்னாடி ஓடி வர்றாங்க. ரஜினி சார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வறுமையில இருக்கும்போது இவங்களை நம்ம கண்டுக்கலையும் சொல்லிட்டு அவங்க எல்லாம் பழிவாங்காத அளவுக்கு சார் வந்து சேர்த்துக்கிடுவாரு. ரஜினி சார் வந்து ஒன்னு சேர்த்துக்கிடுவாங்க. எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கடலோசை எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. எனக்கு வந்து மரகத நாணயம் படத்துல இருந்து நீ கனவுகளா கவிதைகளா அந்த பாட்டு போடுங்க, நன்றி.
5: உண்மைக்குமே 6-60 வரை அந்த படம் வந்து அவ்வளவு அருமையா இருக்கும். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த படத்துல அவ்வளவு அருமையா நடிச்சிருப்பாப்புல. கூட பிறந்தவங்க எல்லாரையும் படிக்க வச்சிருவாங்க. டோனா அவர்கள் நல்லாவே ரொம்ப அழகா அவங்களோட கருத்தை சொன்னாங்க. அதுல இன்னொரு விஷயமே இருக்கும், தம்பி போய் தம்பிட்ட போய் எனக்கு கஷ்டமா இருக்கு, தம்பி கொஞ்சம் காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது காசுலாம் என் பொண்டாட்டிலாம் கொடுக்கலாம் விடமாட்டா, வேணும்னா நீங்கள் என்னை படிக்க வச்சதுக்காக நான் உங்களுக்கு அந்த நீங்கள் எவ்வளோ என்னை படிக்க வச்சிங்களோ அந்த அளவு நான் காசை வேணா திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு அந்த தம்பி வந்து சொல்லுவாப்புல. அதை வந்து ரஜினிகாந்த் சார்னால கேட்கவே முடியாது, ஏன்னா அவருக்குமே ஒரு ஆள் தான் ஹெல்ப் பண்ணும். நம்ம

ஃப்ரெண்டு ஒரு ஆள். ஸோ அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. எப்போ கேட்டாலுமே எனக்கு கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவர் கொடுத்துட்டே இருப்பார், நான் உனக்கு ரொம்ப காசு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சாருமே சொல்லுவாங்க. அப்போ ஸோ அவங்க சொல்லுவாங்க, காசா ஒரு நாள் இதெல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டா இருப்பாங்க, நீ கேட்கும்போது நான் தர்றேன், நான் கேட்கும்போது நீ ஒரு நாள் கொடு அப்படின்னு. அந்த 6 to 60 வரை படம் பார்க்கும்போது அவ்வளவு நல்லா இருக்கும். காசு இல்லாத போது ஒரு அண்ணன் தங்கச்சியாக இருந்து மதிக்கவே இல்லை அந்த அண்ணனை, நம்மளை வளர்க்குறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நம்ம அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தோணலை. ஆனால் அவங்க ஒரு ஸ்டேஜில் இந்த புக்குகள்லாம் எழுதி பெரிய பெரிய ரொம்ப பணக்காரவங்களும் ஆனதுக்கப்புறம் யார் யார் ஒதுக்குனாங்களோ அவங்க ஃபுல்லாக தேடி போவாங்க. இப்படி தாங்க சில படங்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப கருத்துள்ள படமாக இருக்கணும். குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வர்றது, எந்த உறவு முறையிலனாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வர்றது, இந்த மாதிரிலாம் திரைப்படங்கள் வந்து நமக்கு நல்ல கருத்துக்களையும் தரும், கொஞ்சம் சரியில்லாத கருத்துக்களையும் தரும். நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிடுவோம், தேவையில்லாத விஷயங்களை அப்படியே விட்டுருவோம் அப்படிங்கிறது சொல்லிட்டு இன்றைக்கு நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் கலந்துக்கிட்டீங்க. கருத்துக்களையும் உங்களோட கருத்துக்களையும் எங்ககிட்ட தெரிவிச்சிங்க. நிறைய பேர் கலந்துக்கிறீங்க, கொஞ்சம் முன்னாடியே வாங்க, 10 to 11 முன்னாடியே வந்துடுங்க. பாடல்கள்லாம் கேட்குறீங்க, அது தர முடியாத சூழலில் இருக்குது. நாளை கழித்து, நாளைக்கு இல்லை, நாளைக்கு லீவு, நாளை கழித்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமளி ஜெனிஃபர். அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. மாமியார் மருமக ஒன்னா ஒரு வீட்டுல இருந்தாலே அந்த வீட்டுல சண்டை இல்லாம இருக்காதுன்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். நினைக்கிறது மட்டும் இல்லாம அப்படித்தான் நிறைய குடும்பங்கள்லயுமே இருக்கும். எல்லா குடும்பத்திலயுமே இப்படி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒற்றுமையா ஒன்னா சமைச்சு சந்தோஷமா இருக்கிற மாமியார் மருமகள்களுமே இருக்காங்க. இதுல ஒரு சில மாமியார்கள் மட்டும்தான் தன்னோட மருமக ஏதாவது புதுசா ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உறுதுணையா இருந்து அவங்கள ஊக்கப்படுத்திட்டும் இருப்பாங்க. என்னப்பா இது, இந்த காலத்துல இப்படி ஒரு மாமியாரா அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம பாம்பன் பகுதிகளிலுமே நிறைய மாமியார் அப்படிதான் இருக்காங்க. குறிப்பா என்னோட மாமியார் கூட சொல்லலாம். ஆனா நான் இப்ப சொல்ல போறது திண்டுக்கல் மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த யோகா இயற்கை மருத்துவரான பிரியதர்ஷினி பத்தி தான். ஆர்டிசம் அப்படிங்கிற மன இருக்க நோய்க்கு சிகிச்சை அளிக்கிற பயிற்சியாளரா சென்னையில இருக்கிற ஒரு மருத்துவமனையில வேலை பார்த்துட்டு இருந்தவங்க கொரோனா வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து குடும்பத்தோட தன்னோட சொந்த ஊருக்கே வந்திருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ரோட்டோரத்துல இருக்கிற மக்களுக்கு தினமும் சாப்பாடு கொடுக்கறத வழக்கமா வச்சிருப்பாங்க. ராமேஸ்வரத்துல கூட எனக்கு தெரிஞ்ச அண்ணாலாம் அந்த சாப்பாடு கொடுத்துட்டும் இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல செயலை நம்ம சொல்லலாம். ஏன்னா தானத்திலே சிறந்ததானோ அன்னதானம்ல. அப்படிதான் பிரியதர்ஷினியுமே கொரோனா நேரத்துல 15 பேருக்கு தினமும் சாப்பாடு கொடுத்திருக்காங்க. அதாவது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு புளி சாதமோ இல்ல தக்காளி சாதமோ இல்ல லெமன் சாதமோ தயிர் சாதமோ செஞ்சு ஒவ்வொரு நாளுமே வித்தியாசமான கலவையில செஞ்சும் கொடுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலதான் இதையே நம்ம பிசினஸா பண்ணலாம்னு யோசிச்சு அவங்களோட அத்தை கிட்ட அதுக்கான அனுமதியை வாங்கி திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு உணவகத்தையும் திறந்திருக்காங்க. மத்த உணவகத்தை மாதிரி ஒயிட் ரைஸ் இல்ல பிரியாணின்னு மட்டும் இல்லாம வளகாப்பு நேரத்துல 9 வகையான சாப்பாடு போடுவாங்கல்ல, அதே மாதிரி உணவுகளையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வளகாப்பு நேரத்துல கொடுக்கற மாதிரியான உணவுனால கர்ப்பிணி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு அவங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிடுற கர்ப்பிணி பெண்களுக்கு பாதி விலைக்கு உணவும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, நம்ம பொதுவா எந்த ஹோட்டலுக்கு போனாலுமே கண்டிப்பா அந்த ஹோட்டல்ல ஃப்ரிட்ஜ் இருக்கும்ல, ஆனா இவங்களோட ஹோட்டல்ல அது கிடையாது. ஏன்னா வர்றவங்களுக்கு உணவு ஆரோக்கியமா கொடுக்கணும், தரமா இருக்கணும், சுவையா இருக்கணும்னு தினந்தனும் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வாங்கிட்டு வந்து சமைக்கிறது மட்டும் இல்லாம எந்த விதமான செயற்கை நிறமூட்டிகளோ இல்ல சுவையூட்டிகளோ மனமூட்டிகளோ சேர்க்கறது இல்லையா. இதனாலயே வளகாப்புக்கு நிறைய ஆர்டர் உங்கள்கிட்ட வந்திருக்கு. காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்குமே எப்ப போனாலுமே இவங்களோட உணவகத்துல உணவு இருக்குமா. என்னதான் இவங்களோட உழைப்பு இருந்தாலுமே இவங்களோட இந்த கடை பிரபலம் ஆகுறதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மாமியார் தான். ஏன்னா அவங்க தான் இந்த உணவகத்துல தலைமை சமையல்காரங்களாவும் இருக்காங்க. பொதுவா பெண்கள் ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா அதுல அவங்க வெற்றி அடைறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். பெண்கள் சமைக்கிறத விட ஆண்கள் ஒரு சில நடத்தின ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி ஆரம்பத்துல இந்த உணவகத்தை வச்சு நடத்துறதுல கொஞ்சம் கஷ்டம் இருந்தவங்களுக்கு வெற்றியை தந்தது அவங்க சமைச்ச உணவோட தரம், அளவு, அப்புறம் சாப்பாட்டுக்கு அவங்க வாங்கின அந்த விலை. இப்படி கடை ஆரம்பிச்ச 9 மாசத்திலேயே நல்ல வருமானமும் வர ஆரம்பிச்சு இப்ப வரைக்குமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஒரு தொழிலை நம்ம சக்சஸ் பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இல்லாம மக்களோட அதுலயுமே குறிப்பா கர்ப்பிணி பெண்களோட ஆரோக்கியம் முக்கியம்னு தரமான சுவையான கம்மியான விலையில உணவுகளை கொடுத்துட்டும் வர்ற பிரியதர்ஷினிக்கு கடல் ஓசை FM 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நம்ம பகுதிகளிலுமே இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வளகாப்பு நிகழ்வுகளை வந்து பெரிய அளவுல கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆர்வம் உள்ள பெண்கள் கூட இதே மாதிரி உணவகங்கள் அமைச்சு நம்மளும் வாழ்க்கையில முன்னேறி ஒரு உயர்ந்த நிலையை அடையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சூலியான்சு. வணக்கம். மூக்கூர். நாங்கள் சின்ன பிள்ளையிலே நாங்கள் வந்துட்டோம்.
2: இங்கே வந்த பின்னாடி வளர்ந்து இருந்த பின்னாடி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கெட்டி வச்சாங்க. நான் இன்னைக்கு கெட்டி கொடுத்ததுல இருந்து 100 நாள் வேலை வச்சிருக்கேன். கிங்காப்புங்களா வேலை வச்சிருக்கேன். இது மீன் வித்துருக்கேன். கொத்தனார் வேலைக்கு போயிருக்கேன். நான் கெட்டி கொடுத்த பின்னாடி என்னை வேலை வைக்காம சாப்பிட்டதே கிடையாது. இன்னும் வரை நான் அரசாங்கம் வேலை பார்க்குறேன். புருஷன்ட்ட அடி வாங்க மாட்டேன். பிள்ளைகிட்ட அடி வாங்குற மிதி வாங்குற வாழ்க்கையில எல்லாமே என்ன நடக்கு. யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன், போகவும் மாட்டேன். யார் என் வேலை உண்டு, என் வெட்டி உண்டு, வருவேன், என் வீட்டுக்களே படுத்துக்கிடுவேன். வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் அரசாங்க வேலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பா இல்லை, அம்மா இல்லை, என் கூட பிறந்தா யாரும் இல்லை. நான் ஒரு ஆளாக தான் இருக்கேன். புருஷன் இருக்காப்புல பிள்ளை இருக்கு. பிள்ளைகளாம் இருந்து எனக்கு ஆதரவு கிடையாது. ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, எந்த ஆதாரம் எனக்கு கிடையாது. அந்த இடத்துல இருந்து தொங்கிக்கிட்டு இருக்கேன். நல்லா ஓடிக்கிட்டு புருஷன் பிள்ளை இருக்காங்க. என்ன குடிப்பான், அடிப்பான், 2-3 நாள் கோயில கிடக்கிறது மாதிரி வர்றது, இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமாம், என் வாழ்க்கை நான் இப்படியே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். என்ன செய்ய தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நைட் டியூட்டினா அதான் எனக்கு வேலை. நர்ஸுமார்களுக்கு துணைக்கி இருக்கிற வேலை. எத்தனையோ வேலை விரவு கட்டையாக செத்தா குணத்தையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தைரியம் அனுப்பேன். மேலெல்லாம் தொட்டு பார்ப்பேன். ஐஸாக இருக்கேன். நான் எதுவுமே இப்போ பயப்பட மாட்டேன். மண்டை உடச்சிட்டு வருவாங்க, காலை வெட்டிட்டு வருவாங்க, கையை வெட்டிட்டு வருவாங்க. அதெல்லாம் ரத்தத்தை அப்படி இருந்தாலும் எனக்கு சுகர் தான். அப்படின்னா மனசை தைரியப்படுத்திக்கிட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டு அந்த வேலையெல்லாம் நிற்கிறேன். 3 வருஷம் ஆகிட்டேன். நான் போய் சேர்ந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்துட்டாலும் 108 வர வச்சு நான் அனுப்பி விடுவோம் எல்லாரும் சேர்ந்து. இங்கே 1 மாதம் 7 ரூபாங்கிற ஒரு நல்லதுங்க இல்லை, கொள்ளாதுங்க இல்லை. வெந்த வஞ்சி சோத்தை தவிர எதுவும் கிடையாது. இந்த மகன் சாப்பிடாம இருக்கானா, பொங்கியும் பொங்காமையும் அவனை வச்சுக்கிட்டு சோறுங்க முடியாது. தாய்க்கும் பிள்ளைக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கு. 1 மாதம் ஆகிட்டு இப்படித்தான் நான் இருந்துக்கிறேன். எனக்கு நான் தாய் வீட்டில் கஷ்டப்பட்டேன். எங்கள் அப்பா குடியாராக தான் என்னை நல்லா வச்சாக வாங்கினாக வச்சாக கெட்டு கொடுத்து வந்து எனக்கு நிம்மதி அடையாது. ஒரே வாழ்க்கை வேலை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்னை அறுக்க வச்ச காலத்துக்கு நான் வேலை தான் பார்க்குறேன். நன்றி. வணக்கம். சூலியான்ஸ், பிராஞ்சிஸ் நகர்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க கடலோசை FM 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் மதி. கொழுக்கட்டை இந்த வார்த்தையை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு உணவு தான் இந்த கொழுக்கட்டை. அதிகமாக எப்பெல்லாம் இந்த கொழுக்கட்டை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சதுனால விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மோதகம் மடக்கு கொழுக்கட்டைன்னு செய்வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு பால் கொழுக்கட்டை பண்ணுவாங்க. இதே இது ஆடி வெள்ளி சித்ரா பௌர்ணமி அந்த நாட்கள்லையும் பண்ணுவாங்க. முளக்கட்டை அப்போ புடி கொழுக்கட்டைன்னு செய்வாங்க. ஒரு சில திருமண நாட்கள்லாம் சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, அப்போ சாயங்கால நேரத்துல இந்த கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கறதே ஒரு வழக்கமா கூட இருந்துட்டு இருக்குங்க. இதையும் தாண்டி இப்பெல்லாம் நிறைய பேரோட வீட்டுல தினம் தினம் இந்த கொழுக்கட்டையை வச்சு சாப்பிடுறாங்க. அப்படி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற கொழுக்கட்டை என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழை இலையில செய்யற கொழுக்கட்டை தாங்க. இத நம்ம வீட்டுல செஞ்சாலே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாயங்கால நேரம் நல்ல ஆரோக்கியமான உணவா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தைங்களுக்கு இந்த வாழை இலையில செஞ்சு கூட கொழுக்கட்டைய கொடுக்கலாம். இதுக்குன்னு தனியா நம்ம கடை போடணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டுல வச்சு கூட செஞ்சு நம்ம இதை விற்பனையும் பண்ணிக்கலாம். சரி, இந்த கொழுக்கட்டையை எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னலானா, பச்சரிசி மாவு. இந்த பச்சரிசி மாவு துரு துருன்னு இருக்கிற மாவை எடுத்துக்காம நைஸா இருக்கும்ல, சோ அந்த மாவை நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் தேங்காய், தேங்காவை துருவி எடுத்துக்கணும். ஏலக்காய் பொடி, அப்புறம் கருப்பட்டி, கருப்பட்டி இல்லனா கருப்பட்டி இல்லாதவங்க வெள்ளக்கட்டி கூட எடுத்துக்கலாம். அப்புறம் சின்ன சின்னதா கட் பண்ண வாழை இலை. முதல்ல ஒரு பாத்திரத்துல நம்ம வாங்கி வச்சிருக்கிற பச்சரிசி மாவை எடுத்துட்டு அது கூட கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணிய இந்த மாவுல ஊத்தி நல்லா கட்டியா பிசைஞ்சு எடுக்கணும். சுடுதண்ணிய ஊத்தினதுமே கைய வச்சு கிண்டிடாதீங்க, அப்புறம் கை சுற்றும். ஃபர்ஸ்ட் ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டிட்டு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. அப்புறமா அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல பொடி பண்ண கருப்பட்டி இல்லனா வெள்ளக்கட்டியை போட்டு அது கூட கொஞ்சமா தண்ணி ஊத்தி பாகு வர மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். பாகு ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஏலக்காய் பொடியை போட்டு நல்லா கிளறிட்டு அது கூடவே நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கணுங்க. இப்போ அடுப்புல ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு வெட்டி வச்சிருக்கிற வாழை இலையில கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு கொஞ்சமா பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து அதை அடை மாதிரி தட்டையா தட்டிட்டு அந்த மாவோட நடுவுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்தையும் வச்சுட்டு இலைய மடக்கி நம்ம இட்லி செட்ல வச்சிட வேண்டியதாங்க. ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். வேகும் போதே வாழை இலையோட மணமும் கொழுக்கட்டையோட வாசனையும் சேரும் போது ரொம்ப நல்ல அருமையான வாசனையா இருக்குங்க. இந்த கொழுக்கட்டைய எங்க வீட்டுல கூட அடிக்கடி நாங்க செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஊர்லேயுமே நிறைய வீடுகளில் வாழை மரம் இருக்கும். நம்ம சாதாரணமாக கொழுக்கட்டை செய்கிறதை விட வாழை இலையில் செய்யும் போது இன்னுமே அதோட டேஸ்ட்டும் மனமுமே நல்லா இருக்குங்க. எப்போவுமே நான் சொல்கிறதாங்க, பகலில் ஃபுல்லாக எனக்கு வீட்டில் வேலை இருக்கும், ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிற பெண்கள் தாராளமாக இதை செய்யலாம். செஞ்சு நம்ம லாபம் பார்க்கலாம். அட்லீஸ்ட் நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காச்சும் நம்ம சிறு தொழிலா இதை செய்யலாம்ல. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

இணைஞ்சிருக்கீங்க கடலோசை எஃப்எம் 90.4 நேதர்பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் மதி. பொதுவாவே பெண்களுக்கு பாத்தீங்கன்னா தங்களை அழகா வச்சுக்கணும் அப்படிங்கறது ரொம்பவே பிடிச்ச செயல்னு சொல்லலாம். இதுக்காக வெளியே எங்கேயாச்சும் போறாங்க அப்படின்னா லைட்டா மேக்கப் போட்டுட்டு லிப்ஸ்டிக் ஐலைனர்னு தாங்கிட்ட என்னென்ன அழகு பொருட்கள்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி லைட்டா மேக்கப் பண்ணிட்டு போவாங்க. இப்படி போகும்போது 4 பேர் சொல்ற வார்த்தை என்னன்னா, இதெல்லாம் தேவையா? இப்ப இது மட்டும்தான் குறைச்சல், புள்ள பத்தவ மாதிரியே இருக்கா? இன்னும் நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. இத சொல்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா, அந்த மேக்கப் போட்ட பொண்ணோட வயசுல இருக்கிற இன்னொரு பொண்ணா இருக்கும், இல்லனா வயசான அம்மாக்களா இருப்பாங்க. எதுக்காகனா, அவங்களுக்குள்ளயும் இது மாதிரி அழகா வச்சுக்கணும், மேக்கப் போடணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்காது. அதோட ஆதங்கம் தான் அவங்கள பத்தி தப்பா பேசுறதுக்கான வார்த்தைகளை உருவாக்குதுன்னே சொல்லலாங்க. அது அவங்க மேல தப்பு கிடையாது. இதே இது அந்த காலத்துல இப்படி மேக்கப் எல்லாம் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க பண்ணாங்க. நாங்க எப்போ பண்ணோம்னு இப்ப இருக்கிற ஒரு சில அம்மாக்கள் கேட்கலாம். எப்படி அந்த காலத்துல பண்ணாங்கன்னா, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு, கண்ணுக்கு நல்ல மை போட்டு, கலர் கலரா பொட்டு வச்சுட்டு, முகத்துல பவுடர் பூசிட்டு, கை நிறைய வளையல் போட்டு தங்களை அழகுபடுத்திட்டாங்க. இதெல்லாம் சாதாரணமா உள்ளதானே, இதுக்கு பேரு மேக்கப்பா அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, நீங்க வாழ்ந்த அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி உங்களை அழகுபடுத்திக்க பூச்சூடி பொட்டு வச்சு மை வச்சு வளையல் போட்டு அழகுபடுத்திக்கிட்டீங்களோ, அதே மாதிரி தான் இப்ப இருக்கிற காலத்துல இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பெண்கள் அழகுபடுத்திருக்காங்க. என்னன்னா, நீங்க பூ நிறைய வச்சீங்க, இப்ப இருக்கிற பெண்கள் வைக்கிறது இல்ல. நீங்க கலர் கலரா பொட்டு வச்சீங்க, இப்போ சின்னதா பொட்டு வைக்கிறாங்க. நீங்களும் உங்களோட முகத்துல முடிய சின்னதா சுருட்டி விட்டுருப்பீங்க, இப்ப என்ன பண்றாங்க, முடிய கட் பண்ணிட்டு ஃப்ரீயா விட்டுறாங்க. அவ்வளவுதாங்க. முக்கியமா ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே குறிப்பா பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மேக்கப் அப்படிங்கறது நிறைய பெண்கள் போடுறதுக்கு காரணம், தனக்கு ஒரு கான்பிடென்ட் வரணும், மத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் போல்ட் பேசணும், தான் தனித்தன்மையா தெரிஞ்சுக்கணுமே தவிர மத்தவங்க தன்னை தப்பா பேசணுங்கிறதுக்காக இல்ல. நம்ம பகுதிகளை தவிர வேற எங்கேயாச்சும் ஊர்களுக்கு நீங்க போனீங்கன்னா, அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஜுவல்லரி ஷாப்பா இருக்கட்டும், சாப்பிடுற ஹோட்டலா இருக்கட்டும், அங்கெல்லாம் வேலை பார்க்கிற பெண்கள் நீட்டா அழகா தங்களை ரெடி பண்ணி நம்மள கவனிப்பாங்க. ஏன் விமானத்துல பணி செய்யற பெண்கள் கூட அப்படிதான் இருப்பாங்க. உடனே அடுத்த சிந்தனைக்கு போகாதீங்க. வேலைக்கு போறவங்க போடலாம், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எதுக்குன்னு நீங்க கேட்கலாம். பெண்ணு எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே ஒண்ணுதாங்க. வேலைக்கு போனாலும் சரி போகலாட்டியும் சரி, வீட்டுல இருக்கிற பெண்களுக்கும் ஆசைகள் இருக்கதான் செய்யும். இன்னுமே நிறைய பெண்கள் தன்னால தனக்குன்னு ஒரு சில விருப்பங்களை நிறைவேற்ற முடியலன்னு அடுத்தவங்களை பார்க்கும் போது தனக்கு தானே ஆதங்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த சூழல இருந்து வெளியே வாங்க. உங்களை நீங்க அழகா வச்சுக்கணுங்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நிறைய வீட்டுல எல்லாம் பவுடர் போட்டு பூ வச்சா கூட எதுக்குன்னு கேக்குற ஆட்களும் இருக்காங்க. உங்களை நீங்க அழகா வச்சுக்கணுங்கிறது வெறும் பவுடர் போட்டு லிப்ஸ்டிக் போடுறது இல்லங்க, தன் சுத்தம் பேணுதல் கூட தங்களை அழகா வச்சுக்கிறதுக்கான ஒரு வழின்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.

0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு, ஆ இந்த இருக்கு.
1: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
1: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கிற மேசு எதுக்கு கேக்குற?
1: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
1: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
1: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேசு. இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
1: அண்ணே நீ மாசுனே.
2: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த 8-8-8 ஒரு விதி இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ரஜினி சாரோட பாஷா படத்துல கூட 8-8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நிஜமாவே அந்த பாட்டுல வர்ற மாதிரி நம்ம எந்த 8 இருக்கோம், அதுல நம்ம சரியா இருக்கோமா அப்படிங்கறத நம்மளே நம்ம கவனிச்சுக்கணுங்க. ஆனா நான் சொல்ல வந்த 8 அது இல்லைங்க. ஒரு நாள் அதாவது 24 மணி நேரத்தை 3-8 பிரிச்சு அந்த ஒவ்வொரு 8 என்ன பண்ணோம்னா நம்மளோட உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க இருக்கோம். ஒருவேளை நான் சொல்ல போற அந்த 8-8-8 பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்களும் நம்மளோட கடலோ சேஃபம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணான 7094439999 நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ல வந்த 8 பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நாள்ல முதல் 8 நம்மளோட வேலைக்காக நம்ம ஒதுக்கணுங்க. 2 8 நம்ம ஓய்வெடுக்கிறது, நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது, இல்லைன்னா நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்காக நம்ம என்னென்ன முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம செஞ்சுக்கலாம். 3 8 கண்டிப்பா நம்ம சீரான தூக்கத்துக்காக அதை ஒதுக்கணும். ஸோ இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா 8 வேலைன்னு சொன்னேன்ல. ஸோ ஒரு நாளில் முதல் 8 நம்ம தொடர்ந்து வேலையில் ஈடுபடும் போது நம்மளோட உடல் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கும். அதாவது நம்மளோட செயல்திறனை அதிகரித்து நம்மளோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கவும் நம்ம வாழ்க்கையோட சமநிலையை அடையவும் இந்த முதல் 8 உதவும். இந்த முதல் 8 நம்மளோட உடலும் மனமும் முழுமையான இயக்கத்துல இருக்கும்ல, அப்போ நம்ம திட்டமிடுறது, ஆளுமை செய்யறது, அப்புறம் நினைவாற்றல், ஒழுக்கம், சமயோஜித புத்தி, சிக்கலை தீர்க்கிற ஆற்றல், நேர்மறை எண்ணங்கள், தெளிவான சிந்தனை, இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த 8 நம்ம பயன்படுத்திக்கலாங்க. 2 8 அதாவது நம்ம உடல் மற்றும் மனதிற்கு ஓய்வு இல்லைன்னா புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய செயல்களில் நம்ம ஈடுபடலாம். ஸோ இந்த 8 நம்ம உடலில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களால் உண்டான பிரச்சனைகளை நீக்கி நம்மளோட உடலையும் மனசையும் புத்துணர்வு அடைய செய்யும். ஸோ இந்த 8 நம்ம என்ன செய்யலாம்னா உடற்பயிற்சி செய்யலாம், டான்ஸ் ஆடலாம், மியூசிக் கேட்கலாம், உடல் உழைப்பு கொடுக்குற மாதிரி ஏதாவது வேலைகளை செய்யலாம், புத்தகம் வாசிக்கலாம், புதுசாக சமையல் பண்ண முயற்சிக்கலாம், விளையாடலாம், அப்புறம் நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பார்க்கலாம், ஏதாவது தோட்டக்கலை ஏதாவது பண்ணலாம், இல்லை தையல் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா அதை பண்ணலாம். இந்த மாதிரி செயல்களை நம்ம ஈடுபடும் போது நம்மளோட மகிழ்ச்சிக்கு காரணமான ஹார்மோன்களோட சுரப்பை அதிகரித்து நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்கும். நம்மளோட உடலுக்கு தேவையான ஆக்சிஜன், இரத்த ஓட்டம், அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கும் வழி செய்யும். அதே மாதிரி நம்ம ஒரே விஷயத்துல கவனம் செலுத்த ஊக்குவிச்சு நம்மளோட மனசு வந்து அலைப்பாயிரதையும் கவனச்சிதறலையும் இந்த 8 கட்டுப்படுத்துங்க. 3 8 அதான் சொன்னல சீரான தூக்கம். ஸோ ஒரு நாளைக்கு தொடர்ந்து 8 நம்மளுக்கு சீரான தூக்கம் கண்டிப்பா வேணுங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த நாள் முழுசும் நம்மளோட உடலும் மனசும் வேலையால அடைஞ்ச சோர்வு பதட்டம் நம்மளோட தசை இருக்கும் அப்புறம் மன அழுத்தத்தையும் விடுவிச்சு நம்மள ஓய்வு நிலைக்கு திரும்புறதுக்கான ஒரு நேரம் தான் இந்த கடைசி 8. ஸோ இந்த கடைசி 8 தான் நம்மளோட உடல் உறுப்புகளை மூளையோட செயல்திறனை மேம்படுத்தி படைப்பாற்றல் நினைவாற்றலை அதிகரிக்க செய்யும். உடலோட ஒவ்வொரு செல்களுமே புத்துயிர் பெறவும் சருமம் பொலிவா இருக்கவும் செரிமானம் சீராக நடக்கவுமே நல்ல தூக்கம் நம்மளுக்கு அவசியம். ஸோ இப்போ நான் சொன்ன 8 பத்தி நீங்களும் நல்லா தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே இன்னிலிருந்து என்னோட வாழ்க்கையில இந்த 8 கடைபிடிக்கலான் இருக்கேங்க. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிங்க, அப்போதான் நம்மளோட மனசும் உடலும் ஆரோக்கியமா இருக்கும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சி பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: லோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று வாலி மற்றும் பாபா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் நம்பிச்சாமி. நான் சின்னப்பழம். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்கு போயிருந்தேன். திருக்கோலைக்கு மலை இலக்கிட்டு கிளந்தேன். அந்த நைட்டு புயல் கிளம்பிடுச்சு, காற்றும் புயல். விடிய விடிய 3 கடலாக பிடிச்சிச்சு வள்ளத்தில். காலையில் வலை பிடிக்க போகும்போது விரிவானுக்குள்ள எம்பிருக்கிறச்சு வலை. கடை பிரிஞ்சு வருமா, அதுக்குள்ள எம்பிருக்கிறச்சு வலை. வலையை வெட்டி விட்டு அந்த கையில் போயிருந்து மரம் முடிக்கிட்டு வந்தோம். அந்த விரிவானுக்கிட்ட வர மர வலையை விட்டுட்டு அதோட உடையாந்து இருக்கும்போது கடை கிளம்பிடுச்சு. கடை கிளம்பினோடனே வெள்ளத்தை தூக்கி விட்டுருச்சு. தூக்கி விட்டா நேராக சாயம் வந்துச்சு வெள்ளம். வெள்ளம் சாயம் வந்தோடனே கடை பிடிச்ச கூட நின்றுச்சு வெள்ளம்ல. எங்கள் மனநில உயிரை போயிருந்தேன் இருந்தேன். வெள்ளம்னா தாண்டிச்சோட நேராக சுழலு தான் போவோம். முடிக்கும் தனுசு இல்லை, காற்று ஏறி கச்சான். நீஞ்சோம்னா முடியாது. கரையிலிருந்து தனுசுக்குனா நல்லா தெரியும், பக்கத்து தான் அவ்வளோ நீவாடும் காற்று. ஆமாம், அந்த தனுசு குட்டியில் வந்து பொட்ட கடல் சோழா காற்றுக்கு கடை எல்லா பக்கமும் விரிய ஆரம்பிச்சிருச்சு. வள்ளத்துக்குலாம் சேதாரம் இல்லை, சுக்கா மட்டும் உடஞ்சிருச்சு. கடை தூக்கி விட்டதில் சுக்கம் வந்து கம்பை வச்சு கட்டிக்கிட்டு, காணா கம்புக்கு பால ஒரு கம்பை வச்சு கட்டிக்கிட்டு சுக்காலே வச்சு கட்டி அதை வச்சு பிடிச்சிட்டு விடையாந்தேன். அந்த கடை வந்து சேர்ந்தது பெரிய அண்ணா ஒருத்தன் தான். அதை விட தப்பிச்சா முளைச்சம்ட்டு ஆள் வந்துட்டான். அதில் மொத்தம் 5 பேர் போனோம். நான் ஒரு ஆள், முனிசாமி ஒரு ஆள், வெள்ளச்சாமி பூவாள், பால். 5 பேர் போன இடத்துல அப்படி சம்பவம் நடந்துச்சு. அதுக்குள்ள தூக்கமே கிடையாது. இப்படி இப்படி கடை 3 கடலாக பிடிச்சி வெள்ளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தேன் கரையே. அடுத்த கடலில் போகலை, கொஞ்ச நாளாக போட்டுட்டேன் அதோட. அப்படி கோயில் இதுக்குன்னு சொல்லிட்டா மற திருப்பி போகிறதுக்கு கொஞ்சம் மனசு வராது. ஒரு ட்ரிப் அடி விட்டோம்னா மறு ட்ரிப் போகிறதுக்கு மனசு வராது இல்லை. அதோட கொஞ்சம் பார்த்தேன் போகிறது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று வாலி மற்றும் பாபா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: December 7, 1965.
4: December 7, 1903.
5: January 2nd, 1920.
6: The first commercial.

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும். எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்றாங்களோட தெரியாதுன்னு சொல்றாங்களா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாரில் கொடுத்தான், நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாரில் பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாரில் கீழே வச்சுட்டு உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று வாலி மற்றும் பாபா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: வணக்கம். மகாபாரதத்தில் மிக அதிகம் பேசப்படாத ஒரு கதாபாத்திரத்தை பற்றி ஒரு சின்ன கதை தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அவ்வளவு மகிழ்ச்சியான கதையெல்லாம் கிடையாது. இந்த நாள்லயும் ஏதாவது ஒரு டிவி சீரியல நீங்க வச்சு பாருங்க, சும்மா எந்த எபிசோடா இருந்தாலும் சரி, கட்டாயமா ஒரு வசனம் வரும், அவளை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நிச்சயமா சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா பெண் கதாபாத்திரங்கள் தான் ரொம்ப அதிகமா இது சொல்ற மாதிரி இருக்கும். நம்ம திரைப்படங்களை நீங்க பாத்தீங்கன்னா, பெரும்பாலான திரைப்படங்கள் பழி வாங்குகிற கதை அப்படின்ற அந்த பிரிவுல தான் அடங்கும். பழிவாங்குதல் என்பதை கேட்டு கேட்டு கேட்டு அந்த வார்த்தையே நமக்கு பொருளற்று போன ஒரு வார்த்தையாகிவிட்டது. அதற்கு பின்னாலே இருக்கிற வலியை, துக்கத்தை, சோகத்தை, கண்ணீரை புரிந்து கொள்ள முடியாதபடி அதை அந்த வார்த்தை மிக அதிகமாக நாம பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். பழிவாங்குதல் என்பதை கைவிட முடியாத ஒரு உயிர் இன்னமும் கூட அலைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதுதான் நடந்தது மகாபாரத கதையில. மகாபாரத போரினுடைய நிறைவு, அந்த இறுதி நாள் வந்தாச்சு. அன்றைக்குத்தான் துரியோதனன் கொல்லப்பட்டான். கொல்லப்பட போகிற அந்த நேரத்தில், உயிர்விட போகிற அந்த நேரத்தில் கூட துரியோதனனுடைய அந்த கோபம், அந்த ஆத்திரம், அந்த அக்னி, அந்த வெறுப்பு எதுவுமே அணையல. அந்த இறுதி நேரத்தில் படைத்தலைவராக அஸ்வத்தாமனை துரியோதனன் நியமிக்கின்றான். அஸ்வத்தாமன் ஏற்கனவே பாண்டவர்கள் மீது மிக அதிகம் கோபம் கொண்ட ஒருவன் தான். இப்ப நேத்திக்கே கிடையாது, வாழ்நாள் முழுவதுமே பாண்டவர்கள் மீது அவனுக்கு வருத்தம் தான். இது எப்ப ஆரம்பித்தது என்றால், தன்னுடைய தந்தையின் மனதில் தன்னை தவிர வேறு யாருக்குமே இடம் கிடையாது என்றுதான் அஸ்வத்தாமன் நினைத்திருந்தான். ஆனால் என்றைக்கு அர்ஜுனன் அந்த வாழ்க்கைக்குள் நுழைந்தானோ, துரோணனுடைய எல்லா கவனமும் அர்ஜுனன் பால் செல்கிறது. அவன் மிகச்சிறந்த மாணவன் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னுடைய பேர் ஆனந்த்குமார். என்னோட வயசு 34. நான் சினிமாவில் சாதிக்கணும்னு ஒரு எண்ணங்களோட நிறைய கனவுகளோட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டும் இருக்கேன். அதே மாதிரி என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு தருணம்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அமுதா மிஸ் அவங்க இறந்தது. இன்ன வரைக்கும் என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியாது. 2006 மறக்க முடியாத ஒரு நாள். நான் பார்த்தீங்கன்னா 8th படிச்சுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு ஒரு பெரியம்மா மாதிரி, என் அம்மாவுக்கு அடுத்தபடி அவங்க தான் எனக்கு ஒரு தாய். அதே மாதிரி அவங்க மகள் எனக்கு இன்னொரு அம்மா. அவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அன்பு, எனக்கு சின்ன வயசில் அன்பு கிடைச்சதில்லை, அவ்வளோவா அன்பு கிடைச்சதில்லை. இப்போ வரைக்குமே சரினா எனக்காக எதை வேணால் செய்வாங்க. இதை வேணும், இதை பண்ணணும், நான் இதை சாதிக்கணும், பண்ணுறா, நம்ம பார்த்துக்குருவோம், நான் இருக்கேன், அக்கா கூட இருக்கேன், சப்போர்ட் பண்ணுறேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டை எப்போவுமே கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு டைம் நான் பம்பன் பாலம், பம்பன் பாலத்தில் ஒரு பிரச்சனையில் சாக போகிறேன். இந்த சாக போகிற டயத்தில் மிஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ எதுவுமே தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடாது, தப்பான முடிவு எடுத்தால் இந்த பக்கம் வராத அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன் அந்த முடிவு எடுக்க போனோம்னா, நம்மளை நிறைய பேர் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்கன்ற தருணத்தில் அது எனக்கு ரொம்ப வலியை கொடுத்தது. அப்போது கொஞ்ச நேரம் யோசி, உட்காந்து யோசி, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதை அம்மா மாதிரி பக்கத்தில் மடியில் படுக்க போட்டு எல்லாமே அவங்க எனக்கான ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. இது வரைக்கும் என் அம்மாவுக்கு கூட அந்த நிகழ்வு தெரியாது. ஆனால் அந்த மிஸ் இருந்த வரைக்கும் என்னை ஒரு குழந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க மகளும், அவங்க பேர் காயத்ரி, மிஸ்ஸோடைய பேர் அமுதா. அவங்களுடைய நினைவு நாள் வந்தாலும் சரி, அவங்களுடைய பிறந்த நாள் வந்தாலும் சரி, ஏன் அவங்க மகளுடைய பிறந்த நாள் வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல அவங்க அம்மா நினைவுகள் என் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே இப்போ வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் என் கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிரம்மாண்டமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: தன்னுடைய அப்பாவினுடைய மனசில் தன்னை விட ஒருவன் இடம் பிடித்தான் என்பதையே அஸ்வத்தாமனால் தாங்க முடியவில்லை. அன்றிலிருந்தே பாண்டவர்களுக்கு அவன் எதிரியாக தான் இருந்தான். அதற்கு பிறகு துரியோதனனுடைய மிக நெருங்கிய நண்பனான பிறகு பாண்டவர்கள் மீது அவனுக்கு இருந்த அந்த வஞ்சம், அந்த விரோதம், பகை எல்லாம் வளர்ந்து கொண்டே போனது. இது எப்போ உச்சகட்டத்துக்கு போறது என்றால், போரிலே துரோணர் கொல்லப்படுகின்றார். துரோணர் கொல்லப்பட்டது ஒன்றும் ரொம்ப நீதியான முறையிலலாம் அவர் கொல்லப்படவில்லை இல்லையா. துரோணர் வந்து போர்ல கொடி கட்டி பறந்துட்டு இருந்தார். அது 16வது நாள் போர். துரோணருடைய எந்த அசிரமும் தப்பாது. ஏன்னா மாணவர்கள் எப்படி இருந்தா ஆசிரியர் எப்படி இருப்பாரு. துரோணரினுடைய அவர் தான் வந்து படை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மேலே மேலே வென்று செல்வதை பார்க்கிற போது இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பிளான் படி அஸ்வத்தாமன் என்ற பெயர் கொண்ட ஒரு யானையை இவர்கள் கொன்று விடுகின்றார்கள். அந்த யானை இறந்ததுன்னு சொல்லும் போது யானை அப்படின்றத கொஞ்சம் மனசுக்குள்ள முழுங்கி சொல்லிட்டு அஸ்வத்தாமன் இறந்தான் அப்படின்றதை அவங்க வந்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனேயே, அதுவும் இதை தர்மனை சொல்லுகின்றான், பொய் சொல்லாத யுதிஷ்டனை இதை சொல்லுகிறான் என்ற உடனேயே துரோணர் செயலற்றவரான, தன்னுடைய மகன் இறந்தானோ என்ற செய்தி வந்த உடனேயே அவர் செயலற்று போனான். செயலற்று போன பிறகு அவரை இவர்கள் ஜெயித்து கொன்று விடுகிறார்கள். தன்னுடைய தந்தையினுடைய மரணம், பல நாட்களாக மனசிலே இருக்கிற பகை, இதெல்லாம் பற்றி எரிய செய்து கொண்டிருந்தது அஸ்வத்தாமனை. இந்த கடைசியிலே துரியோதனனும் இறந்து விட்டான் என்கின்ற நிலைமை வந்த பிறகு, இறப்பதற்கு முன்னால் துரியோதனன் அஸ்வத்தாமனிடம் ஒரே ஒரு விஷயத்த சொல்ல, என்னுடைய நண்பனா நீ இருந்தனா, பழி வாங்கு, பழி வாங்கிய பிறகுதான் நீ இறக்க வேண்டும், அதுவரை நீ இறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு துரியோதனன் இறந்து விடுகின்றான். ஆனா பழிவாங்குகிற உணர்ச்சியை மனசுக்குள்ளே கொண்ட அஸ்வத்தாமன் நேருக்கு நேர் நின்று அவர்களை வெல்ல முடியவில்லை. இப்ப போரெல்லாம் முடிஞ்சாச்சு, 18 யுத்தமும் நடந்தாச்சு, துரியோதனனும் கொல்லப்பட்டான் என்ற உடனே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். பாண்டவர்கள் வெற்றியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அன்றைக்கு இரவு பாசறையில் அவர்கள் அந்த படை தங்கி இருக்கின்றது.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும். வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: பாண்டவர்கள் வெற்றியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அன்றைக்கு இரவு பாசறையில் அவர்கள் அந்த படை தங்கி இருக்கின்றது. பாண்டவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று அஸ்வத்தாமன் நினைத்தான். அவனுடைய உயிரோட இருந்தது இன்னும் ரெண்டு பேர் தான். கிருபாச்சாரியார் என்கின்ற ஆசிரியர் அவர் இருக்காரு, கிருத்தவர்மன் அப்படின்ற ஒரு மன்னன் அவனும் இருக்கான். இவங்க மூணு பேர் தான் உயிரோட இருக்காங்க. கிருபாச்சாரியார், கிருத்தவர்மன், அஸ்வத்தாமன், இந்த மூன்று பேரும் அன்றைக்கு இரவு ஒரு ஆலமரத்தின் அடியிலே தங்குகின்றார்கள். அந்த ஆலமரத்தில் மற்ற ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க. அஸ்வத்தாமனுக்கு ஏது தூக்கம்? அவன் மனசிலே பற்று எரிகின்ற நெருப்பு அணைகிறவரை எப்படி தூக்கம் இருக்க முடியும்? அஸ்வத்தாமன் சொல்லுகின்றான், கவலை இருக்கிறவனிடம் உறக்கம் எப்படி வரும் என்று கேட்கின்றான். ஆனா பாக்கி ரெண்டு பேரும் களைப்புல தூங்கிட்டாங்க. இவன் முழிச்சுட்டே இருக்கும்போது அந்த இரவில் அவன் ஒரு காட்சியை பார்க்கிறான். அது ஒரு விசித்திரமான காட்சி. அந்த ஆலமரத்தில் நிறைய காக்கைகள் தூங்கி கொண்டிருக்கின்றன. பறவைகள் தூங்குமா என்றால் இரவிலே அப்படியே அந்த மரத்திலேயே தூங்கும். இரவில் விழித்திருக்கின்ற ஒரு ஆந்தை அந்த மரத்துக்கு வருகிறது. ஒரு ஓசை கூட இல்லாமல் தூங்கி கொண்டிருக்கிற காகங்களை அந்த ஆந்தை கொன்று கீழே தள்ளுகின்றது. இந்த காட்சியை அஸ்வத்தாமன், இரவிலே ஆந்தை போல முழித்திருந்த அஸ்வத்தாமன் பார்த்தான். அப்ப அவன் மனசுக்கு தெரிஞ்சிச்சு என்ன செய்ய வேண்டும் என்று. கிருபாச்சாரியாரையும் கிருத்தவர்மனையும் எழுப்பி தன்னோடு கூட்டிக் கொண்டு போகிறான். அன்றைக்கு போர் முடிந்தாகி விட்டது. நாங்க ஜெயிச்சுட்டோம், இவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பாசறையில் அந்த படை தூங்கி கொண்டிருக்கின்றது. எந்த கோழையும் செய்யாத மிக கேவலமான ஒரு செயலை அஸ்வத்தாமன் செய்ய துணிந்தான். ஏன்னா இவர்களை நேருக்கு நேர் நின்று போராடி ஜெயிக்கவே முடியாது என்பது தெரிந்த காரணத்தினாலே அந்த பாசறை படைக்குள்ளே நுழைந்தான். நுழைந்து அந்த கூடாரம் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு தீ வைத்தான்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அந்த தீயை அணைப்பதற்கு அவங்க எல்லாம் முயற்சி செய்யறாங்க, சில பேர் வெளியில ஓடுறாங்க. அந்த அமளி துமளியில உள்ள நுழைந்த அஸ்வத்தாமன் 5 பேர் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான். அந்த 5 பேரும் பாண்டவர்களினுடைய 5 குழந்தைகள், உப பாண்டவர்கள் என்று வழங்கப்படுகின்ற 5 குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தூங்குகின்ற குழந்தைகளை பார்த்த பிறகும் கூட மனதில் எரிகின்ற அக்னியை அணைக்க முடியாத அஸ்வத்தாமன் அந்த 5 குழந்தைகளையும் தூக்கத்திலேயே கொன்று விட்டான். கொன்று முடித்துட்டு அவன் வெளியில வர்றான். பாண்டவர்கள் அந்த பாசறையில இல்ல, அன்றைக்கு சண்டையை ஜெயிச்சிட்ட காரணத்தினால அவங்க வேறொரு இடத்தில் திரௌபதியோடு தங்கி இருக்கிறார்கள். அடுத்த நாள் அந்த தகவல் தெரிந்த பிறகு, தங்கள் பிள்ளைகள் அத்தனை பேரும் இறந்து போனார்கள் என்று தெரிந்த பிறகு, அடைந்த வெற்றிக்கு பொருளே இல்லை என்று பாண்டவர்கள் கலங்குகின்றார்கள். அப்போ இதை செய்தவன், இந்த கேவலமான வேலையை செய்து குழந்தைகளை கொன்றவன் அஸ்வத்தாமன் தான் என்று தெரிந்த பிறகு அர்ஜுனன் அஸ்வத்தாமனை சந்திக்கின்றான். அந்த 2 பேரும் நேருக்கு நேராக வந்து போரிடுகிறார்கள். 2 பேரும் பிரம்மாஸ்திரத்தை ஏவுகின்றார்கள். அந்த நேரத்தில் இந்த கதையினுடைய கதையை எழுதியவரான வியாசர், இவர்களினுடைய மிக மூத்தவர், அவரே வந்து பிரம்மாஸ்திரம் என்ற அந்த ஆயுதத்தை 2 பேரும் பிரயோகம் செய்தால் உலகமே அழிந்துவிடும், அதனால 2 பேரும் அதை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள்னு சொல்லுகிறார். மகாபாரதம் 4000 வருஷம் முன்னாடி வந்த ஒரு காவியம். ஆனா பாருங்களேன், 2 வல்லரசுகள் ஒன்றின் மீது ஒன்று அணு ஆயுதங்களை ஏவி கொண்டு தாக்கினால் இந்த உலகமே அழிந்து விடும்ன்ற சிந்தனை வந்து அங்கேயே இருந்திருக்கு. பாருங்க, வியாசர் வந்து 2 பேரையும் உங்கள் ஆயுதங்களை திரும்ப எடுத்துக் கொள்ளுங்கள், போதும் பழி வாங்கியது, மாறி மாறி மாறி எத்தனை தான் பழி வாங்கி கொண்டிருப்பீர்கள் என்று வியாசர் சொல்ல அர்ஜுனன் அதற்கு கட்டுப்பட்டு தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறார். அஸ்வத்தாமன் அந்த நேரத்திலும் தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளாமல் இந்த எல்லா வாரிசுகளுமே அழிஞ்சிட்டாங்க இல்ல, எல்லா குழந்தைகளும் இறந்துட்டாங்க. அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யுவும் இறந்துட்டான். அபிமன்யுவினுடைய மனைவி உத்தரையினுடைய வயிற்றில் அபிமன்யுவினுடைய குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரே ஒரு வாரிசுதான் பாக்கி இருக்கு. அந்த வாரிசையும் அழித்து விட வேண்டும் என்று அந்த பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளாமல் உத்தரையின் வயிற்றிலே இருக்கிற அந்த பிறக்காத பிள்ளையை அழிப்பதற்கு அந்த பிரம்மாஸ்திரத்தை அஸ்வத்தாமன் ஏவுகின்றான். அந்த நேரத்தில் கண்ணன், மகாபாரதத்துல கண்ணன் வந்து ஒரு கடவுளாக தோன்றி அருள் செய்கிற காட்சிகள் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல கண்ணன் அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய வீச்சை நிறுத்தி உத்தரையின் வயிற்றில இருந்த கருவை காப்பாற்றினார்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் மரிய ரெத்தினம். நான் வந்து தெக்குவாடியிலேருந்து காலி பண்ணி சேதுபதி நகருக்கு இப்போ வந்திருக்கோம். அது வந்து அந்தோணியாரபுரத்தில் வந்து நிறையா குடும்பங்கள் இருந்தோம். அங்கே வந்து தண்ணி வந்து இப்போ அதிகமாக கிட்டத்தில் வர ஆரம்பிச்சிட்டு, அதனால் எங்கள் வீடுகள் போயிடுமோ, பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் பாதிப்பு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நாங்கள் இப்போ சேதுபதி நகருக்கு வந்திருக்கோம். மீனவர்களோட நிலமை அப்படின்னு சொன்னால் இன்னும் அந்த சூழ்நிலை மாறலை. எங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் போய்கிட்டு இருக்கோம். கல்யாணம் நான் முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த ஏரியாவே, வந்து சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களும் நல்ல ஒரு நிதா தான் இருந்துச்சு. கஷ்டம் வறுமைகள் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியோட போற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலை தான் அங்க இருந்தது. ஒரு புயல் வந்துடும், நறுக்குன்னு காலி பண்ணுங்க, போய் எங்கேயாவது அடைக்க தங்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப அந்த பயத்தோட தான் இன்னும் இருக்கிற குடும்பங்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை தானே. பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு, வாலிய பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நாங்கள் போய் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனால இப்ப ஏதோ இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து ஒரு சேஃப்டியா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. அது ரொம்ப வீடை பார்க்கும்போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம விட்டுட்டு வந்திருக்கோமே வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது அந்த இப்ப தண்ணி வரலை அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட போகலாமா, இல்லை இருக்கிற இடத்துலயே இன்னும் ஒரு அலப்பாயிற ஒரு நிலமையில தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். இருக்கிற இடமும் நிலம் இந்த இடத்துல இருக்க முடியுமா, வாடகை இவையா இருக்கிறோம், இப்போ இல்லை அங்கே போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரியா ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இப்போ கல் போட்டிருக்காங்கன்னு சொல்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியா இருக்கும். எங்களுக்கு இந்த நான் இல்லை, நான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தா கூட எங்களுக்கு நல்லது தான். அரசாங்கத்தால் எங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்துருக்காங்க, அந்த பட்டாவுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சா கூட எங்களுக்கு நல்லது தான். ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கல்யாண சமையல் சாதம்.

சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, புளியோதரையின் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, பூரி கிழங்கு பாரு.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணிய இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: கண்ணன் அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய வீச்சை நிறுத்தி உத்தரையின் வயிற்றில இருந்த கருவை காப்பாற்றினார். இப்போது கண்ணனும் அஸ்வத்தாமனும் நேருக்கு நேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். கண்ணன் அஸ்வத்தாமனிடம் சொன்னான், எந்த ஒரு செயலை நாம் செய்கிற போதும் அதற்கு மறு செயல் என்ன அப்படின்னு அதை நாம வைக்கணும். எனக்கு இது கிடைக்கும்னா இதை நான் இழப்பேன், இதை பெற வேண்டும் என்றால் இது என்னிடமிருந்து போகும். இந்த உலகமே ஒரு துலாக்கோலின் மீது நின்று கொண்டிருக்கிறது. உனக்கு இது கிடைத்தால் இது போகும், அப்பதான் அந்த ரெண்டு தட்டுகளும் சமமாகும். நீ வெற்றியை விரும்பினால், புகழை விரும்பினால், பழியை விரும்பினால், ரத்தத்தை விரும்பினால், நீ எதை விரும்புகிறாயோ அதற்கு நிகரான ஏதோ ஒன்றை எதிர்த்தட்டிலே நீ வைக்க வேண்டும். அதை வைத்தால்தான் இது உனக்கு கிடைக்கும். எதுவுமே இந்த உலகத்தில் உனக்கு ஃப்ரீயா கிடைக்காது. அஸ்வத்தாமா, நீ குழந்தைகளை கொன்றதோடு இனி பிறக்க இருக்கிற ஒரு பிள்ளையையும் நீ கொல்ல நினைத்தாயே, அது எதனால் என்றால் உன் பழியை நீ அடைய நினைத்தாய். அதற்கு இணையாக நீ தட்டிலே எதையாவது வைத்துத்தான் ஆக வேண்டும். அதனால் உனக்கு நான் இப்போது என்ன அதற்கு பதிலாக உனக்கு நான் எதை கொடுக்க போகிறேன் என்றால், உனக்கு மரணமே இல்லை என்ற வரத்தை கொடுக்க போகிறேன்னு சொன்னார். மரணமே இல்லை அப்படின்றது வந்து ஒரு தண்டனையா? பல பேர் அதுக்குதானே காத்திருக்காங்க. சாவே இல்லாமல் இந்த உலகத்தில் சிரஞ்சீவியாக வாழத்தானே எல்லாரும் விரும்புகிறார்கள். ஆனால் கண்ணன் அதைத்தான் அஸ்வத்தாமனுக்கு தண்டனையாக கொடுத்தான். இந்த கலியுகம் முடிகிற வரை, அதாவது இன்னும் ஒரு 3000 வருஷம், உனக்கு மரணமே கிடையாது, நீ உயிரோடு தான் இருப்ப. ஆனா அந்த வாழ்க்கை உனக்கு மிக மரணத்தை விட மிக பயங்கரமான வாழ்க்கையாக இருக்கும். ஏனென்றால் இந்த 3000 வருஷமும் இன்றைக்கு உன்னுடைய உடலில் இருந்து ரத்தம் கொட்டுகிறது இல்ல, அப்படிதானே நிற்பான். போர்க்களத்திலிருந்து வந்தவன் உடம்புல ரத்தத்தோடு தானே நிற்பான். இப்படி கொட்டுகிற ரத்தத்தோடும் அழுகுகின்ற உடலோடும், உடலை அழுகி சுட்டுகிறது, இப்படி அழுகி சுட்டுகிற உடலோடுமே நீ வந்து நீ மரணமே இல்லாம இருப்ப. உன்னை யாரும் பார்க்க முடியாது, நீ யார் என்று யாருக்கும் தெரியாது. மறைந்தும் புலம்பியும் யார் கண்ணிலும் படாமலும் ரத்தமும் வழிந்து ஓடுகிற உடலுமாக மறைந்து மறைந்து நீ சிரஞ்சீவியாக வாழ்வாய் என்று ஒரு பெரிய தண்டனையை கண்ணன் அஸ்வத்தாமனுக்கு கொடுத்து விட்டார்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
8: காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி

சிரிப்பு, இது கீழ்புறத்தில் இனிப்பு, மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு, இது பட்டினத்தார் கையில்

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு பெரிய தண்டனையை கண்ணன் அஸ்வத்தாமனுக்கு கொடுத்து விட்டார். இவ்வளவு கொடுமையாக தண்டிக்கப்பட்டவர்னு யாருமே கிடையாது. ஆனா இந்த தண்டனையை பெறுவதற்கு அஸ்வத்தாமன் என்ன செய்தான் என்றால், ஏதோ ஒரு கட்டத்தில் பழி உணர்ச்சி என்பதை நிறுத்தி கொள்ளாவிட்டால் இந்த உலகம் இப்படித்தான் ஆகும் என்ற பெரிய பாடத்தை சொல்லித் தருவதற்காகவே அஸ்வத்தாமனுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டுல எத்தனையோ கிராமங்கள்ல துரியோதனன் கூத்து நடக்கும். இந்த கூத்து என்னவென்றால், அந்த இறுதி போரில் பீமன் துரியோதனனை கொன்ற அந்த காட்சி கூத்தாக நடித்து காட்டப்படும். அப்போ துரியோதனனாக நடித்த அந்த நடிகர் வந்து விழுந்து கிடப்பார். அது தவிர அவங்க ஒரு பொம்மையும் செஞ்சிருப்பாங்க, துரியோதனனுடைய பெரிய பொம்மையும் செய்து அதுவும் வீழ்த்தப்படும். அப்படி விழுந்து கிடக்கிற அந்த பொம்மையின் மீது, அந்த பிரதியின் மீது கண்ணுக்கு தெரியாமல் அஸ்வத்தாமன் விழுந்து புரண்டு வந்து அழுவான் என்கின்ற நம்பிக்கை இன்னமும் கூட தமிழ்நாட்டின் கிராமங்களில் உண்டு. மகாபாரத கூத்து எங்கெங்க நடக்கிறதோ அங்க நீங்க போய் கேட்டு பார்த்தால் இதை சொல்லுவார்கள். கூத்து நடந்து முடிஞ்சு துரியோதனன் விழுந்து கிடக்கிற இடத்துல யார் கண்ணுக்கும் படாமல் அஸ்வத்தாமன் வந்து நின்று அழுது விட்டு போவான் என்ற நம்பிக்கை இன்னமும் கூட அவர்களிடம் இருக்கிறது. அஸ்வத்தாமன் உண்மையிலேயே வந்து அழுதுட்டு போவானா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் கண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு ஒரு பாடமாக நிற்கின்றது. பழி பழிக்கு பழி, பழிக்கு பழிக்கு பழி என்று இது விடாமல் போய்கொண்டே இருக்கும் போது யாரோ ஒருவர் ஒரு கட்டத்தில் இது போதும் என்று இதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நிறுத்தாமல் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போய், எனக்கு யார் பகைவர்களோ அவர்கள் அல்ல, அவர்களினுடைய பிள்ளைகள், ஏன் இன்னமும் பிறக்காத கருவை கூட அழித்து விடுவேன் என்ற அளவு ஒரு மனிதனுடைய மனதை, இதயத்தை, ஆன்மாவை, அறிவை அந்த பழி உணர்வு வந்து மறைக்கும் என்று சொன்னால் அவனுக்கு என்ன நேரிடும் என்பதைத்தான் அஸ்வத்தாமனுடைய கதை நமக்கு சொல்லித் தருகிறது. அதனால்தான் நம்முடைய காந்தி நம்மிடம் சொன்னார், ஐ ஃபார் அன் ஐ வில் மீட் த என்டையர் வேர்ல்ட் பிளைண்ட் என்று சொன்னார். கண்ணுக்கு கண்ணு நீங்க பழி வாங்கிட்டே இருந்தா உலகம் முழுவதும் குருடாகிவிடும், பார்வையற்றதாக உலகம் மாறிவிடும் என்பதைத்தான் காந்தி நமக்கு சொல்லி கொடுத்தார். அதனால அடுத்த முறை நம்ம சீரியல் பார்க்கும்போது, சினிமா பார்க்கும்போது பழிக்கு பழின்னு யாராவது சொல்லுகிற போது நிச்சயமாக நாம் அஸ்வத்தாமனை நினைத்துக் கொள்வோம் தானே. நன்றி.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி பிடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன், இரவு வேளை அரசனாக போனவன், நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: திருவளர் செல்வியோ, திருவளர் செல்வியோ.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: எங்கள் தொழில் கோலாவில் தொழில், மண்டை பாம்பன்லேருந்து போனோம். மழை காற்று இடி வரும், அதில் நாங்கள் வலை வாங்கிட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு ஓடி வரும்போது எங்கள் கிராங்கு கட்டாயிருச்சு, இன்ஜின் கட்டாயிட்டு பாவட்டுக்கெல்லாம் காற்று வராமல் இருந்துச்சுன்னா தூக்கி சமத்திருச்சு. சமந்து உடனே நாங்கள் பரிதாக போட்டு 4 ஏர் போயிருந்தோம். 4 ஏரும் இப்போ படகு கமத்தி மேலே உட்காந்துருந்தோம். சமத்தின உடனே நாங்கள் அந்த போட்டை கமத்தி 4 ஏரும் மேலே உட்காந்துருந்தோம். நாங்கள் என்னால் உட்கார முடியலை. மாச அலைகள் தூக்கி தூக்கி எங்களை தள்ளுது, கீழே விழுந்து இந்த அடிதான் நீங்கள் எனக்கு மறக்க முடியாமல் இருக்குது. குறுக்கு அடி விழுந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். நாங்கள் ஒரு 11 மணிக்கு சமந்து 2 மணிக்கு ஒரு போட்டு ஓடி இருந்துச்சு. மண்டபத்துக்கு போட்டு ஓடி இருந்து அந்த போட்டு வந்து தான் எங்களை வந்து 4 ஏரையும் தூக்கி அந்த உலையில் லாஞ்ச் படகுல அந்த லாஞ்சில் இசைப்படகுல ஏற்றி எங்களை கொண்டு மண்டை கொண்டு விட்டாங்க. 5 மணிக்கு விட முடியல. ஆனால் அதான் 40 வருஷத்துக்கு நல்லா 40-43 வருஷம் இருக்குனாங்க. எங்களுக்கு மனநிலை ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருந்துச்சு. உலக அடைஞ்சிட்டுன்னா நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியாது. 4 ஏருமே தவறுதான். அந்த படகு ஓடினால தான் எங்கள் 4 ஏரையும் காப்பாற்றி கொண்டு கரை சேர்த்தது. சேர்த்த பின்னால நாங்கள் ஒன்று போட்டுட்டோம். அது இப்படி இருக்க மங்களாவில் நான் சின்ன பிள்ளைகளில் கடலுக்கு போயிருக்கேன். கல்யாணம் முடிவுக்கு முன்னாள் அப்போ எனக்கு ஒரு 15 வயசு இருக்கேன். நான் மடிக்கு போகும்போது போய் ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படி தான் அந்த ஒரு சூறாவளி காற்றெடுத்து வர முடியாமல் தவிச்சு வேறு ஊரில் ஒதுங்கணும். மூக்கூரில் மங்களாவில் மூக்கூரில் ஒதுங்கணும். சூறாவளி எடுத்து எங்கள் அது எங்கள் மூக்கூரில் எது எங்கள் காலத்தில் அங்கே நிறைய இருந்து மனதை தூக்கி என்ன வச்சு இருந்துட்டேன். அது 15 வயசுல நடந்தது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குள்ள. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை, அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: உங்களோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போகிறது நான் கார்த்திகா. அப்புறமா இன்னைக்கு சனிக்கிழமைனால நம்ம கூட பேசுறதுக்காண்டி இன்னைக்கு யார் இருக்கீங்க?
1: பிரதீக்ஷா.
0: இன்னைக்கு வந்து பிரதீக்ஷா இருக்காங்க. சரி, இன்னைக்கு நீங்கள் வந்து என்ன பிளானோடு வந்திருக்கீங்க?
1: ரெண்டு பாட்டு ஒரு கதை.
0: ரெண்டு பாட்டு ஒரு ஒரு கதை சொல்ல போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு பாட போகிறீங்களா இல்லை கதை சொல்ல போகிறீங்களா?
1: பாட்டு பாட போகிறீங்க.
0: சரி, பாடிடுறீங்களா?

0: ரொம்பவே சூப்பரா பாட்டு பாடிட்டாங்க. சரி, இன்னைக்கு ஸ்கூலுக்குலாம் போனீங்களா?
1: இல்லை,
0: லீவ் தானா?
1: ஆமா.
0: சரி, ஓகே. நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க?
1: செவன்த்.
0: செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்ததான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாட போறோம்னா, சூரியன் இந்த வார்த்தையோட வேறு பெயர்கள் உங்களுக்கு தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் வந்து எங்கள் கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளோட நிகழ்ச்சியில் இந்த மாதிரி தான் விளையாட போகிறோம். அதாவது வந்து நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையில் வந்து வேறு நிறைய பெயர்கள்லாம் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் சொல்லணும். உங்களுக்கான முதல் வார்த்தை சூரியன். அடுத்ததான் வந்துட்டு பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பக்கிசாமி. அப்பா அம்மா நல்லா இருக்கு. 65 ஆகிருது. அது எப்படி பார்த்தாலும் 20 மேல இருக்கும். எங்க ஊர்ல இருந்து, என்னுடைய ஊர் சொந்த ஊர்ல இருந்து காரைக்காலில் ஒத்தனார் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரையில் கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்னுடைய ஊருக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி கழிச்சு பார்த்தா சுனாமி இந்த கடல் பொங்கல் கடல் கொந்தளிச்சு சுனாமி வந்துச்சு. ஆனால் நான் சுனாமி வந்ததை பார்க்கல. சுனாமி வந்த மறுநாள் தான் போனோம். போய் பார்த்துட்டு எல்லா மக்களும் போனோம். போய் பார்த்தாங்க. பார்த்த இடத்துல பார்க்க போகும்போதில் போகும்போது அந்த அவங்க இருந்த குடியிருப்புலாம் இல்லை. ஏன்னா தடலாக போய் கிடந்தோம். நான் அங்கே இருந்த மக்கள் அந்த குடி அங்கே இருந்த குடியிருந்த மக்கள் சேதம் மக்களுக்கு அடல அனைத்து பேரும் இறந்துட்டாங்க. இங்கேருந்து காரைக்காலுக்கு பீச்சுக்காக போனவங்களும் அந்த நேரம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு போனவங்களும் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கிறது கணக்கு பண்ண முடியாது. சுனாமியில் அடிச்சுட்டு போய் ஒதுக்கப்பட்ட டெட் பாடியை தேடி கண்டுபிடிச்சதே கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே. அது வந்து கரையோரத்துலனாக்கா காரைக்காலில் சுனாமி வந்தது தரங்க

0: படியில் தான் அந்த கடல் அலையில் ஒதுக்கப்பட்டு 300 பேருக்கு மேலே 300 பேர் கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. இதுக்கு அதுக்கு மேலே எவ்வளோ பேர் இறந்தாங்கங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. மண்ணோட மண்ணா, அதில் ஒரு 3 குடும்பம், காரைக்கால் மேடையில் 3 குடும்பம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய சொந்தம், நண்பர்கள்லாம் இருக்காங்க. நம்மளோட பிறக்காத அண்ணன் தம்பி மாதிரி தான் நல்லா பழகினாங்க. அந்த குடும்பம் 3 குடும்பமே எல்லாரும் இருந்துட்டாங்க. மன அதிர்ச்சி ரொம்ப, மக்கள் அதனாலே போகலை, யாருமே அந்த கடலோர பகுதி பக்கம் போகிறதுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு போகலை. திரும்பவும் அந்த சுனாமி வந்ததுக்கு பிறகு ரொம்ப ரொம்ப கடல் பொங்க கடல் அலைகள் வந்து பார்த்தா 6 அடி 7 அடி உயரும். சீற்றம் கொண்டு அலையெல்லாம் வரும். அதை பார்த்துட்டு மக்கள் யாரும் போகிறது கிடையாது. மக்கள் கரெக்டாக சொல்லிவிடுவாங்க, எல்லாருக்குமே எல்லா மக்களுமே சொல்லுவோம், இன்றைக்கி சுனாமி நாள், டிசம்பர் 24 இந்த டைம் வந்ததுனாக்கா இன்னைக்கு தான் சுனாமி வந்தது நாள். எனக்கே புல் இருக்கு.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
5: பிரதீக்ஷா.
4: சரி, அடுத்துதான் இன்னைக்கு நம்ம ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்ல பிரதீக்ஷா.
5: ஆமாக்கா,
4: சொல்லிருங்க பாப்போம்.
5: நம்ம ஒரு வேர்ட் சொல்லுவோம், அதுக்கு வந்து மற்ற வேட சொல்லணும்.
4: அதில் வந்து அந்த வார்த்தையில் வேறு பெயர்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லணும். சரி, இப்போ நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் மேடம். உங்கள்
4: சொல்லுங்கண்ணா. நல்லா ஓகே, நான் சொல்லுங்கண்ணா. சூரியன், அதோட வேற பெயர்கள்லாம்
6: சொல்லிருங்கண்ணா.
4: ஓகேண்ணா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
6: எனக்கு புது பாடல் தெரியாது, நீங்களே புது பாடல்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்குமாறு நல்ல பாடல்களுக்கு மறுநிலை.
4: நம்ம சேசாச்சலம் அண்ணா நிறைய பதில்களை சொல்லிட்டாங்க. இதே மாதிரி பாமன்ல இருந்து தீனா அண்ணாவுமே சொல்லியிருக்காங்க. ஆதவன், கதிரவன், பகலவன், அருணன், தினகரன் அவங்களுமே நிறைய பதில்களை சொல்லியிருக்காங்க. அவங்க இதயம் முரளி அந்த படத்துலேருந்து வாமா வாமா அந்த பாடலுமே கேட்டிருக்காங்க. அவங்களுக்குமே நன்றியை சொல்லிட்டு, சரி இப்போ நீங்கள் வந்து கதை சொல்ல தானே போகிறீங்க?
5: ஆமாக்கா.
4: சொல்கிறீங்களா?
5: ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா இருக்கார், அவருக்கு வந்து வாரிசு இல்லை, அதனால் வாரிசை வந்து தேர்றதுக்காண்டி அந்த ஊர் பூரா எனக்கு வந்து வாரிசு வேணும், அதனால் வீட்டில் இருக்க பசங்க எல்லாருமே அரண்மனைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. அப்போ வந்து எல்லாருமே போயிடுறாங்க, எல்லாருமே புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் ரொம்ப ஏழை மாதிரி பாவப்பட்ட அப்படி போகிறான். அவனுக்கு அவன் பேர் என்னன்னா தினேஷ். அவனுக்கு வந்து இங்கே ராஜாகணும்னு ஆசை, ஆனால் எப்படி ஆகுறதுன்னு தெரியாது. அதோட இவனும் போயிடுறான். போயிட்டு பார்த்தா எல்லாருக்குமே ஒரு ஒரு விதை கொடுக்குறாங்க. அந்த விதையை வந்து 10 நாளில் வளர்த்துட்டு வர சொல்லி கொடுக்குறாங்க. இவனும் அந்த விதையை வாங்கிட்டு போய் வீட்டில் வந்து நல்ல உரம் போட்டு நல்ல மண் போட்டு தண்ணியெலாம் நல்லா ஊற்றி வளர்த்து பார்க்குறான். ஆனால் 8வது நாள் ஆகியும் அந்த செடி வந்து வளரவே இல்லை. 10வது நாள் ஆகியும் அந்த செடி வளரலை. அந்த வளராத செடியை எப்படி கொண்டு போகிறதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கொண்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இவனும் கொண்டு போயிடுறான். அங்கே பார்த்தா எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இவன் மட்டும்தான் ரொம்ப பழைய ட்ரெஸ்ஸாக போட்டு போகிறான்.
4: சரி, இதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். நம்ம கேட்ட கேள்விக்கு பாமன்லேருந்து ஃபாத்திமாக்காவுமே பதில் சொல்லியிருக்காங்க, கதிரவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் முதல் நீ முடிவு

0: நீயும் சாங்கும் கேட்டிருக்காங்க, அவங்களுக்குமே நன்றி சொல்லிட்டு நீங்கள் கேட்ட பாடலுமே வரும்க்கா. சரி, அடுத்ததான் நானுமே ஒரு தகவல் சொல்வேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு வந்து அத்தி பழத்தில் உள்ள சத்துக்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் வந்து நார் சத்து, வைட்டமின் B1, வைட்டமின் B2, வைட்டமின் B6 நிறையா இருக்குது. இது செரிமானத்தை வந்து மேம்படுத்துறதுக்கும் மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் உதவுது. வைட்டமின் ஏ, வைட்டமின் கேவும் இதில் இருக்குது. கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம், மக்னீசியம், பாஸ்பரஸ், தாமிரம்னு இன்னுமே நிறையா இருக்குது. இதனால் எலும்புகள் அப்புறம் பற்கள் வலிமையாகுது, இரத்த சோகையை தடுத்து ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ண உதவுது, இரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்க உதவுது, உடல் உறுப்புகளோட அந்த சீரான இயக்கத்துக்கும் நரம்பு மண்டலத்தோட ஆரோக்கியத்துக்கும் உதவுது. அத்தி பழத்தை சாப்பிட்றதுனால வாய் நாற்றம் நீங்கிறதோட தலைமுடியும் நீளமாக வளருது. அத்தி பழத்தை வந்து டெய்லியும் சாப்பிட்டா உடலில் இரத்த உற்பத்தி வந்து அதிகமாகுமா. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பாலில் அத்தி பழத்தை காய்ச்சி குடிக்கலாமா. அத்தி பழத்தை வந்து ஊற வச்சு சாப்பிடுவாங்களாம். ஜூஸு, மில்க் ஷேக் போட்டுமே சாப்பிடலாம். நறுக்கி வந்து அத்தி பழத்தை துண்டுகளோட அந்த ஓட்ஸு, தயிர் இல்லைன்னா பல சாலட்டில் வந்து சேர்த்து காலையில் உணவாக நம்ம வந்து சாப்பிட்லாம். இது வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பல வகை தான். இந்த பழம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா?
1: ஆ, சாப்பிட்ருக்கீங்கக்கா.
0: சரி, ஓகே. அடுத்ததான் இன்னைக்கான கேள்வியில் அடுத்த கேள்வி என்னது அப்படின்னா, அரசன். அரசனில் வந்து அரசனுக்கு வந்து நிறைய வேறு பெயர்கள்லாம் இருக்கும்ல, அதை வந்து உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததான் நம்ம நேயர்கள் கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் OSAFM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
3: பிரதீக்ஷா.
2: சரி, அடுத்ததான் நீங்க ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதோட மீதியையும் சொல்லிடுறீங்களா?
3: சொல்லிடுறேங்கா. சரி, அப்பா சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தினேஷும் வந்து அந்த அரண்மனைக்கு போகிறாங்க. போனால் எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு செடியை நல்லா வளர்த்து வச்சுட்டு வராங்க. இவனுக்கு வந்து அங்கே போகவே ஒரு மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் போகிறான். போனால் அவன் வந்து சைடில் போய் நிற்கிறான். ஒரு வேலைக்காரங்க வராங்க, வந்துட்டு அந்த கியூவில் வந்து அவனை நிற்க வைக்கிறாங்க. எல்லாருமே போகிறாங்க, போக ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிடுது. ஆனால் அங்கே போன உடனே வந்து அவன் ராஜா கிட்ட போகிறக்கே பயப்படுறான். இருந்தாலும் ராஜா வந்து அவனை கூப்பிட்டு வச்சு, ஏன் நீ என்னை பார்த்தா பயப்படுறேன்னு கேட்குறாங்க. அவங்க பார்த்தா லைட்டாக பயமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் வந்து எல்லாருமே வெயிட் பண்ண வச்சுட்டு, அந்த செடி வளர்த்துருவங்க பூராமே எனக்கு வாரிசு இல்லை, செடி இல்லாமல் ஒரே ஒரு பையன்தான் வந்தான், அவன் தான் எனக்கு வாரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு எல்லாருமே கேட்குறாங்க. ஏன்னா நான் கொடுத்த விதை வந்து நான் அந்த விதையை வறுத்து தான் கொடுத்தேன், வறுத்த விதை எப்படி வளரும், வளராமல் இருக்கிறது வறுத்த விதை வந்து வளராமல் தானே இருக்கும், எப்படி இவ்வளோ பெரிய செடியாக வளர்த்துருந்துருக்கீங்க, எனக்கு நேர்மை தான் முக்கியம், நேர்மையாக இருக்கிற ஒரு ஆளை தான் நான் என்னோடய வாரிசாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம தினேஷை வந்து வாரிசாக ஏற்றுக்கிறாங்க. இதோட மோரல் என்னென்னா, எப்போவுமே நேர்மையாக இருந்தால் என்ன வேணாலும் கிடைக்கும்.
2: ஆமாம், எப்போவுமே நம்ம நேர்மையாக இருக்கும்போது நமக்கு வந்து என்ன வேணால் கிடைக்கும். நான் வந்து ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தேன்ல பிரதீக்ஷா.
3: ஆமாக்கா,
2: என்னதுன்னு சொல்லிடுங்க. நானே சொல்லிடுறேன், அரசன். அரசன் தான் நான் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்துட்டு நன்னு பாமன்லேருந்து அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. பூபதி, மன்னன், வேந்தன், அரசன், கோன், ராயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நிறைய பதில்களை சொல்லிட்டாங்க. உனக்குள் நானே அந்த சாங்குமே கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு. அடுத்ததான் தூத்துக்குடியிலேருந்து சாதிக் அண்ணாவுமே பதில் சொல்லியிருக்காங்க. மன்னன், மகாராஜா, அதிபதி, இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பதில் சொல்லியிருக்காங்க. வாடி ஏன் பொட்டலை முட்டாயே அந்த சாங்குமே கேட்டிருக்காங்க, நன்றினா. அடுத்துதான் வந்துட்டு ராஜி, பாமன்லேருந்து ராஜி அவங்களுமே பதில் சொல்லியிருக்காங்க. மன்னன், வேந்தன், கோ, ராயன், பூபதி அப்படின்னு நிறைய பதில்களை சொல்லியிருக்காங்க, அவங்களுக்குமே நன்றியை சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. வாயா என் வீரா அந்த பாடலுமே கேட்டிருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் கேட்ட பாடல்லாம் வரும்க்கா. சரி, அடுத்ததான் நான் என்னோடய தகவலையுமே சொல்லிடுறேன். குழந்தைங்க வந்து இயல்பாகவே எல்லாரையுமே நல்லவங்களாக தான் நினைப்பாங்க. யாராவது வந்து சிரித்து பேசினாலும், பரிசு கொடுத்தாலும், அன்பாக பேசினாலும் உடனே நம்பக்கூடாதுன்னு குழந்தைங்கக்கிட்ட சொல்லி வளர்க்கணும். யாராவது வந்து நம்மள்கிட்ட நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளை நல்லா நடத்துவாங்கன்னு இல்லை, டயலாக் கூட வரும், நல்லா பேசுகிறவங்களா நல்லவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தங்களை பற்றி நமக்கு முழுசாக தெரியாத சிச்சுவேஷனில் அவங்கள்ட்ட வந்து நம்மளோட தனிப்பட்ட விஷயத்த ஷேர் பண்ணக்கூடாது. நம்மளோட தகவல்கள், குடும்ப விஷயங்கள், ஸ்கூல் இன்ஃபர்மேஷன்னு எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி யாராவது ஒருத்தங்க குழந்தைகிட்ட அதிகமாக அன்பாக பேசினாலும், தொடர்ந்து நெருக்கமாக வந்து பழக முயற்சி பண்ணாலும் இவங்க நல்லவங்கன்னு வந்து நினச்சிடக்கூடாது. சரி, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவீங்களா?
3: சொல்லுவேன்.
2: சரி, ஓகே. ஆனாலுமே அந்த மாதிரி விஷயத்துலையுமே நம்ம வந்து நம்பிக்கையாக இருக்கணும். ஏன்னா நம்ம கூட நல்லா பேசுகிறவங்க வேற ஒருத்தவங்க கூட வந்து நம்மளோட சீக்கிரட்டையே சொல்கிறவங்களா கூட இருப்பாங்க. நம்பிக்கை இது வந்து ஒரு நாளில் உருவாக வேண்டிய விஷயம் இல்லை. குழந்தைங்க வந்து புரிஞ்சுக்கிற விதத்தில் இதையுமே நம்ம சொல்லணும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே சொல்கிறப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க எல்லாத்தையுமே கடந்து போயிடுவாங்க. அதிகமாக ஒருத்தங்களை வந்து நம்பி அவங்க நம்மள்ட்ட பேசினாலும், ரொம்ப பேசலைனாலும் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அப்படி கஷ்டப்பட்டிருக்கீங்களா அவங்க ஃப்ரெண்டெல்லாம் பேசலைன்னு?
3: பேசாமல் இருந்தால் ரைட்டாக நம்ம வந்து லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்.
2: ஆமாம், அப்படி தான் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகும்போது அவங்க பேசலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப அதுலேயே அது வந்து ஒரு பெரிய மேட்ராகவே இருக்காது. ஆனால் அந்த விஷயத்த கூட நம்ம உட்காந்து சும்மா ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளோட சீக்ரெட்டாக அவங்கள்ட்ட சொல்கிறப்போ அவங்க யார்ட்டையாவது சொல்லிட்டா அதையுமே நம்மளால் வந்து தாங்கிக்க முடியாது. நம்ம வந்து அவங்கள நம்பி சொல்லியிருப்போம்னா அவங்க அதை வெளியே போய் சொல்கிறப்ப இது எதுக்கு தேவையில்லாத வேலை, அதுக்கு வந்து நம்மளோட சீக்ரெட்டை நம்மளோடையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடலாம். அப்படியும் இல்லைனா நமக்குன்னு ஒரு நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே அவங்கள பற்றி நமக்கு தெரிஞ்சால் மட்டும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட போய் சொல்லலாம். அதனால் வந்து பேரண்ட்ஸுமே குழந்தைங்களை இந்த விஷயத்துலேயும் கவனிச்சுக்கணும். சரி, அடுத்ததாக அடுத்த வார்த்தை என்னது அப்படின்னா பூ. பூவில் வந்து பூவோட வேறு பெயர்கள்லாம் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா 7094 4394 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். பூ, பூவில் இருக்கிற வேறு பெயர்கள் உங்களுக்கு தெரியுமா?
3: தெரியுங்க்கா.
2: சரி ஓகே, நம்ம வந்து இந்த கேள்வியை நேயர்கள்ட்ட கேட்போம். உங்களுக்குமே தெரியும்னா நான் சொன்ன நம்பருக்கு வந்து கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ நீங்கள் வந்து பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
2: பிரதீக்ஷா.
1: சரி, இப்ப வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க?
2: பாட்டு பாட போறீங்க.
1: சரி, பாடிடுறீங்களா?

0: ரொம்பவே சூப்பரா பாடிட்டாங்க. சரி, அடுத்து தான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ. ஹலோ.
0: வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
1: மாமு கரோட்டு கடை தங்கச்சி மூடம் மீனனிசு பேசுறேன். தங்கச்சி மூடத்துல
0: நல்லா இருக்கீங்களாண்ணா?
1: நல்லா நலகமா இருக்கேன்.
0: ஓகேண்ணா, இன்னைக்கு வந்து கேம் கேட்டுட்டு இருந்தீங்களாண்ணா?
1: உங்களுக்கு
0: பிடிச்ச பாடல் சொல்லிருங்கண்ணா.
1: எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து சாலிக்கு மரியாதை படத்துல இருந்து ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சு சிற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி அந்த பாட்டு போட்டுருங்க.
0: என்ன படம்னா?
1: காதலுக்கு மரியாதை படத்துல இருந்து ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றது அந்த பாட்டு.
0: நன்றி. நம்ம மீரான் யூசுப் அண்ணாமே ரெண்டு பதில்களை சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததான் நான் ஒரு கோர்ஸ் பத்தி சொல்றேன்ல, அதையுமே சொல்லிடுறேன். உயிர் வேதியியல், அதாவது வந்து இது ஆங்கிலத்தில் பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். உயிர் வேதியியல்னா உயிரினங்களுக்குள்ளும் உயிரினங்கள் அதுக்கப்புறம் தொடர்பாகவும் நிகழும் வேதியியல் செயல்முறைகளை பற்றி படிக்கிற ஒரு அறிவியல் துறை தான். உயிரியல் வேதியியல் ரெண்டும் சேர்ந்த கலப்பு துறை தான் உயிர் வேதியியல். தாவரவியல்ல இருந்து மருத்துவம் மரபியல் வர பல துறைகளுக்கு வந்து இது அடிப்படையாக அமையுது. முக்கியமான பிரிவுகள்னு பார்த்தோம்னா மூலக்கூறுகள், உடலின் கட்டமைப்புக்கு உதவுற அந்த அமினோ அமிலங்கள், புரதங்கள், அடுத்து வளர்ச்சிதை மாற்றம், உணவு ஆற்றலா மாற்றும் அந்த உடம்போட வேதியியல் செயல்கள், நொதிகள், உடல்ல நடக்கும் வேதியியல் வினைகளை வந்து விரைவுபடுத்தும் சேர்மங்கள். 12 வகுப்பில் வந்து அறிவியல் பிரிவு தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஹியூமன் ஃபிசியாலஜி, அதுக்கப்புறம் மைக்ரோ பயாலஜி, ஜெனிட்டிக்ஸ் பயோடெக்னாலஜி, இதெல்லாம் வந்து இதில் உள்ள முக்கியமான பாடங்கள். வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா லேப் டெக்னீஷியன், மருத்துவ மற்றும் ஆராய்ச்சி கூடகங்களில் வந்து வேலை பார்க்கறது, ரிசர்ச் அசிஸ்டண்ட், அறிவியல் அப்புறம் வந்து மருந்து தயாரிப்பு நிறுவனங்களில் ஆய்வு பணிகள், குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட், உணவு அப்புறம் வந்து மருந்து உற்பத்தி துறைகளில் தரம் சோதிக்கிறது தான். இது வந்து பொதுவாகவே நிறைய காலேஜில் இந்த பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு லேப் சம்மந்தமாக படிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முழு விளக்கமும் இப்போ நான் சொன்னது தான். சரி, அடுத்த வார்த்தை என்னது அப்படின்னா சந்திரன், அதாவது நிலாவில் உள்ள வேறு வேறு பெயர்கள் உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் OCFM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக.
3: உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ஜாபீர், அப்புறமா நம்ம கூட கார்த்திக் அக்காவுமே இருக்காங்க. சரி, நம்ம இன்னைக்கு சொல்ல நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்
2: அதை வந்து இப்ப நம்ம கூட ஒரு நேயர் வந்து சொல்லுவாங்க.
3: ஓகே அக்கா, சொல்லட்டும்.
2: வணக்கம்.
4: வணக்கம் அக்கா.
2: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
4: என் பேர் நாவலட்சுமி, நான் தங்கச்சி மடத்துல இருந்து பேசுறேன்.
3: சொல்லு, என்ன பண்றீங்க?
2: மதி சந்திரனா? சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்னது?
4: கோட் படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க.
2: கோட் படத்துல இருந்தா?
4: கோட் படத்துல இருந்து.
2: சரி, இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போனீங்களா? ஸ்கூலுக்கு எல்லாம் போனீங்களா
4: இன்னைக்கு? போனோம்க்கா.
2: சரி, ஓகே. நம்ம நோவா லக்ஷிதா அவங்களுமே ரெண்டு பதில்களை சொல்லிட்டு ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. அடுத்ததான் மெசேஜ் மூலியமாகவுமே நேயர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது திங்கள், மதி, சந்திரன், சோம்பு, அளவு, இந்த மாதிரி பிறை நிறைய பதில்களை சொல்லியிருக்காங்க. பாமன்ல இருந்து நந்தினி, அவங்க வந்து கலாட்டா கல்யாணத்துலேருந்து காதல் சொல்ல முடியாது அந்த பாடலுமே கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து உங்களோட தகவலையும் சொல்லிடுறீங்களா?
3: சொல்லிடுறேங்க்கா. மெத்தன் திப்பு தான் இந்த கதையை வந்து என்ன அப்படின்னா சொல்லவே முடியல நம்ம கிட்டத்தட்ட. ஆனால் இப்போ நம்ம இந்த கதையை நம்ம முழுமையாக முடிச்சிடலாம். என்னக்கா, சூரியனும் குட்டி குட்டி குருவி குஞ்சுகளும். காலை விடிந்தது. சூரியன் கண்களை மெல்ல திறந்து உலகத்தை பார்த்தான். வெளிச்சத்தினால் கண்கள் கூசின. மறுபடியும் கண்களை மூடி கொஞ்சம் கொஞ்சமாய் கால்வாசி கண்ணை திறந்தான். அரை கண்களை திறந்தான். முக்கால் கண்களை திறந்தான். பிறகு முழு கண்களையும் திறந்தான். இப்போது கண்கள் கூசவில்லை. மேலே இருந்து கீழே பூமியை வேடிக்கை பார்த்தான். அப்படியே மெல்ல வானத்தில் காவல் நடைபயிற்சி செய்ய புறப்பட்டான். கீழே ஒரு...
2: சரி, நம்ம அதை தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
2: நல்லா இருக்கீங்களானா?
5: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கோம்னா.
5: உங்க பகுதியில எப்படி இருக்கு மழை எல்லாம்?
2: இல்லனா, இன்னைக்கு வெயில் தான்.
5: வேலூர் மாவட்டத்துல நல்ல மழை பெஞ்சது. நேத்திக்கு 1.5 மணி நேரம் மழை, இப்பவும் ஒரு சூப்பரான மழை. எனவே ஒரு குளிர்ச்சியான பொழுதாக இருக்கிறது.
2: ஓகே, நான் நல்லா என்ஜாய் பண்ணுங்கண்ணா.
5: நாளைக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க?
2: தெரியலண்ணா, நாங்க வந்து வீட்டுக்கு போனாதான் சந்தைக்கு போகவா இல்ல வேற எங்கேயும் போகவானே தெரியும்ண்ணா.
5: சரி சரி, வேலூர் மாவட்டத்திலயும் சூப்பரா இருக்கு கிளைமேட், அதனால ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண வேண்டியதுதான்.
2: ஓகே, நான் நல்லா என்ஜாய் பண்ணுங்கண்ணா. இன்னைக்கு வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்களானா?
5: ஆமா ஆமா, நீங்க ஒரு சொல் சொல்லுவீங்க, அந்த சொல்லுக்கு இனியான வேறு சொற்கள்லாம் சொல்லணும்.
2: ஆமா, நான் உங்களுக்கான வார்த்தை வந்து நெருப்புனா.
5: நெருப்பா?
2: ஆமாண்ணா.
5: தீ?
2: தீ.
5: தணல்?
2: தணல்.
5: வேற என்ன இருக்கு? இது ரெண்டும் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு.
2: சரி ஓகேனா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
5: எனக்கு வந்து நெருப்புடா நெருங்கிடா வந்து பாரு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு கொடுங்க.
2: ஓகேனா, கண்டிப்பா கொடுத்துடலாம்னா.
5: நீங்க சொன்ன வார்த்தையில இருந்து ஒரு பாட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா கேக்குறதுக்கு.
2: ஆமாண்ணா, ரொம்ப சூப்பர்ண்ணா.
5: ரொம்ப ரொம்ப ஹாப்பிப்பா, அந்த டே வந்து உங்களுக்கும் ஒரு சூப்பர் ஃபேன்டஸ்டிக் டேவா அமையட்டும்.
2: ஓகே நா, நன்றிண்ணா.
5: மீண்டும் சந்திப்போம், பை பை.
2: நம்ம சந்திரசேகரனா சூப்பரா பதில்களை சொல்லிட்டு அதுல இருந்தே ஒரு பாடலுமே கேட்டுட்டாங்க. சரி, அடுத்ததா இப்ப நீங்க வந்து அந்த புக்கை வாசிச்சிருங்க.
3: ஓகேக்கா. அப்புறமா அந்த ஒரு காவல் நடைபயிற்சி செய்ய போடப்பட்டான். அப்போ கீழே ஒரு கூரை வீட்டுல முற்றத்துல ஒரு சிட்டுக்குருவி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தது. அது ஓலைகளுக்கு நடுவுல கூடு கட்டி குஞ்சுகள் பொறுத்திருந்தது. காட்டில் 2 குஞ்சுகள் இருந்தன. 2 குருவி குஞ்சுகளில் ஒன்று ரொம்ப குட்டியா இருந்தது. ஆனால் அந்த குட்டி குருவிகளுக்கு சுறுசுறுப்பா இருந்தது. கூட்டுக்குள்ளேயே அடைந்து கிடக்க முடியலை. சுற்றி சுற்றி வந்தது அம்மாவிடம். நான் எப்போ பறக்கலாம் சொல்லுங்கம்மா நான் எப்போ பறக்கலாம் சொல்லுங்கம்மா என்று கேட்டுக்கொண்டே இருந்தது அம்மா குருவி. குட்டி குட்டி குருவி குட்டி குட்டி குருவி குஞ்சே இறகு முளைக்கணும், சிறகு முளைக்கணும், வால் முளைக்கணும், கால் வளரணும், அப்புறம் பறக்கலாம் குட்டி குட்டி குருவி குஞ்சுகளே என்று சொன்னது. அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன அட்வைஸ்ன்னு சொல்லி இந்த கதை வந்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
2: சரி, இந்த கதையை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். இப்போ வந்து நம்மள நிறைய பேர் மண்டாடி படம் பார்த்துருப்போம். அதில் வந்து முக்கியமான கான்செப்டே பாய்மர படகு போட்டி தான். இந்த படம் வந்து நம்ம ராமேஸ்வரம் பகுதியில் தொண்டியில் எடுத்த ஒரு படம் தான். தொண்டியில் வந்து இந்த பாய்மர படகு தான் ஃபேமஸான ஒரு விளையாட்டு. இன்றைக்கி அந்த படத்தை வந்து அந்த பாய்மர படகு போட்டி பற்றி தான் வந்து நான் சொல்ல போகிறேன். கடல், காற்று, அலை இந்த மூணையுமே நம்பி வேகமாக முன்னேறக்கூடிய ஒரு பாரம்பரியமான விளையாட்டு தான் இந்த பாய்மர படகு போட்டி. தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக கடலோர மாவட்டங்கள், ராமநாதபுரத்தில் நான் சொன்ன மாதிரி தொண்டி, நெல்லையில் கூட்டப்புலி, தூத்துக்குடி இந்த பகுதிகளில் உள்ள மீனவ கிராமங்கள் இது வந்து ஒரு முக்கியமான கேமாக எப்போவுமே விளையாண்டுட்டே இருக்காங்க. இந்த போட்டி வந்து எந்த ஒரு இன்ஜின்ஸுமே இல்லாமல் காற்றோட அந்த திசையை வச்சு கடல் அலைகளின் விசையையும் அதை மட்டுமே பயன்படுத்தி வந்து நடத்தப்படுற ஒரு போட்டி தான். பாய்மரத்தை வந்து காற்றுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி இறக்கி கண்ட்ரோல் பண்ணி படகை கொண்டு போகணும். பொதுவாக வந்து ஒரு போட்டிக்கு 6-9 பிளேயர்ஸ் வரை இருப்பாங்க. காற்றடிக்கும் திசையை பொறுத்து பொதுவாக 7-10 கடல் மெய்கள் வரை இலக்கு வந்து நிர்ணயிக்கப்படும். எல்லை கோட்டை எந்த படகு காற்றை தாண்டி முதல்ல சென்றடைதோ அதுதான் வெற்றியாளராக வந்து அறிவிக்கப்படும். இந்த கேம் அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. காற்றோட வேகம், கடல் அலை, சுழின்னு நிறையா இதுக்கு வந்து இடையில ஆபத்துகள்னு இருக்கானா, அதையுமே தாண்டி விளையாடுற ஒரு விளையாட்டு தான் பாய்மர படகு போட்டி. எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்ம ஜெயிக்கணும். இந்த விளையாட்டை பார்த்தே கடலுக்கு போகிறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த கேம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: இதுவுமே நீங்கள் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குது அப்படின்றது தெரியும், ஆனால் அதில் உள்ள ரூல்ஸ் இதெல்லாம் எனக்கு தெரியாது.
2: எனக்கெலாம் இந்த மண்டாடி படம் பார்த்த பிறகு தான் தெரியும் இப்படிலாம் கேம்ஸ் இருக்குது. அது வரை சும்மா நானுமே இந்த வீடியோஸ் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஆனால் அவ்வளோ சிறப்பாக உள்ளே போயெல்லாம் நான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த மாதிரியுமே நம்ம ஊர்களையுமே நிறைய விளையாட்டுகள்லாம் நமக்கு தெரியாததுமே இருக்குது. சரி, அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: அடங்கட்டுமா அதிரடி கலப்பட்டுமா கம்பெனதா துறக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா
1: ஒரு நிமிஷம் நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் துறக்கட்டுமான்னு சொன்னேன்
1: ஷாம்பெயினா என் காதல் கேம்பெயின் கேட்டது
2: மாப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும் கரெக்டாக கேட்கும் ஸ்டார்ட் மியூசிக்

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ஜாபீர் மற்றும் கார்த்திகா. சரி, இன்னைக்கு நம்ம சோழ என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம், அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் பேரே நீங்கள் சொல்லலைன்ட்டேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு கேள்வி பல பொருள் தருமாறு அமைவது,
4: ஒரு வார்த்தை அதுல வந்து பல பொருள்கள் இருக்கும்ல, அதான்
3: இன்னைக்கு
4: சொல்றேன்.
3: அதுல வந்து திங்கள் அப்படின்றத நான் சொல்றேன்.
4: திங்கள் நீங்க வந்து அதுக்கு அந்த, சரி ஓகே, திங்களே ஓகே. திங்கள் அப்படி சொல்லலைன்னா இப்ப வந்து நிலானா நிலாக்கு நிறைய பேர் இருக்கும்ல,
3: கிட்டத்தட்ட வண்டி அதுதான் ஆன்சரு. அதாவது திங்கள் அப்படின்றது வாரத்துல இரண்டாவது நாள் வரும், அப்புறமா திங்கள் அப்படின்றது இரவுல வர்றது நிலாவையும் திங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
4: அப்புறம் மாதத்தையும் சொல்லுவாங்க தானே,
3: மாதம் இல்லக்கா, வாரத்துல இரண்டாவது நாள் சொல்லுவாங்க
4: மாதம், அதையும் திங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல.
3: சரி, நானுமே வந்து ஒரு கதை தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம்ல அக்கா, விசில் அடிக்கும் சைக்கிள்.
4: புதிய சங்கம் வேற கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாசிக்க ஆரம்பிங்க.
3: வேற கேள்வி என்ன கேட்க, நீங்களே கேட்டுருங்களேன்.
4: சரி, அம்மா, அம்மாவுக்கு வந்து வேற பெயர்கள் உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாவோ உங்களோட பதில்களை நீங்க சொல்லலாம்.
3: சரி, அப்புறமா நான் கதை சொல்லிடுறேன். விசிலடிக்கும் சைக்கிள் உதயசங்கரவங்களால் இயக்கப்பட்டுச்சு, வானம் பதிப்பகம் தான் பயிச்சிருக்காங்க. இந்த புக்கை வந்து நம்ம பேசிடலாம். அடைந்து கிடக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன சின்ன குருவிகள் எல்லாமே சுற்றி சுற்றி பார்த்துச்சு. அப்புறம் அவங்க அம்மா கிட்டேயே டைரெக்டாக போய் கேட்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி நாங்களுமே பறக்கணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு தான் குட்டி குஞ்சாச்சே, அதுகளுக்கு வந்து ரெக்கை கூட இன்ன வரைக்கும் முளைக்கலை, சிறகுகளும் முளைக்கலை, காலுமே கொஞ்சம்தான் இருக்குது. அப்போ அந்த குட்டி குட்டி குருவி குஞ்சுகள் எல்லாமே உடனே நடக்கணும் அப்படின்னு நினச்சிச்சு. அது தன்னுடைய உடலை மீண்டும் மீண்டும் பார்த்துச்சு. அப்போது உச்சி வெயில் வந்து விட்டது. நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்த சூரியன் அந்த கூரை வீட்டுக்கு மேலே வந்து நின்றுச்சு. வெளிச்சத்தினால கண்கள் வந்து கூசுச்சு. குட்டி குட்டி குருவி குஞ்சுகளும் கூட்டிலிருந்து வெளியே எட்டி பார்த்துச்சான். சூரியன் சிரித்து கொண்டே இருந்ததை பார்த்ததும் அதற்கும் சிரிப்பு வந்துச்சான். கியா கியா என்றது சிரித்தது. இந்த கியா கியா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம், நான் சின்ன பிள்ளையில கேட்டது, அந்த கியா கியா குருவினா கியா கியா கூனு அந்த ஒரு பாட்டு வரும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு பாட்டு தான். அப்புறமா குட்டி குட்டி குருவி குஞ்சுகளும் சிரிப்பு சத்தத்தை கேட்ட சூரியன் அங்கே நின்று விட்டது. குட்டி குட்டி குருவி குஞ்சுகள் சூரியனிடம், கியா கியா சூரியன் மாமா, சூரியன் மாமா, நானும் உங்களோட மாதிரி வானத்தில் பறந்து மிதக்கணும் அப்படின்னு சொன்னச்சான் அந்த குட்டி குருவி குஞ்சுகள். அதற்கு சூரியன் வந்து, ஆகா, அதுக்கு என்ன, உன் சிறகுகள் அசைத்து மேலே பறந்து வா அப்படின்னு பதில் சொன்னச்சு. உடனே குட்டி குட்டி குருவி குஞ்சுகளும் தன்னோட சின்னஞ்சிறு சிறகுகளை அசைச்சிச்சு.
4: ஆச்சரியமா நம்ம அடுத்த பகுதியில தெரிஞ்சுப்போம் இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு. சரி, இப்ப நீங்க வார்த்தை சொல்றீங்களா, நானே சொல்லிட்டேன் தானே. ஆமா, அம்மா, அந்த வார்த்தையில உங்களுக்கும் நிறைய பொருள் தெரியும்னா நீங்களுமே எங்க கூட கலந்துக்கிட்டு உங்களோட பதில்களை சொல்லலாம். நம்மளை சுற்றி இருக்கிற குழந்தைங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. சில குழந்தைங்களுக்கு வந்து நடக்க கொஞ்சம் சிரமம் இருக்கலாம், சில குழந்தைங்களுக்கு பார்வையில் சிரமம் இருக்கலாம், சில குழந்தைங்களுக்கு கேட்குறதுல சிரமம் இருக்கலாம், இன்னும் சில குழந்தைங்களுக்கு கூடுதல் நேரமோ உதவியோ தேவைப்படலாம். மாற்றுத்திறன் கொண்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் மற்ற குழந்தைய போல கல்வி, விளையாட்டு, சமூகத்தில் கலந்துக்கிறதுன்னு எல்லா உரிமைகளுமே இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஒரு குழந்தைக்கு நடக்க சிரமம் இருக்குதுன்னா நீ விளையாட வேணாம், ஓரமாக பாருன்னு சொல்லக்கூடாது. அந்த குழந்தையும் கலந்துக்கிற வகையில் விளையாட்டை மாற்றி அமைக்கலாம். புரிந்து கொள்ள வந்து சிரமப்படுற குழந்தைக்கு கூடுதலாக சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி பார்வை குறைபாடு உள்ள குழந்தைக்கு தேவையான ஆதரவு கொடுக்கலாம். ஸ்கூல்லலாம் வந்து கண் செக் பண்ணுறப்ப நம்மளோட பிரச்சனைகளையுமே சொல்கிறதுக்கு வந்து உரிமை இருக்குது. சரி, உங்க ஸ்கூல்லாம் நீங்க கண்ணு செக் பண்ணிருக்கீங்களா? சரி ஓகே. சில நேரம் வந்து பெரியவங்களோட வார்த்தை குழந்தைய வந்து அதிகமாக பாதிக்கும். அதனால பெரியவங்களும் பேசுறது வந்து சரியான யோசிச்சுட்டு பேசணும். குழந்தை வந்து எப்படி இருந்தாலும் அதோட கனவுகளுக்கும் உரிமைகளுக்கும் எல்லை இருக்கக்கூடாது. அடுத்ததான் இப்போதான் நம்ம சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடல், நந்தினி அக்கா கேட்ட பாடல்லாம் வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என் பேர் அழகேசன். நான் வயசுலாம் 66, சொந்த ஊர் நாசை, அது தூத்துக்கு பக்கத்து. இங்கே வந்து 40 வருஷம் ஆகும். மாதா கோயில்ல பெரிய கோயிலாக இருக்கும். நான் இந்து, நாங்கள் அந்த கோயில்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து தான் நாங்கள் தான் பெரிய ஊர். அப்போ வந்து சினிமா தேட்டரில் டிக்கெட்லாம் 23 பைசா. நாங்களாம் படம் பார்க்கும்போது, எங்கள் வயசில் நாங்கள் படம் பார்க்கும்போது 23 பைசா. சின்ன வயசில் நாங்கள் 8வது வரைக்கும் நான் படித்தேன். படிப்பு படிக்க முடியாதவனா கடை தொழில் இருக்க ஆரம்பிச்சேன். எங்கள் அப்பா காய்கறி கடை, அங்கே போய் உட்காந்துருப்பேன், ஆவலம் பார்ப்பேன். மெட்ராஸிலிருந்து கடை வச்சுருக்கேன். அப்புறம் பாம்பேக்கு போயிருக்கேன். பாம்பேது இந்த நிலக்கல்ல, அங்கே பேர் சிந்தானா, அது பேர் அந்த யாரம் பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட இடம் போயிருக்கேன். அப்படியே பழைய போய் அப்பெல்லாம் இருந்த பிறகு, எங்கள் அம்மா இருந்த பிறகு, அப்படி முதல்ல வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னான், அவனை வச்சு அவனை பார்க்கணும்னு வந்தாங்க. அப்படியே யாரத்தில் அப்படியே இறங்கிச்சேன். இங்கேயும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு ரெண்டு பையன். அப்புறம் அவளுக்கு பழக பழக அப்படி பழகிருக்கிறாங்க. இப்போ நான் பெரிய ஏஜென்ட்டு ராமநாடு ஒழிச்சிருக்கு. இவங்களாம் நம்ம நமக்கு சேர்க்க போகிறதாக்கள் தான். 8வது மாதம் ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தொடக்கத்தில் வந்து முறல் வந்து தரவு முறல் 18 ரூபா, பூசி முறல் 25 ரூபா. இதுதான் ஆரம்பம். இப்போ அது எங்கேயோ விட்டு. அப்போ வந்து 1 ரூபா, ஒரு டன் எடுத்தது 1000 ரூபா. மெட்ராஸ், சிந்தாடிப்பேட்டை, கூழுவாஞ்சேரி, பல்லாவளம், கோயம்புத்தூர் வந்து பெரிய மார்க்கெட்டு, கேஎஸ்எம், அது முக்கியமான அளவுக்கு அனுப்புவோம். அந்த நைட்டில் வண்டி கம்மி. ஒய்எஸ்ன்னு இவ்வளவு ஆட்ட ஏஜெண்டாக இருந்தேன். அவ்வளோ வண்டி வரும். மொத்தத்தில் 10 வண்டி தான் வரும். மீன் வண்டி ட்ரெயினில் நாங்கள் வந்து எழுதி கொடுத்து ட்ரெயினை நிப்பாட்டி, அதுக்கு சந்தியான்னு ஒருத்தர் இருக்காரு, அவங்க மகிழ்ச்சியெல்லாம் நாங்கள் வந்து ட்ரெயினை பாம்பால் நிப்பாட்டி ஏற்றினோம். அதனால பாம்பால புக்கிங் கிடையாது. ஒன்றும் ராமேஸ்வரம், அது மண்டபம், பாம்பால் ஏற்றக்கூடாது. ஆனால் அவன் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணி மறுபடியும் பாம்பால் ஏற்றினாங்க. ரயில்வேலையே நாங்கள் வந்து கொடி பிடிச்சி உண்ணாவிரதமாக இருந்தோம். அப்புறம் தான் வண்டி நிப்பாட்டி ஏற்றினாங்க.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பந்தலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:40 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
2: மாமா சாதிக்.
1: சரி, நம்ம சாதிக் தம்பி, நீங்க என்ன புக்கு வாசிட்டு இருக்கீங்க?
2: துப்பறியும் சேகன். இது சிறார் நாவல். சொக்கன் அவங்களால தான் இயக்கப்பட்டிருக்கு. இது வானம் பதிப்பவன், அவங்க தான் இதை படிச்சிருக்காங்க. இது யாருக்காச்சும் வேணும்னா, இது யாராச்சும் ரசிச்சு வாசிக்கணும்னா கால் பண்ணுங்க.
1: 91-76-54-99-91 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து இந்த புக்கை வந்து வாங்கிக்கலாம். சரி, அடுத்ததான் நாங்கள் வந்து அப்பளையே அம்மா இதோட வேறு பெயர்கள்லாம் கேட்டிருந்தோம். இதுக்கு வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து, நெடுந்தீவுலேருந்து நம்ம கமலண்ணா பதில் சொல்லியிருக்காங்க. தாய், அன்னை, அம்மா, தாயார், ஜனனி, மாதா, அம்மாள், பெற்றவள், ஈன்றவள், அன்னையார்னு நிறைய பதில்களை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, நன்றினா இப்போ நீங்கள் வந்து உங்கள் புக்கை வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
2: ஆ, வாசிக்கிறேங்க. பெசான என்னோட வா என்று மிரட்டியது. என்னதென்று தெரியவில்லை. அந்த குரல் எல்லா இல்லாட்டி உண்மையான உன்னை என்ன செய்வது, என்ன செய்யணும் எனக்கே தெரியாது. இதை கேட்ட மகேந்திரனுக்கு உடமெல்லாம் நடுக்கம். யார் அவர்கள்? என்ன திருட போறாங்க? என்னது திருட போகிறார்களா? இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். தடுப்பது எப்படி? குழப்பத்தில் கொண்டுகை வெளிய எட்டி பார்த்தான். மகேந்திரனுக்கு இரண்டு பேர்.
1: சரி, ஓகே, அதை வந்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்த வார்த்தை வந்து தந்தை. தந்தையில வந்துட்டு உங்களுக்கும் நிறைய வார்த்தைகள் தெரியும்னா 7-0-9-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். சரி, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: நல்லா இருக்கோம்க்கா. உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிடுங்கக்கா. உங்களுக்கு வந்து தந்தைக்கா, தந்தையில உள்ள வேறு பெயர்கள்லாம் சொல்லுங்கக்கா.
3: இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு இணையா இருக்கக்கூடிய வார்த்தைகள் சொல்லணுமா?
1: ஆமாக்கா.
3: சரி சரி, எப்படி இருக்கு கிளைமேட் உங்க ஊர்ல?
1: வெயில் தான்க்கா.
3: மழையே வர மாட்டேங்கடா.
1: ஆமாக்கா.
3: எங்க ஊர்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கிறதுனால ஏதோ லைட்டா பரவாயில்ல.
1: ஓகேக்கா, வருதான்னு பாப்போம்க்கா.
3: வரும் வரும், காத்திருக்கலாம்.

0: இரண்டேன் மாக்கோளம் போட்டிட கலைந்த கோலங்களோ வளைந்து நெளிந்து அழகாய் கவர்ந்தது மலையின் வருகையால்.
1: ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. கவிதை ஆசிரியரோட நீங்க நல்லா சொல்றீங்கக்கா.
0: எப்படிப்பா என்ன சொன்னீங்க?
1: கவிதை ஆசிரியரோட நீங்க வந்து ரொம்ப சூப்பரா சொல்றீங்களா?
0: ஐயோ அந்த அளவுக்குலாம் நம்ம டேலண்ட் இல்லப்பா. ஏதோ
1: ரொம்ப சூப்பரா தான் சொல்றீங்க.
0: யோசிக்கக்குள்ள தோணுச்சுன்னா சொல்லிடுவேன். நான் அந்த அளவுக்குலாம் படிச்சதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது.
1: அதனால சூப்பரா தான் சொல்றீங்க.
0: சரிப்பா, பிடிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். பதில் என்ன? தந்தையா?
1: தந்தையில வேற வேற பெயர்கள் இருக்கும்லக்கா.
0: என்ன சொல்றது, தந்தைனாக்கா தகப்பன் சொல்லுவாங்க. பெற்றோர் சொல்லமா? சொல்ல முடியாது, சொல்லமா?
1: சரிக்கா, பெற்றோர்.
0: பெற்றோர்னு ரெண்டு பேரும் சேர்ந்துல வரும், அம்மா அப்பான்னு சொல்லிட்டு.
1: எப்படியோ அப்பாவும் பெற்றோர் தானக்கா.
0: சரிப்பா, நீங்க சொல்லிட்டா சரி. அப்புறம் வேற என்ன சொல்லலாம்?
1: அப்புறம் அம்மாவை நம்ம அதேல அப்பாவுக்கு சொல்லுவோம். நானே
0: சொல்லிட்டேன்க்கா.
1: போதும்க்கா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
0: எனக்கு வந்து இது கதிர்வேலன் காதல் படத்துல இருந்து என்ன பாட்டு, அன்பே அன்பே எல்லாம் அன்பேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுல.
1: ஓகேக்கா,
0: அந்த பாட்டு கொடுத்துருங்க நேரம் இருந்தாக்கா.
1: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
0: நன்றிப்பா.
1: நம்ம வசந்திக்கா எப்பயும் போல கவிதையும் சொல்லிட்டு பாட்டுமே கேட்டுட்டாங்க. சரி, அடுத்ததான் வந்துட்டு பாடல்களுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:51 ஆயிருச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் மாமா சாதி.
2: சரி, நீங்க வந்து என்ன புக் வாசிச்சுட்டு இருக்கீங்க?
3: துப்பறியும் சேகரன், இது சிறார் நாவல்.
2: துப்பறியும் சேவகன்,
3: ஏன் சொக்கன் அவங்களாலதான் ஏற்கப்பட்டிருக்கு. இது வானம் பதிப்பாங்க, அவங்க தான் இதை பதிச்சிருக்காங்க. இது யாருக்காச்சும் வேணும்னா யாருக்காச்சும் வேணும்னா கால் பண்ணுங்க.
2: 91-76-54-99-91. உங்களுக்கும் இந்த புக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த புக்கை வாங்கிக்கலாம். சரி, நீங்கள் இப்போ வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
3: ஆ, வாசிக்க ஆரம்பிக்கிறேங்க்கா. அதுக்கப்புறமா யார் இவர்களுக்கு என்ன வேணும் என்னதை கேட்டான். குழந்தைங்களுக்கு குழப்பத்தில் கொட்டகைக்கு வெளியே எட்டி பார்த்தான் மகேந்திரன். இரண்டு பேர் இருட்டில் நடந்து செல்லுவதை.
2: இதுக்கப்புறமா நம்ம நாளைக்கான பகுதியில் வந்து இதை பற்றி தெரிஞ்சுப்போம். நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டனால வானிலை தகவலுமே தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி காற்றோட வேகம் 16 கிலோமீட்டரில் இருந்து 38 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையிலேருந்து வீசும். இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இது மண்டபத்திலேருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நாளைக்கு சந்திக்கலாம்.
2: அடுத்ததா நம்ம வசந்தி அக்கா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறைவுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. அமைதிக்கும் கடல்சார் வரலாற்றுக்கும் புகழ்பெற்ற நமது கீழக்கரை கிராமத்தை பத்தி சில நிமிஷங்கள் உங்களோட பகிர்வதில் ரொம்ப மகிழ்ச்சி மக்களே. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் அடுத்த 2 மணி நேரம் உங்களோட பேச போறது நான் இனிதா. மன்னராட்சி காலத்துல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பாண்டிய மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்ச ஊரு அப்படின்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரத்தை கடல்வழி வணிகத்துக்கு ரொம்ப பெரிய மையமா இருந்துச்சு. இந்த கீழக்கரை அப்படின்னா கிழக்கு திசை அப்படின்னு அர்த்தமா, கரை அப்படின்னா கடற்கரை பகுதி அப்படின்னு பொருள்படும் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டிய நாட்டோட கிழக்கு கடற்கரையில் அமைந்திருக்கிற முக்கியமான துறைமுக நகரமாக இருந்ததால இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழக்கரை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சங்க காலத்துல இத நீர்ப்பவளம் அப்படின்னு, ஏர்பட்டினம் அப்படின்னு சொன்னதா வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. இங்க இருக்கிற ஜிம்மா பள்ளி கிபி 633 கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உலகத்தோட ரொம்ப பழமையான மசூதிகள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இதுல திராவிட சிற்பங்களும் இஸ்லாமியரோட கலைகளும் சேர்ந்து செதுக்கப்பட்ட ஒரு அரிய கல்வெட்டுகளும் சிற்ப தூண்களும் இருக்குது. முக்கியமா பாண்டிய மற்றும் சேதுபதி மன்னரோட ஆட்சியில வணிகத்துக்கு வழங்கப்பட்ட செப்பு பட்டயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கடல் வழிய வணிகத்துக்கு பயன்படுத்தினாங்க. அந்த நாணயங்கள் கூட இங்க கண்டுபிடிச்சிருக்காங்களாம். கீழக்கரை மக்களோட பேச்சு வழக்கு ரொம்பவும் தனித்துவமானது. அரபு மொழியோட தாக்கம், பழந்தமிழர்களோட நெகிழ்ச்சி கலந்த ஒரு இனிமையான தமிழ் இங்கு பேசப்படுது அப்படின்னு சொல்றாங்க. வீட்டை வந்து பாத்தீங்கன்னா அகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சாப்பாட்டை ஆணம் அப்படின்னு சொல்லுவாங்க, குழம்பு வகை இதெல்லாம் சேர்த்துவே ஆணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்களா இருக்காங்க, நமக்கு மூத்தவங்களா இருக்காங்க அப்படின்னா காக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பாவை வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அம்மாவை வந்து உம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேச்சு வழக்குகள் வந்து நம்ம கீழக்கரை மக்கள்கிட்ட பார்க்கலாம். இந்த பகுதியில ஒரு சாதாரண பேச்சு வழக்காகவும் இப்பயுமே இருந்துட்டு இருக்கு. எங்க போறீங்க அப்படின்றதுக்கு எங்க போனியாக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அன்போடு கேக்குறது, இந்த மாதிரியான தனி அழகு பழமையும் பெருமையும் சேர்ந்த பண்பாட்டிற்கு எப்பவுமே ஒரு வரலாறு பொக்கிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழக்கரை பகுதியை பத்தின அழகான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பகுதியிலுமே இருக்குது அருமையான பாடல்கள் உங்களுக்காக தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பொன்தை. துணிச்சாட்லேருந்து தன்மையில் தான் இருக்கேன். கூட கூட மக்கள் வருவாங்க, உங்களோட மக்கள் போவாங்க. ரெண்டாவது தெரு மக்கள் தான் நம்மளுக்கு. மாணவர்கள் இல்லை, தாய் தகப்பம் இல்லை, மாமியார் மாமனார் இல்லை. நாங்கள் நான் ஏற்கனவே எங்கள் அம்மாவோட எங்கள் நான் வாலிய பிள்ளையிலே எங்கள் அம்மாவுக்கு பக்கம் வந்துட்டு நான் என் தங்கச்சி அங்கே லைட் ஹவுஸ் இருக்கிறேன். திருநாய் மகால் இருக்கா, அது பக்கத்தில் ஒரு சுவாமி வீட்டு தான். அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம், கடைசி வீடு. அப்போவுமே நான் என் தங்கச்சி எங்கள் அம்மா அம்மா இருந்தோம். நாங்கள் கர்மத்திற்கிற மதுரையிலேருந்து வந்தோம். அவங்க இங்கே கடலுக்கு போயிருந்தாங்க, கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். ஒரு கடலுக்கு எங்கள் சொந்தக்காரங்க தான் முடிச்சிருச்சாங்க. கடல் தொழில் நல்லா பார்ப்பாங்க. எட்டு டைவர்னு சொன்னால் இவங்க தான் அந்த காலத்தில். அவங்க இல்லைன்னா அவங்க கடலுக்கு போகலைன்னா லாஞ்சி கடலுக்கு போகாது. அப்படி உழைப்பாளி வரையிலே மடியில் பிஞ்சு வச்சுனாலும் நல்லா கெட்டுவாங்க. கெட்டு தான் கரையை கொண்டு வருவாங்களாம். அவங்க எங்களை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. ஊருக்கு வேறு நல்ல இடத்துக்கு போனாலும் உடனே வந்து போயிட்டு வந்துடுவாங்க. முத நாள் மொதல் அவங்க இருந்தாங்க. அதுக்கு பின்னால் நான் வீட்டுக்கு கிட போட்டேன். இப்படி இருக்கும் மக்களை காப்பாற்றி கரை இருந்தாச்சு. என் மயம் பத்து முடிச்சுட்டு அதோட அவன் ஏன்டா எனக்கு சொல்லாமல் எங்கள் மயம் கடலுக்கு போயிட்டேன். கடற்கரைக்கு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்கு போயிட்டேன். மத்தியானத்துக்கு 2 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு 4-5 கொடுப்போம். இங்கே படுத்து கிடக்கும் நினச்சா சோறு வாங்குவேன். இல்லைன்னா அவங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னா நாங்கள் கஞ்சி குடிக்க போகிறோம்னா கஞ்சியை வாங்கி வச்சு சோத்தை கொடுப்பாளுங்க. உழைச்சி மக்களை காப்பாற்றி கரை சேர்த்தேன். எல்லாம் செஞ்சேன். இப்போ இல்லை, இப்போ என் மகன் அடிக்கிறக்கோ காசு கேட்டோம்னா அனுப்பிட்டு போவேன். நல்ல இடத்துக்கு போவேன், அதோடு வந்துடுவேன். யாருக்கையும் எதிர்பார்க்க மாட்டேன். அவர்கிட்ட தான் வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். மக்கள்லாம் சேர்ந்து பேசும்போது சிரிச்சுக்கிட்டு இருப்போம். பேரம்பேக்கே வருவாங்க, அவங்களோட பேசுவேன். நான் அங்கே வைப்பாருக்கு போவேன். தூத்துக்குடி பக்கத்தில் இருக்க வைப்பார், அங்கே போவேன். என் சொந்தக்காரர்கள் நிறையா இருக்காங்க. ஆனால் இந்நேரம் வாங்கி சாப்பிடணும்னு வைக்கணும்னா நினைக்க மாட்டேன். அவர்கிட்ட வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். நம்ம பிள்ளைகளை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. நான் கொடுத்து தான் அவங்க கரையிறனாலும் சொல்லக்கூடாது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. பாக்குறதுக்கு தூரத்துல இருந்து கருப்பு அப்படின்னா அடர் கருப்பு நிறத்துல தெரியும். ஆனா சூரிய வெளிச்சத்துல நீந்தும் போது இதோட துடுப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா பள்ளியிருந்து பிரகாசமான ஒரு நீல நிற கோடுகள் இருக்கும். அந்த கருப்பு கிளாத்தி மீனை பத்தி கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில தகவலை சொல்ல போறது நான் இனிதா. இந்த கிளாத்தி மீனோட தோல் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மீன் தோல் மாதிரி இருக்காது, ரொம்ப கெட்டியா சொரசொரப்பா, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கவசம் மாதிரி இருக்கும். அட, நம்ம செருப்பு மீனை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம் இல்லையா, அதோட தோலும் இந்த கிளாத்தி மீனோட தோலும் ஒன்னா தான் இருக்கும். இது ரெண்டுமே ஒரே வகையை சேர்ந்திருக்கு. என்ன, செருப்பு மீன் கொஞ்சம் வெள்ளையா இருக்கு, கிளாத்தி மீன் கருப்பா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இது ரெண்டுமே ஒரே குடும்பத்தை சேர்ந்த மீன் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இதுக்கு துடுப்பு வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி விசை மாதிரி இருக்கும். இது வந்து வெட்டுப்பற்கள் இருக்கும். கடலுக்கு அடியில இருக்கிற நண்டு சிப்பி அப்புறம் வந்து பாறைகளுக்கு அடியில இருக்கிற என்ன உயிரினங்கள் இருந்தாலும் சரி, அதை என்ன செய்யும் அப்படின்னா நச்சுன்னு கடிச்சு சாப்பிடும். அது ராத்திரி நேரங்கள்ல பாறைகளுக்கு இடுக்குல இருக்கிற இந்த கூர்மையான முற்களை நகர்த்தி லாக் பண்ணி தூங்கும். அப்படி லாக் பண்ணி தூங்கும் போது எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் சரி, வேற பெரிய மீன் இழுத்தாலும் சரி, அதை விட்டு நகரவே நகராது. பாத்துக்கிறங்க, அமைதியா நீந்துற மாதிரி இருந்தாலும் தன்னோட எல்லைக்குள்ள வேற யாராச்சும் வந்தா அதுக்கு சுத்தமாவே பிடிக்காது. சில சமயம் கடல்ல டைவிங் பண்றாங்க, ஸ்கூபா பண்றாங்க, அவங்க எல்லாரும் வருவாங்க, அந்த நேரத்துல அந்த நீந்திரவங்களை கூட துரத்திட்டு கடிச்சு வைக்கிற அளவுக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அந்த மாதிரி கடியும் வாங்கியிருக்காங்களாம் ஒரு சில பேர். இந்த கருப்பு கிளாத்தி மீன் வந்து உயர்தர புரதம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. உடல் தசை வளர்க்கி திசுக்களை புதுப்பிக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இதுல கடினமான தோல் இருக்கிறதுனால கொழுப்பு சத்துக்கள் ரொம்ப கம்மியாவே இருக்கு. குறிப்பா கால்சியம், பொட்டாசியம் அப்படின்னு அத்தியாவசியமான தாதுகள் வந்து அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எலும்புகளுக்கும் பற்களுக்கும் இது வலிமை தர உதவுது. இதுல பி காம்ப்ளெக்ஸ் சத்து அதிகமா இருக்கிறதுனால விலை ரொம்ப குறைஞ்சது, ஆனா ரொம்ப அதிகமான சத்தும் இருக்குது. இந்த கிளாத்தி மீனை நம்ம ஊர்கள்ல வந்து பெரும்பாலும் வந்து கோழி தீவனத்துக்கு எடுத்துக்கிறாங்க. யாருமே இந்த மீனை விரும்ப மாட்டாங்க. ஆனா ரொம்ப பெரிய மருத்துவ குணம் நிறைஞ்ச மீன்னு இந்த கருப்பு கிளாத்தி மீனை தான் சொல்றாங்க டாக்டர்ஸ். அடுத்ததான் அருமையான பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குள்ள. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள்.
6: கடலை நம்ம
2: நம்பி காலம் முழுவதும் உழைக்கிறவங்க, அலைகளோடு தினம் தினம் போராடுறவங்க, வலை வீசி வாழ்வை தேடும் கடல் மனிதர்கள், மீனவர்கள் வாழ்வே கடலின் அழகிய வரலாறு. அழகான கவிதைங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. நம்ம கடலுக்கு போனா மீன் கிடைக்கணும்னு நாம நினைச்சிருப்போம். ஆனா அந்த கடலையே நம்பி வாழ்ற மீனவர்களுக்கு இப்போ கடல் கொடுக்கிறது என்ன, அத பத்தி பாக்கலாமா? நம்ம தண்ணீரூற்று கிராமத்தை சேர்ந்த 38 வயசான ஜான் பிரைஸ் அவங்களோட அனுபவம் இதுக்கு நல்ல உதாரணம். அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, அவங்க சின்ன வயசுல, அதுவும் பாத்தீங்கன்னா 15 வயசுலயே இருந்து கடலுக்கு போனாங்க. அவங்களோட தாத்தா காலத்துல எல்லாம் மீன்களோட வரத்து அதிகமா இருந்துச்சு. இப்போ ஆனா மீன்களோட வரத்து ரொம்ப கம்மியாவே குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மீனுக்கு பிடிக்க தேவையான எல்லா வகையான வகைகளுமே பயன்படுத்தி மீன் பிடிக்கிறாங்களாம். கூடு வச்சு மீன் பிடிக்கிறது, கடல்ல சேர்ந்த பல தொழில்களையும் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குதுன்னா, ஒரு நாள் முழுக்க வலை போட்டாலும் 1 கிலோ மீன் கூட கிடைக்கிறது இல்ல அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்களோட வலைகள்ல இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா பாசிதான் மாட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாசிகளை எல்லாம் வலையிலிருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கே மதிய நேரம் ஆகிருது. இதுல எங்க நாங்க கடலுக்கு போய் வலை விடுறது அப்படின்ற மாதிரியான உருக்கமான பதில்களையுமே அவங்க சொல்றாங்க. முன்னாடி எல்லாம் கரைக்கு மீன் கொண்டுட்டு வந்தா வியாபாரிகள் வாங்கிக்கிட்டு அதுல மிச்சம் இருக்கிற மீன்களை தான் வீட்டுக்கு தேவைக்காக சமைச்சுக்குவோம். ஆனா இப்ப கொண்டுட்டு வர மீனே வீட்டுக்கே பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. கடலை நம்பி வாழ்ற ஒரு மீனவரோட குடும்பத்தோட அன்றாட வாழ்க்கை, மீன்பிடி தொழில வருமானம் குறைகிறதால ஒரே தொழிலை நம்பி இருக்க முடியாது. மாத்தி மாத்தி மீன் பிடிக்கிற தொழில் செய்ய வேண்டிய நிலைமை இருக்குது. வர்ற கொஞ்ச வருமானத்தை வச்சுதான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால அவங்க மட்டும் இல்லாம இந்த ஊர்ல உள்ள பகுதியில உள்ள எல்லாருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா, பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம், கன்னியாகுமரி, கோட்டைப்பட்டினம், ஜெகதாபட்டினம் இந்த மாதிரியான பகுதிகளுக்கு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு போய் விசைப்படகுகள்ல கூலிக்கு மீன்பிடி தொழில் செய்யறாங்க. கடல் இருந்தும் உழைப்பு இருக்குது, ஆனா அந்த உழைப்புக்கேற்ற வருமானம் மட்டுமே கிடைக்கல. அதை நாங்க இன்னுமே தேடிட்டு இருக்கோம். ஆனாலுமே அதை விட்டுறாம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கடல் தொழில் எங்களுக்கு ஒரு பெருமையாவே இருக்குது. மீன் வரலைனாலும் பரவாயில்லை, நாங்க வலை விடுவோம். கடல் மாதா எங்களுக்கு தந்தா நல்லது, தரலைனா மாற்றுத் தொழிலுக்கு போக வேண்டிய நிலைமை வருது அப்படின்னு ஒரு சில விஷயங்களை மனதுருக்கமா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னைக்கு பல மீனவர்கள் குடும்பங்கள்ல எதிர்கொள்ற மிகப்பெரிய சவாலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்களுமே வருது. தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நம்ம எல்லோரும் கனவா பார்த்துருக்கோம். அதே கனவாயோட வகையை சார்ந்த ஆக்டோபஸ் ஒரு சில பேர் பார்த்துருப்போம். குறிப்பா பெண் ஆக்டோபஸ் பத்தின தகவல்களை கேட்கலாமா? இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திர பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. ஆழ்கடல்ல நிறைய விஷயங்கள் நடக்கிற இந்த உண்மையை கேட்டா கண்டிப்பா உங்களுக்குமே ஆச்சரியமா இருக்கும். மனிதர்கள் இல்ல உயிரினங்களும் தாய்மைக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம்ல. அதுக்கு அந்த ஆழ்கடல் ஆக்டோபஸ், அதாவது பாத்தீங்கன்னா வாட்டரி டீப் சி ஆக்டோபஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த வகையான ஆக்டோபஸ் சொல்லலாம். ஆழ்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஊதா ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக வாழ்றது பசிபிக் பெருங்கடல்ல வாழுது. அதுவும் 1000 அடிக்கு கீழே, அங்க சூரிய வெளிச்சமே இருக்காது, செம கொடூரமான குளிர். கலிபோர்னியா கடலுக்கடியில் சயின்டிஸ்டுகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தாய் ஆக்டோபஸ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது முட்டையிட்டு அதை விட்டு 1 இன்ச் கூட நகரவே இல்லை, கொஞ்சம் கூட நகரவே இல்லைங்க. முழுசா 4.5 வருஷம், அதாவது பாத்தீங்கன்னா 53 மாசம் அட ஒரே இடத்துல உட்கார்ந்து முட்டைய காவல் காத்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரினமும் இவ்வளவு காலம் சாப்பாடே இல்லாம அதோட குழந்தைங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்ததே கிடையாது. அப்படி என்னதான் பண்ணும் அப்படின்னா, அங்க சுத்தி வர்ற மீனுங்க அந்த முட்டைய தின்னுடாம துரத்தி அடிக்குமா. இந்த முட்டை மேல தூசு பாசி ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா கூட தன்னோட கைகள், அதாவது பாத்தீங்கன்னா ஆக்டோபஸ்க்கு நிறைய கைகள் இருக்கும், அந்த கைகளால தொடச்சு சுத்தம் பண்ணிட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் இந்த முட்டைக்கு மூச்சு விடுறதுக்கு வந்து காத்து வேணும்ல, அதுக்கு என்ன செய்யும் அப்படின்னா தன்னோட உடம்பால விரிச்சு விரிச்சு விசிறி மாதிரி காத்து விசிக்கிட்டே இருக்குமா. இந்த மாதிரி காத்து விசும் போது அந்த காற்ற சுவாசிச்சு இந்த முட்டைகள் வளரும் அப்படின்றதுனால இது எவ்வளவு ஒரு தந்திரமா அந்த முட்டைகளுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குதுன்னு பாத்தீங்களா. 4.5 வருஷமா அது ஒரு வாய் கூட சாப்பிடல. இதோட உடம்புல இருக்கிற ஒரு கிளான்டன் அதுக்கு பசியை எடுக்காத மாதிரி ஹார்மோனை ரிலீஸ் பண்ணிடும். நாளாக நாளாக உடம்பு ரொம்ப மெலிஞ்சு தோல் சுருங்கி கண்ணெல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா வெளுத்து போய் அப்படி பலவீனமா கிடக்கும். கடைசியா அந்த முட்டையில இருந்து குட்டி ஆக்டோபஸ்கள் வெளியே வந்த உடனே அந்த தாய் ஆக்டோபஸ் தன்னோட கடைசி முச்ச விட்டுடுமா. தன் உடம்புல இருக்கிற இந்த கடைசி சொட்டு எனர்ஜியையும் இந்த குட்டிகளுக்காக கொடுத்துட்டு செத்து போயிடுமா. ஆக்டோபஸ்கள் வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமான வேட்டைக்காரன் தான் சொல்லலாம். தாய் ஆக்டோபஸ் மட்டும் உயிரோட இருந்தா இந்த பசியால தன்னோட குட்டிகளை தின்னுடுவோமோ அப்படின்ற பயத்திலேயே தன்னோட உயிரை கையில புடிச்சுக்கிட்டு அந்த குட்டிகள் வெளியே வர்ற நேரம் பார்த்து தன்னோட குட்டிகளுக்கு உயிர் கொடுத்துட்டு அது என்ன செய்யும் அப்படின்னா மறைஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு பெரிய அதிசயம்னு பாத்தீங்களா. இந்த இயற்கை அதுக்கு இந்த சுய அழிப்பு ட்விஸ்டர் செட் பண்ணி வச்சிருக்கு. சொந்த குட்டிகள் உயிரோட வாழணும்னு தன்னோட உயிரையே தியாகம் பண்ற இந்த தாய்மை நிஜமாகவே ஒரு உலக அதிசயம் தான் மக்களே. அடுத்ததா பாடல்கள் வருது உங்களுக்காக, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: FM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாரதிராஜன். ஊர் வந்து சின்னப்பாளம். வயசு என்ன 56 வயசு இருக்கும். இது வந்து முன்ன நான் ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்ன அது வந்து அந்த பிள்ளை பேர் வந்து முத்துமாரி சொல்ற பிள்ள. அந்த பிள்ளைக்கு வச்சு உங்களுக்கு தைரியம் தானே நீ போயிட்டு வா அப்படின்ட்டு இந்த போயிட்டு வரண்டி மீன் பிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி போனேன். போய் அதோட வலை இலக்குனேன். வலை இலக்குனா ரெண்டா மூணாவது எடுக்கிட்டேன். மூணாவது எடுத்துட்டு அடுத்த மணிக்கு அங்கிட்டு மூணாவது விட அங்கே கொஞ்சம் வலை வச்சுட்டு இலக்குனா கண்ணுக்கு தெரியாமல் பொறுத்து வத்தேன். கண்ணுக்கு தெரியாமல் போவதால ஒரு ஆள் வலையை முடுக்குனா ரெண்டு மூணு டன்னு சூடை மீன் பட்டு போச்சு. ஐயா நீ வாட்டுக்கு வலை வச்சா கரைக்கல வலைக்கல எட்டு மணி தண்ணிக்கெல்லாம் வைப்பேன் வலை வச்சா அந்த நீ வாட்டுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாமல் போயிடுறேன். ஆமாம் அதான் அங்கே வந்து அரிச்ச மணிக்கு தான் அந்த ரெண்டாவது மூணாவது கிட்டே அவ்வளவு இது ஒன்று வந்து கண்ணாப்பட்ட வட்டை அதாவது பாய் அடிச்சது அங்கேருந்து ஒடியாந்து இருக்கேன். பாய் கிழிஞ்சு போச்சு. பாய் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கட்டி கட்டி வச்சு மறுபடியும் வந்தேன். வந்துட்டு இருந்தா எங்கள் அண்ணன் மறுபடியும் நீ சின்னப்பாளையம் இருக்கான் நாகரத்துன்னு சொல்ற போய அவன் தங்கச்சி தான் எனக்கு சொன்னது. அப்படி நான் எனக்கு வந்து அதாவது பாய் அடிச்சு ஒடியாந்து இருக்கும் போது எங்கள் அம்மா அம்மாவெல்லாம் வந்து கடற்கரை வழியா எனக்கு உருண்டுகிட்டு வருது அழுது காணமே என் மயனை காணமுன்னு சொல்லி என் சின்ன அம்மையை எங்கள் அண்ணன்லாம் நாகரத்தம்லாம் வந்து தேடி வராங்க. தேடி அங்கேருந்து வர தேடி வரமா நான் போயிட வேண்டாம் அப்படிங்கிறேன். பாயலக்கடாங்கிறான் போடான ஒரு ஆள் வந்துருன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆளும் போய் மறுபு ஓடிட்டு மறுபு பாய் மாற்றி விட்டு மறுபு வந்து எங்கள் இலையில சேத்துப்பாடு தனிச்சு கோயிலில் வந்து சேத்துப்பாடுன்னு சொல்ற இடம் எங்கள் இடம் அதில் வந்து கரையை பிடிச்சிட்டான். கரையை பிடிச்சி வளர்த்துக்கிட்டு இருக்கான் மீனால் கொண்டு வைக்க ஆள் பூரா கூ கொண்டு வந்துட்டாங்க. அதான் அந்த பிள்ளைங்க சொல்லிச்சு தாத்திரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அதான் மீனை தட்டி கொடுத்தான். அப்போ வந்து நாங்கள் இப்போ டன்னு கணக்குலாம் கிடையாது மடங்கு கணக்கு தான். அப்போ தரவே தாழ்ந்து வாங்கி காய போடுவாங்க அது ரெண்டு மூணு மடங்கு இருக்கும்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக சமுத்திரம் பழக அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4.
4: மக்களே மீன் வளர்க்கறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை பத்தி பேச போறேன். நான் இனிதான் கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் இருக்கிற யார் வேணாலும் மீன் தீவன உற்பத்தி ஆலை அமைக்க முடியும். இதுக்கு அரசு திட்டங்கள் வழியா வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு சில முக்கிய தகுதிகள் தேவைப்படுது. என்னன்னா நீங்க தொடங்க போற ஆலைய பத்தின தொழில்நுட்ப விவரங்கள் வந்து அடங்கி விரிவான திட்ட அறிக்கை தயார் பண்ணி சமர்ப்பிக்கணும். ஆலை வைக்க போற நிலம் எந்தவித வில்லங்கமும் சிக்கலும் இல்லாம தெளிவாய் இருக்கணும். இந்த நிலத்துக்கான சான்றிதழ்கள் நிதி வசதி இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கணும். ஒன்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், நிலம் வாங்குறதுக்கு அரசு எந்த உதவியுமே எதுவுமே தரமாட்டாங்க. அதுவும் நம்ம சொந்த செலவுல தான் எல்லாமே பண்ணிக்கணும். நியாயமான விலை ஒன்றிய அரசோட நிதி உதவியில நமக்கு தீவனம் உற்பத்தி செய்யறப்போ அத மீன் விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகுற நியாயமான விலைக்கு தான் விற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதோட மேலாண்மை மற்றும் பராமரிப்பு செலவுகளை யார் விண்ணப்பிச்சாங்களோ அவங்களே எடுக்கணும். எங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா அந்த கூட்டுறவு அமைப்புகள் மாநில அரசு வழியாகவும் பெரிய நிறுவனங்கள் அதாவது பாத்தீங்கன்னா விலங்கு பராமரிப்பு பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை நிறுவனங்கள்ல நேரடியாகவும் விண்ணப்பங்களை அணுகலாம் சொல்றாங்க. நல்ல சாத்தியக்கூறு உள்ள இடங்கள்ல தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் இது ஹைதராபாத்ல தெலுங்கானா மாநிலத்துல தலைமையிடமா இருக்குது. இந்த இடங்கள்ல இருந்துதான் நம்ம வணிக ரீதியான உதவிகள் பண்ணுவாங்க. இந்த வாய்ப்பை சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டா தொழிலையும் ஜெயிக்கலாம், மீன் விவசாயங்களுக்கும் உதவலாம். முக்கியமா இந்த மீன் ஆலை அமைக்க வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் அரசு கொடுக்கறாங்க நிதியா. மீனவர்கள் மீன்வளத்துறை அலுவலகத்திடம் இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன இல்லையா மாநில அரசு வழியாகவும் இந்த உதவிகள் பெறலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. தொடர்ந்து கேளுங்க இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடல் தந்த மீனில் மணக்கும் குழம்பு, கைப்பக்குவம் சேர்ந்து கூடும் விருந்து, சூடான சோற்றுடன் மீன் சுவை சேர்த்தால் ஒவ்வொரு கவளமும் சொர்க்கமாய் மாறும். அட, என்ன கவிதைங்க! கவிதையை சொல்லும் போது அப்படி நாக்குல எச்சில் எல்லாம் ஊறுதுல. அந்த மாதிரியான ஒரு உணவை பத்தி தான் நாம இன்னைக்கு நம்ம நெய்தல் கைமணம் பகுதியில பார்க்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நெய்தல் கைமணம் பத்தி பேச போறது நான் உங்கள் இனிதா. இன்னைக்கு அந்த மாதிரி சுவைய நம்ம நாக்குல எச்சில் ஊற வைக்கிற ஒரு பாரம்பரிய உணவு முறையை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்ன உணவு முறைன்னு வாங்க பாக்கலாம். அட, கருவாட்டு புளித்தண்ணி கேக்கும் போதே நாக்குல எச்சி ஊருதா? ஆமா மக்களே, நம்ம இந்த கருவாட்டு புளி தண்ணி வச்சு எவ்வளவு காலம் ஆச்சு. அட, நான் சின்ன வயசுல இந்த புளி தண்ணி சாப்பிட்டிருக்கேன். இப்ப எல்லாம் இந்த கருவாட்டு புளி தண்ணி எங்க, கருவாடே சாப்பிட மாட்டேங்கிறாங்க யாருமே. அதனால எனக்கு கருவாடு வேணாம், கருவாடே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கருவாட்டு குழம்பு வச்சாலும் சட்டியில அப்படியேதான் மக்களே இருக்குது. இப்படி பாரம்பரிய உணவுகளை வந்து நம்ம ஞாபகப்படுத்தி அதை சமைக்கிறப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம சொல்றப்பயுமே இருக்குது. அந்த மாதிரியான தகவல்களை நம்ம இன்னைக்கு கேட்கலாமா? சரி மக்களே, முதல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நம்ம ஊற போட்டுரும். இந்த புளியை ஊற போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கருவாடு, அது என்ன கருவாடா இருந்தாலும் சரி, அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சூடமீன் கருவாடு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சூடமீன், அப்புறம் நெத்திலி மீன் கருவாடு அதை விட சூப்பரா இருக்கும் மக்களே. இந்த மாதிரியான கருவாடுகள், சின்ன சின்ன கருவாடுகளை உரிச்சு நல்லா கழுவி அதை தனியா வச்சுக்கலாம். தக்காளி கொஞ்சமா நறுக்கிக்கோங்க, வெங்காயம் கொஞ்சமா நறுக்கிக்கோங்க. வாணிலையில எண்ணெய் ஊத்தி வெந்தயம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த தக்காளியும் தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா தக்காளி போட்டதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வேக போடலாம். வேக போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் எடுத்துக்கலாம். ஏதாவது ரெண்டுல கத்திரிக்காய் மாங்காய் ரெண்டுமே நம்ம எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் குழம்பு. இப்ப கத்திரிக்காயை 4 மூணா கீறி அதையுமே எண்ணெயில போட்டு

இல்லை வதக்கிடலாம். மாங்காயமே என்ன செய்யறீங்க, அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா மாங்காய் நம்ம கொதிக்கும் போது போடும்போது ஒரு வாசனை வரும் இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம மாங்காயை போட்டோம்னா அட அப்படி இருக்குங்க, நாக்கில் எச்சி விடுதுங்க உங்ககிட்ட சொல்லும் போதே. சரி, நம்ம பகுதிக்குள்ளே போயிடலாமா வாங்க. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம கழுவி வச்ச அந்த நெத்திலி மீன் கருவாடு தனியாக இருக்கட்டும். இப்போ நல்லா புளிக்கரைசலில் நல்லா கரைச்சிக்கிட்டு தேவையான உப்பு போட்டு நம்ம கலந்து வச்சு, இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து குழஞ்சி வர்ற நேரத்தில் நம்ம இந்த புளிக்கரைசலை தூக்கி உள்ள ஊத்திடலாம். உள்ள ஊத்துனதுக்கு அப்புறம் எந்த ஒரு பொடியுமே போடக்கூடாது, மஞ்சள் பொடியோ மிளகாத்தூளோ எதுவுமே போட வேணாம். நல்லா அந்த புளி தண்ணி அந்த கத்திரிக்காயோட சேர்ந்து நல்லா கொதிக்கும் போது நம்ம கழுவி வச்சிருக்கோம் அந்த கருவாடை அப்படியே அள்ளி உள்ள போட்டு ஒரு கொதி வரவு இந்த மாங்காயை தூக்கி உள்ள போட்டுருங்க. அட கொதிக்கும் போது அப்படி இருக்குங்க, சூடா சோறு போட்டு இந்த கருவாட்டு புளி தண்ணியையும் ஊத்தி சாப்பிட்டோம்னா அருமையா இருக்கும் மக்களே. நம்ம பாரம்பரிய உணவுகள்ல ஒரு வகையான உணவு இந்த கருவாட்டு புளி தண்ணி. இந்த கருவாட்டு புளி தண்ணி நாக்குல நாலு நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும் மக்களே. அதனால நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த உணவு முறைகள்ல கொஞ்சமாவது கண்ணுல காமிக்கலாமே, நம்ம வீட்டுல வச்சு அந்த குழந்தைங்களை சாப்பிட வைக்கலாம். கண்டிப்பா இந்த பாரம்பரிய உணவு முறைகளை நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நல்ல பாடல்களுமே வருது கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சான், இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையா அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலன் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடாலதான் காணப்படும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: பூமி ஏன் நாளுக்கு நாள் சூடாயிட்டே போகுது, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்றத இந்த காலநிலை மாற்றம் பகுதியில கேட்கலாமா? வாங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. நம்ம ஊர்ல வெயில் காலத்துல வெளியே போகும்போது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை சட்டை போட்டுட்டு போனோம்னா வெயில் பெருசா உரைக்காது. அதுவே கருப்பு சட்டை போட்டுட்டு போனோம்னா வெயில் பின்னி எடுக்கும்ல. அதே லாஜிக் தான் நம்ம பூமிக்கும். பூமிக்கு மேல இருக்கிற பனிப்பாறைகள், மேகங்கள் எல்லாமே வந்து பூமி போட்டுட்டு இருக்கிற வெள்ளை சட்டை மாதிரி தான். சூரியன் அனுப்புற ஒளியையும் வெப்பத்தையும் அப்படியே திருப்பி அடிச்சு விண்வெளிக்கே அனுப்பிடும். இதத்தான் சயின்ஸ்ல அல்ஃபிட்டோ இல்லைனா ஒளிவு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ இந்த பூமி போட்டுட்டு இருக்கிற இந்த வெள்ளை சட்டைய அழுக்காக்கி கொஞ்சம் கொஞ்சமா கலட்டி போடுற மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதுதான் பூமியோட ஒளிவு தன்மை குறையறதுக்கு காரணமாவும் இருக்குது. இது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? துருவ பகுதிகளில் இருக்கிற இந்த பனிப்பாறைகள் தான் பூமியோட ரொம்ப பெரிய வெள்ளை சட்டை. இப்போ சூடு அதிகமாகி அந்த பனி எல்லாம் உருகும் போது அதுக்கு அடியில இருக்கிற அந்த கருநீல கடலும் கருமையான நிலமும் வெளியே தெரியும். வெள்ளை சட்டை போய் கருப்பு சட்டை வந்தா என்ன ஆகும்? பூமி சூரிய வெப்பத்தை உறிஞ்ச ஆரம்பிக்கும். கருப்பு புகை படிவது, நம்ம ஃபேக்டரியில இருந்து அப்புறம் வண்டியில இருந்து வர்ற அந்த புகை கரிகள் எல்லாமே காத்துல பறந்து போய் பனி மேல படியுது. பளிச்சுன்னு இருந்த வெள்ளை பனி மேல அழுக்கு படிஞ்சா அது ஒளிய பிரதிபலிக்காம வெப்பத்தை பிடிச்சு வச்சிருக்கும். பூமிக்கு கொடை பிடிச்ச மாதிரி இருக்கிற அந்த வெண்மேகங்கள் வந்து குறையும் போது சூரிய ஒளி நேரா பூமி மேல பட்டு சூடேறுது. இதனால பூமி முன்ன விட அதிகமா சூடாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான நல்ல பாடல்களுமே வருது. தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR னு டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட நம்முடைய பயணம் இப்ப இறுதி கட்டத்துக்குமே வந்துருச்சு. இந்த பயணத்துல நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத பத்தி நம்ம விழாவறியா இப்ப இந்த பகுதியில பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இந்த பயணத்துல நம்ம கீழக்கரை கடற்கரையை ஒட்டி வாழ்ந்த மக்களுடைய வரலாறு, அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க பேசுற பாஷைகள்னு நிறைய விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா கிளாத்தி மீனை பத்தியும் சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தனிருச்சு கிராமத்துல வாழ்ற ஜான் பிரைசன் அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஆதங்கமா சில விஷயங்கள் நம்ம கிட்ட நேரடியாகவும் பகிர்ந்துகிட்ட விஷயத்த நம்ம கேட்டோம். அதே மாதிரி கடல்ல வாழ்ற ஆக்டோபஸ், குறிப்பா அந்த பெண் ஆக்டோபஸ் தன்னுடைய முட்டைகளை எப்படி பாதுகாக்குது, அந்த முட்டைகளை காத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ற அந்த தாய்மை, இதெல்லாம் கேட்கும் போது இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் எவ்வளவோ பெரியது என்பதை நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். மீன் வளர்ப்புல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் மூலமா கிடைக்கக்கூடிய நிதி உதவிகள், திட்டங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்துல நம்ம பூமி ஏன் நாளுக்கு நாள் சூடாகிட்டே இருக்குது, இந்த காலநிலை மாற்றம் நம்ம வாழ்க்கையையும் கடலையும் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் எப்படி பாதிக்குது அப்படின்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளோட சுவையையும் மறக்கல. நெய்தல் கைமணம் பகுதியில அந்த சுவையை மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம். கருவாட்டு புளி தண்ணி மாதிரியான நம்ம பாரம்பரிய உணவு முறைகளை, கடலோடு இணைஞ்சு வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் உணவு பண்பாட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி கடலோர மக்களுடைய வாழ்க்கையில இருந்து, மீன்கள்ல இருந்து, கடல் உயிரினங்கள்ல இருந்து, பாரம்பரிய உணவு முறைகள்ல இருந்து, காலநிலை மாற்றம் வரைக்கும் இந்த பயணம் நமக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்திருக்கு. மக்களே, கடல் என்பது வெறும் தண்ணீர் இல்ல, அது ஒரு வாழ்க்கை. அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான உயிர்கள் இருக்குது, அதோட சேர்த்து ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய கனவுகளும் உழைப்புகளும் வாழ்க்கையும் இருக்குது. இந்த கடலை புரிஞ்சுக்கணும், பாதுகாக்கணும், கடலை நம்பி வாழ்ற மக்களை நம்ம மதிக்கணும். இந்த அழகான பயணத்தை உங்களோடு முடிக்க போறேன். நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. மீண்டும் ஒரு புதிய பயணத்துல புதிய தகவலோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும், கடலை நேசிப்போம், கடலை பாதுகாப்போம், கடலை நம்பி வாழ்ற மக்களை புரிஞ்சுக்குவோம், கடலை காதலிச்சுக்கிட்டே இருப்போம். இது உங்கள் சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான், உங்கள் இனிதா. கடல் ஓசை எஃப்எம் 90.4 அருமையான பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டுட்டு

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறைவுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: 2010 வந்து அந்த சுனாமி வரையில வந்து மாடுவம்பரா இருந்தேன். ஒரு 11 பேர் கடலுக்கு போனோம். கடலுக்கு போகையில் வந்து இங்கேருந்து போயெல்லாம் நார்மலாக இருந்துச்சு. எப்போ மாதிரிக்கு 6 மணிக்கு கடலுக்கு போயிட்டோம். போயிட்டு பாசி எடுத்துகிட்டு 11 மணி இருக்கும். அதே பூமுருச்சான் தீவில் ஆங்கர் வைக்கிற லக்கில் நான் கிடந்துட்டேன். அவங்க நான் தலையில் பாசி தூக்கிட்டு வர முடியாமல் அவங்க இடத்த போயிட்டாங்க. ஆங்கர் வச்ச லக்கில் பாசி எடுத்துக்கிட்டு அந்த ஆங்கரில் ஒண்டி பாசியை கட்டுவோம்னு சொல்லிட்டு ஆங்கருக்கு போகிறேன். கடல் அப்படியே காலை முன்னு ஊறிக்கிட்டு இருக்க இடுப்புல அளவில் இருந்த தண்ணி 8வது தண்ணியாக வந்துச்சு. அப்படி 3 போஸ்ட் மரத்துக்கு மேலாப்புல வந்துச்சு தண்ணி. எனக்கு நீச்சல் தெரிஞ்சதுனால மேலே பாசியும் கண்ணாடினா விட்டுட்டு மேலே தவிட்டேன். மேலே தவி கீழே ஓடி பாறை பிடிக்கிறது பாறைனா போட்டு போட்டு அத்துக்கிட்டு வரும். மறுவ மூச்சை விட்டுட்டு மறுவ ஓடுவேன். மறுவ பாறை பிடிக்கிறது போட்டு போட்டு அத்துக்கிட்டு வரும். இந்த மாதிரி வந்து அப்புறம் நான் பார்த்தேன் இது நம்ம தப்பிக்க உசுறு தப்பிக்க முடியாத சூழ்நிலையில் என்ன பண்ணுனேன், திருப்பி என்ன செய்கிறேன் உள்ளக்க ஓடுறேன். உள்ளக்க நான் நீச்சல் தெரிஞ்சதுனால உள்ளக்க ஓடி பெரிய பாறை அந்த பவளப்பாறு அப்படி பிடிச்சு நான் அப்படி கட்டி என்னோட கட்டி பிடிக்கிற அளவில் கட்டி பிடிச்சிட்டு எந்திரிச்சு மூச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூச்சு விட்டுட்டு திருப்பி வேண்டாம் ஓடுவேமேன்னு சொல்லிட்டு வரையில் நெஞ்சளவில் வந்துருச்சு தண்ணி. அன்றைக்கு உயிர் போயிருக்கும்னு தான் நான் நினச்சேன். என்னுடைய உயிர் கடலுக்குள்ளே போனா தான் நம்ம சம்பாரிச்சா தான் நம்ம சாப்பிட முடியுன்ற உள்ள ஒரு நிலை, வேறு தொழிலும் தெரியாது. அதனால் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நம்மளோட குடும்ப சூழ்நிலை இருக்குது, நம்மளுக்கு நம்ம வயிற்றுக்கு நம்ம பார்க்கணும், எங்களோ அதுக்கு அதை விட வந்து கடலுக்குள்ளே நிறைய உயிரினங்கள் விஷ உயிரினங்கள் இருக்குது. இதையெல்லாம் வந்து அதையெல்லாம் கடந்து தான் தொழில் பண்ணணும். நம்ம கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் தான் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ எங்கள் வீட்டுக்காரரும் 2 பேருமே கடலுக்கு போகிற முடியுங்களேன். வீட்டுக்காரவங்கள யார் வள்ளத்திலையும் வத்தையிலும் போயிடலாம் கூட இங்கே பதக்க பதக்கம் தான் இருக்கும். கடலோட சூழ்நிலை அதுதான்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: ஆடி களைச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களை உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு லக்ஷ்மி ராஜரத்னம் எழுதின அக்கறை பச்சை. கதை கேட்கறதுக்கு அன்பு உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நீசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதை நிகழ்ச்சி. வாசப்படி ஏறும்போதே ராமகிருஷ்ணனுக்கு தலை நல்லா சுத்துச்சு. சட்டுன்னு வாசப்படியே அப்படியே பிடிச்சுக்கிட்டாரு. தலை சுத்தினபடியே தன்னோட மாமனார் வீட்டுக்குள்ள வர்றத அவர் மருமக நல்லா கவனிச்சுட்டாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கல, சுரீர்னு வார்த்தைகளை வீச்சுக்களா வீச ஆரம்பிச்சாங்க. இப்ப வாக்கிங் போகாட்டி என்ன, ரிட்டர்ட் ஆனா பேசாம வீட்டுல இருக்கணும். சும்மாவே இருக்கிறது கிடையாது. ஊரு சுத்துறது, அப்புறம் தலையை சுத்துறது, அப்புறம் வயித்த பரட்டுறதுன்னு சொல்றது. டாக்டர் கிட்ட போறதுக்கு இங்க ஒண்ணு கொட்டி கிடக்கல அப்படின்னு நெருப்பா தன்னோட மருமக வார்த்தைய வீசும் போது கண்டும் காணாமலும் ராமகிருஷ்ணன் அவங்க வீட்டு ஹால்ல இருக்கிற சேர்ல போய் அப்படியே சாஞ்சு படுத்துட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே தன்னோட மருமக வனஜா அவங்க வீட்டுக்காரர் கிட்ட போய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி நல்லா பத்த வச்சுட்டாங்க. விஷயத்த கேள்விப்பட்ட அவங்க வீட்டுக்காரர் ஸ்ரீதர் கோபத்தோட ஹாலுக்கு வந்தாரு. அவர் பங்குக்கு நல்லா கத்துனாரு. கோப வார்த்தைகளை அவங்க அப்பா மேல செமத்தியா வீசினாரு. தான் அப்பாவை ஸ்ரீதர் கண்ட மீனுக்கு திட்டும் போது அது எல்லாத்தையும் மிரண்டு போய் ஸ்ரீதரோட பசங்க 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க.

எவ்வளவு வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது இல்லப்பா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, காசு கொட்டியா கிடக்கு, தினம் உங்களுக்கு முடியாம போகும், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றதுக்கும் யார்கிட்ட பணம் இருக்கு, ஒழுங்கா வீட்டுல உட்கார வேணாம், வயசாயி போச்சே, நம்ம எதுக்கு இப்ப வெளியில போகணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இருக்காப்பா. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட இருந்து பதில் மொழிய எதிர்பார்க்கல, நான் சொல்ல போற விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. சாப்பாடு டைனிங் டேபிள்ல இருக்கு, அதை போட்டு சாப்பிடுங்க. வெளியில எல்லாம் போவேணா, எங்கேயாச்சும் விழுந்து விழுந்து கிடந்தீங்கன்னா எங்க தலைதான் உருளும், புரிஞ்சுக்கோங்க. சரிப்பா அப்படின்னு சொன்னதை தவிர ராமகிருஷ்ணன் ஐயா அவங்க பையன்கிட்ட ஒரு வார்த்தை அதிகமா பேசவே இல்லை. வயசான காலத்துல தன்னை நல்லா பாத்துக்கணும்னு தான் எந்த ஒரு முதியவங்களும் நினைப்பாங்க. அதே ஆசையும் எதிர்பார்ப்பும் தான் ராமகிருஷ்ணன் ஐயாக்கும் இருந்துச்சு. ஆனா அவரோட மகனும் மருமகளும் அவரை நடத்துற விதம் கொஞ்சம் கூட அவருக்கு பிடிக்கவே இல்லை. மனவேதனையும் கஷ்டத்தையும் நிம்மதியின்மையத்தான் அவருக்கு கொடுத்துச்சு. அக்கறை பச்சை அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம், தொடர்ந்து இணைச்சிருங்க. அலைப்பாயுதை நிகழ்ச்சிய கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அக்கறை பச்சை அப்படின்ற கதைய அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. கீ கொடுத்த பொம்மை கணக்கா ஸ்கூட்டர் சாவிய சுத்தினபடி ஸ்ரீதர் வேலைக்கு போயிட்டார். கொஞ்ச நேரத்திலேயே ஸ்ரீதரோட மனைவியும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் வீடு நிசப்தமாகி போச்சு. ராமகிருஷ்ணன் ஐயா அமைதியா அப்படியே சாஞ்சு படுத்தவர் தான். பக்கத்து வீட்டுல நடக்கிற எல்லா விஷயங்களும் அந்த ஐயாக்கு நல்லா கேக்கும். அவங்க பேசுறது, அவங்க என்ன பண்றாங்க, இது எல்லாமே கிளியரா கேக்கும். ஏன்னா பக்கத்து வீட்டு ஜன்னலும் இவங்க வீட்டு ஜன்னலும் பக்கத்து பக்கத்துல இருக்கும். பக்கத்து வீட்டு பொண்ணுதான் மாலதி. அவங்க அவங்க மாமனார தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க. அன்னைக்கும் அப்படித்தான். மாமனார மாமனார்னு கூட சொல்லாம வாய் நிறைய அப்பான்னு கூப்பிட்டாங்க.

அப்பா, டேபிள்ல டிஃபன் வச்சிருக்கேன், ஃப்ளாஸ்க்ல காஃபி இருக்கு, பச்சை தண்ணிய குடிக்காதீங்க, ஆறுன வெண்ணியும் வச்சிருக்கேன், மாத்திரை வச்சிருக்கேன், சாப்பிட்டதும் மறக்காம மாத்திரை போட்டுக்கோங்க, போர் அடிச்சா ரேடியோ கேளுங்க, பாட்டு கேளுங்க, புக்கு படிங்க, நல்லா ரிலாக்ஸா இருங்க, ஏதாச்சும் உதவினா தயங்காம எனக்கு போன் பண்ணுங்க, உங்க மகன் இல்லாத குறைய நான் தீர்த்து வைக்கிறேன். அவர் வெளிநாட்டுல இருக்காருன்னா நீங்க நினைக்கவே வேணாம், ஒரு போன் கால் போட்டீங்கன்னா வீடியோ கால்ல வந்துருவாரு, நான் பக்கத்துலதான் ஆபீஸ் போறேன், நீங்க ஏதாச்சும் ஹெல்ப்னா தயங்காம எனக்கு போன் பண்ணுங்க, பசங்க சாயந்தரம் வந்துருவாங்க, அவங்க கூட ஜாலியா விளையாடுங்க. சரிம்மா, நீ கவலைப்படாம வேலைக்கு போ, நான் என்ன சின்ன குழந்தையா என்ன, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பமா அப்படின்னு வெங்கட்ராமன் ஐயா தள்ளாடினபடியே கதவு சாத்திரத்துக்காக வந்தார். ஏன்னா அவங்க மருமகளும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க பேசுறது எல்லாத்தையும் ராமகிருஷ்ணன் ஐயா நல்லா கேட்டுட்டு இருந்தாரு. நீங்க என்னோட மாமனார், ஆனாலும் உங்களைன்னா அப்பான்னு கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா மன நிறைவா இருக்கு, அதனால உங்களைன்னா அப்பான்னு கூப்பிடுறேன். சரிம்மா, உன் இஷ்டப்படியே கூப்பிடு. சரிங்கப்பா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலதி வேலைக்கும் கிளம்பிட்டாங்க.

புடவை மடிப்பு கால்களை தழுவ மாலதி ஹேண்ட்பேக்கோட நடந்து போனாங்க. கல்யாணம் ஆகியவங்களுக்கு 10 வருஷம் ஆச்சு. குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டு வேலையும் நல்லபடியா பாத்துக்கிட்டு மாலதி சந்தோஷமா மனநிறைவோட வாழ்ந்தாங்க. பக்கத்து வீட்டோட நிலைமைக்கும் தன்னோட வீட்டு நிலைமைக்கும் வேறுபடுத்தி பார்க்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க எவ்வளவோ மேலா ராமகிருஷ்ணன் ஐயாக்கு தெரிஞ்சாங்க. தன்னோட மருமக வனஜாவையும் பக்கத்து வீட்டு பொண்ணு மாலத்தியவும் எடை போட்டு பார்த்த ராமகிருஷ்ணன் ஐயாக்கு மதியான சாப்பாடு தொண்டு குழிக்குள்ள இறங்கவே இல்லை. அது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு பிடிக்காத சாப்பாடை சமைச்சு வச்சுட்டு போயிருந்தாங்க. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னென்னவோ ஆயிப்போச்சு. என்ன எதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. அக்கரை பச்சை அப்படின்ற கதைய பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். தனக்கு என்ன தேவை, தனக்கு என்ன தேவையில்லைன்னு தம் மகன் கிட்டயோ மருமக கிட்டயோ ராமகிருஷ்ணன் ஐயா ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அவங்க என்ன கொடுக்கறாங்களோ, அவங்க என்ன பண்றாங்களோ அதை மட்டும்தான் அவரை ஏத்துக்கணும். எனக்கு இந்த சாப்பாடு செஞ்சு கொடுங்க, எனக்கு இப்படி உடம்பு முடியாம போயிருக்கு, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, வெளியில எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்க, அப்படி இப்படின்னு வயசான காலத்துல அந்த மனுஷனுக்கு வர்ற ஆசைகள் எல்லாத்தையும் அடக்கிட்டு, ஆசை மட்டும் இல்ல தேவைகளையும் அடக்கிக்கிட்டு அவரு ஒரு நடைப்பினமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. பக்கத்து வீட்டுக்கார தாத்தா சந்தோஷமா நிம்மதியா மனநிறைவோட இருக்கிறத பாக்கும்போது ராமகிருஷ்ணன் தாத்தாக்கு பொறாமையாவும் இருந்துச்சு. நாலு பிள்ளைங்களை பெத்தும் பக்கத்து வீட்டு தாத்தா அவங்க மருமக கூட தான் இருக்காரு. ஆனா கருகப்பிள்ளை கொழுந்து மாதிரி ஒரே ஒரு பையனை பெத்தும் இங்க ராமகிருஷ்ணன் ஐயா மனக்கஷ்டத்தை அனுபவிச்சபடி ஏண்டா இங்க இருக்கும் அப்படின்ற மனநிலையோட வாழ்ந்துட்டு இருக்காரு. சூழல் ரெண்டு பேருக்கும் வேறதான், ஆனா அவங்கவுங்க அனுபவிக்கிற மனநிலை அவங்களை சுத்தி இருக்கிறவங்களை பொறுத்து அமைஞ்சது. வயசான காலத்துல தன்னை பார்த்துக்க யாருமே இல்லைன்னு ஒரு வயசான முதியவங்க நினைக்கும் போது அதை விட கொடுமை வேற எதுவுமே இல்லை. எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத ஒரு நிலையைத்தான் ராமகிருஷ்ணன் ஐயா அனுபவிச்சுட்டு இருந்தாரு. ராமகிருஷ்ணன் ஐயாவும் வெங்கட்ராமன் ஐயாவும் நல்ல நண்பர்கள். பக்கத்து வீடுன்றதெல்லாம் தாண்டி அவங்க நல்ல பழக்கத்துல இருக்கக்கூடியவங்க. அன்னைக்கு பூரா ராமகிருஷ்ணன் ஐயாக்கு சரியான இருமல், அதுவும் ஓயாத வறட்டு இருமல். தன்னோட மக மருமக அப்புறம் பேர பிள்ளைங்களோட தூக்கம் கிடக்கூடாதுன்னு இருமலையும் அந்த ஐயா அடக்குனார். ஆனாலும் அவரால் முடியல. இருமல் சத்தம் கேட்கவும் தூக்கம் கெட்டு போய் எந்திரிச்ச அவங்க பையன் கோபத்தோட எந்திரிச்சு வந்தாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? அதை ஏன் கேக்குறீங்க? சொல்றேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4. கடல் ஓசை FM 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

ஏன்பா இப்ப எதுக்கு இப்படி இருமிட்டு இருக்கீங்க? நாளைக்கு நாங்க ஆபீஸ்க்கு போறதா வேணாமா? நீங்க படுத்துட்டா லீவ் கூட போட முடியாது, புரியுதா? இருமல்னா டானிக் குடிக்கணும். இப்படி இருமிட்டே இருந்தா பிரிட்ஜ் தண்ணியை குடிக்காதீங்க, பிரிட்ஜ் தண்ணியை குடிக்காதீங்கன்னு எத்தனை முறை சொல்லிருப்பேன். ஆனா அத குடிச்சு குடிச்சு இப்படி தொண்டையை கெடுத்துக்கிட்டு வரட்டு வரட்டு இருமிட்டு இருக்கீங்க, எங்க தூக்கத்தையும் கெடுத்துட்டு இருக்கீங்க. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படிப்பா தெரியுது? கடைசி காலத்திலயும் எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் தான் அப்படி பண்றீங்களோ தெரியல. எல்லாம் என் தலையெழுத்து. வனஜா சுடுதண்ணியை வச்சு கொடு, இருமல் நிக்குதான்னு பாப்போம். இருமல் டானிக்கு தீந்து போச்சுப்பா, கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ திட்டுவியோன்னு பயமா இருந்துச்சு. அதான் இருமலை அடக்கிட்டு ஒண்ணும் நீங்க பண்ண வேணாப்பா. என்ன நடிக்கிறீங்களா? முடியாத மாதிரி இருந்துட்டு அப்புறம் நான் ஒண்ணுமே பண்ணல, உங்களை பாத்துக்கலன்னு உங்க சொந்தக்காரவங்க எல்லார்கிட்டையும் போய் சொல்லி வைப்பீங்க. அப்புறம் அவங்க எல்லாம் என்ன காரி துப்பணும், அதானே உங்க ஆசை? வனஜா சீக்கிரம் கொண்டு வா, இருமல் நிக்குதான்னு பாப்போம். தன்னோட மகனும் மருமகளும் இப்படி தம்மேல எரிஞ்சு எரிஞ்சு விழும்போது ராமகிருஷ்ணன் ஐயாக்கு அழுக முட்டிட்டு வந்துச்சு. சுடு தண்ணிய வேண்டா வெறுப்பா குடிச்சிட்டு வந்த இருமலையும் அடக்கிட்டு பழிஞ்சோடுற கண்ணீரோட கண்களை மூடி படுத்தவருதான். காலையில பொழுதும் விடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? சொல்றேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைப்பா இதய நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில. அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில அன்பான உள்ளங்கள் அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. காலையில பொழுது விடியவும் வனஜா எந்திரிச்சு அவங்களோட காலை வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. மாமனாரோட ரூம்ல போய் பார்க்கும் போது அங்க அவரை காணும். என்ன காலையிலே ஆளை காணும், வாக்கிங் எதுவும் போயிட்டாரா, போக வேணான்னு அத்தனை முறை படிச்சு படிச்சு சொல்லியும் போயிருக்காரோ, வரட்டும் இன்னைக்கு, திட்டுற திட்டல இனிமே வீட்டை விட்டு வெளியில போகாதபடி பண்ணணும். எங்க அவரு, எங்க உங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டீங்களா, காலையில எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டாரு, பாருங்க நல்லா தேடி பார்த்தியா, இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பாரு. இல்லங்க, நல்லா தேடிட்டேன், ஆளே காணும். காலையிலேயே எப்படி டென்ஷன் ஆக்குறாருன்னு தெரியல, நிம்மதியா எந்திரிக்க முடியுதா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு அலைய வேண்டியதா இருக்கு. ஒண்ணு முடியாம போயிருது, இல்லன்னா எங்கேயாச்சும் காணாம போயிடுறாரு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது, முதல்ல அப்பாவோட ரூம்ல போய் நல்லா செக் பண்ணிப்பாரு. ஏன் கடிதம் எதுவும் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறீங்களோ, சொல்றத முதல்ல செய், ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா போய் பாரு, போ, நீங்க போய் பாருங்க, எனக்கு ஒண்ணு தலையெழுத்தில்ல அப்படின்னு வனஜா சொல்ல, ஸ்ரீதர் கோபத்தோட அவங்க அப்பாவோட ரூமுக்கு போனார். ஆனா அங்க எந்த லெட்டரும் இல்ல, அவங்க அப்பாவோட பீரோல இருக்கிற துணியெல்லாம் காணாம போயிருந்துச்சு. சந்தேகமே இல்ல, துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்பா வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு. நல்லதா போச்சு, இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நினைச்சது நடந்துருச்சு, போகட்டும். தொந்தரவா இருந்துகிட்டு சிரமப்படுத்துறதுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும், கையிலயும் 100,000 பணம் இருந்துச்சு, போகட்டும் போகட்டும். என்னங்க சொல்றீங்க, வீட்டை விட்டு போயிட்டாரா? ஆமா, துணிமணியும் இல்ல, பேகும் இல்ல, பணமும் இல்ல. போகட்டும், விடு விடு, பிரச்சனை ஓஞ்சிச்சுன்னு நினைச்சுப்போம் அப்படின்னு வனஜாவோட வீட்டுக்காரு சிரிச்சுக்கிட்டே திருப்தியா சொல்லும் போது அவரோட ரெண்டு பசங்களும் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் வெறுப்போட பார்த்தாங்க. என்னடா ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க, உங்க தாத்தா வீட்டை விட்டு போயிட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஏன்பா அப்படி கீழ்த்தரமான மனசா இருக்கு, நாளைக்கு நாங்களும் வளர்ந்து பெரியவங்களாவோம்ல, அப்ப தாத்தாக்கு நீங்க பண்ண மாதிரி நாங்களும் உங்களை பண்ணணும்னு ஆசையா இருக்குப்பா, உங்களை மட்டும் இல்ல அம்மாக்கும் சேர்த்து பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு ஸ்ரீதரோட மூத்த பையன் சொல்லும் போது, அந்த நிமிஷம் ஸ்ரீதரோட மனசுல ஆணைய வச்சு யாரோ டக்கு டக்குன்னு அடிச்சது போல இருந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, ஸ்ரீதரோட மனசாட்சி. தனக்கும் வயசாகும்ல, தன்னோட பசங்களும் தன்னை பாத்துக்க வேண்டிய நிலைமை வரும்ல, அப்போ தன் அப்பாவோட நிலைமை தானே தனக்கும் அப்படின்னு ஸ்ரீதர் நினைக்கும் போது குற்ற உணர்ச்சியில வெக்கி தலை குனிஞ்சு போனாரு. ஒவ்வொரு நாளும் அவருக்கு யுகமா போச்சு. அந்த ரெண்டு சின்ன பசங்களும் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, வயசான காலத்துல வயசான முதியவங்களை பார்க்காம வீட்டை விட்டு துரத்துறதோ இல்ல அவங்கள சரியா பாத்துக்காம இருக்கிறதோ பாவத்திலையும் பெரிய பாவம்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுலயும் சின்ன வயசுலயே அவங்க நல்லா பக்குவப்பட்டு போனது நல்லதா போச்சு. ஏன்னா அவங்களோட அம்மா அப்பாக்கு வயசாகும் போது ஸ்ரீதர் பண்ண மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்கல்ல, நல்லா பாத்துப்பாங்கல்ல. அக்கறை பச்சை அப்படின்ற கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறைவுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேக மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: விழுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேக மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறைவுடன் கடல் ஓசை FM 90.4.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: December 30, 1865.
4: December 7, 1903.
5: January 1, 1920.

0: கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: நீ மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 2 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறைவுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மெல்ல மொழி வரும் உடலும் குரல்
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஜின் ஜின் காஞ்சி காஞ்சி காஞ்சி எனக்கு ஜி காஞ்சி காஞ்சி.

சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்கே. பாம்பு வந்து கடிக்கையில் பாழு உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு? இது கீழ்புறத்தில் இனிப்பு, மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. இது பட்டினத்தார் கையில் உள்ள

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாக போனவன், நெஞ்சில் இரக்கமுள்ள திருடன்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: திருவளர் செல்வியோ, திருவளர் செல்வியோ.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறைவுடன் கடல் ஓசை FM 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

மூத்தமல்லி காத்தடிச்சு புண்ணு ரூபமாச்சுது, கண்ணு ரெண்டும் பேசுது.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு

0: நீலே பேர் சொல்லி வா.
1: யுவர் ஸ்வீட் நேம் ப்ளீஸ்.
2: லல்லி.
1: பில்லி.
2: டோன்ட் சில்லி. லல்லி.
0: கள்ளி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலையை பார்த்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்போ தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சான், இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுப்பட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியாதான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அது எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.